0: லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு, என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
1: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
0: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
1: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல மிகப்பெரிய துறவு மடம். அங்க இருக்கக்கூடிய தலைமை துறவிக்கு ஒரு பழக்கம், தன்னுடைய போதனைகளை முடிச்சுட்டு அன்னைக்கான பிரசாதங்களை தன்னுடைய கையாலேயே தேடி வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பாராம். அதனால மக்கள் அவருடைய போதனைகளை கேட்டு அவருடைய கைகளால பிரசாதம் வாங்கி சாப்பிடுறத மிகப்பெரிய பாக்கியமா நினைச்சாங்க. அதே ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க எப்பவுமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் பத்தி பொறணி பேசிட்டே இருப்பாங்க. இந்த அம்மாவுடைய வீடு எங்க இருந்தது தெரியுமா? இந்த துறவு மடத்துக்கு பக்கத்திலே இருந்தது. இந்த அம்மாவுடைய வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்தாலே போதனைகள் கொடுக்கக்கூடிய அந்த மேடை ரொம்பவே தெளிவா தெரியும். தினமும் இவருடைய போதனைகளை வந்து கேட்பாங்க, பிரசாதம் வாங்கி சாப்பிடுவாங்க. மீதி நேரங்கள்ல அந்த ஊர் முழுதும் சுத்தி வருவாங்க. ஊர் புறணியெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. பல பேருடைய குணங்களை பல விதங்கள்ல கெடுத்துடுவாங்க. இத பத்தி கேள்விப்பட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாரு அந்த தலைமை துறவி. ஒரு நாள் இந்த அம்மா தன்னுடைய பணியால் ஒருத்தரை கூப்பிட்டு தலைமை துறவிக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்புறாங்க. ஐயா, நான் கடுமையான காய்ச்சலால பாதிக்கப்பட்டு படுக்கையில இருக்கேன். நீங்க எனக்காக நேரடியா என்னுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய கரங்களால பிரசாதம் தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த துறவி அந்த பணியாளர்கிட்ட சொல்லிவிட்டாரா, கவலையே படாதீங்கம்மா, உங்களுக்குதான் நாக்கு ரொம்ப நீளமாச்சே, நாளைக்கு போதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜன்னல் வழியா நாக்க நீட்டுங்க, நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு நகைச்சுவையா சொன்னாராம். இந்த மாதிரி நகைச்சுவை சிந்தனைகளை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நானே நேர்ல வந்து கொடுக்கறேன். ஆனா மத்தவங்களை பத்தி பேசக்கூடிய தவறான வார்த்தைகளை இன்னையில இருந்து திருத்திடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். இந்த மாதிரியான நகைச்சுவை ஒட்டிய சிந்தனைகளை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா அந்த தலைமை துறவி சொன்னாரா, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகவும் தனியாக இருக்கக்கூடிய தலைமைக்கு எதிராகவும் சாட்சி இல்லாமல் பேசக்கூடிய நபர்கள் இறைவனுக்கு எதிரான சாட்சிகளாக மாறுகிறார்கள். புரணியை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் என்றால் அது மிகவும் அவலட்சணமான ஒன்று அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். ஆமா நேயர்களே, புரணி பேசுதல் அப்படின்றது ஒரு பயங்கரவாதம். ஆமா, புரணி பேசக்கூடிய நபர் ஒரு பயங்கரவாதி போலதான் செயல்படுறார். அவர் அருகே போகிறார், ஒருவரிடம் பேசுகிறார், அணுகுண்டை வீசுகிறார், அழிக்கிறார், அமைதியாக விடை பெறுகிறார். கிசு கிசு பேச்சும் சரி, அணுகுண்டு வீச்சும் சரி, ரெண்டும் ஒன்றுதான். பொதுவாவே பிறர் முதுகுக்கு பின்னாடி நாம செய்ய வேண்டிய வேலை தட்டி கொடுக்கிறது மட்டும்தான் சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். நம்மை குறை கூறும் பலருக்கு நாம் உத்தமனாக வாழ முயற்சிப்பதை விட நம்மை நம்பும் சிலருக்கு நல்லவனாய் இருக்க வேண்டும். பிறரை பற்றி உன்னிடம் புறம் பேசக்கூடிய நபர் உன்னை பற்றியும் பிறரிடம் புறம் பேசாமல் இருக்கவே மாட்டார். உன் முகத்துக்கு முன்னால் உண்மை உள்ளவன் என்பதல்ல பேச்சு, உன் முதுகுக்கு பின்னால் உண்மை உள்ளவனா என்பதுதான் பேச்சு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஷர்ட், பைக்கு, காரு, ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி இறைமாட்சி, அதிகாரம் 39, குறள் எண் 382. அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு. அநீதிக்கும் பகைவருக்கும் பயப்படாது இருப்பது, வேண்டுவோருக்கு வேண்டியது கொடுப்பது, வருமுன் காக்கும் அறிவு, ஆபத்து வந்த பின்னும் தளராத ஊக்கம், இந்த நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும். துணிச்சல், இரக்க சிந்தனை, அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை அடையக்கூடிய முயற்சி, இந்த நான்கு பண்புகளும் ஒரு தலைமைக்குரிய தகுதிகள் அப்படின்றத உணர்த்தக்கூடிய திருக்குறள். இந்த நான்கு பண்புகளும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் முழுமையான வாழ்க்கைக்கும் முக்கியமான தூண்களா அமைது. துணிச்சல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்களை சரி செய்யக்கூடிய ஒரு குணம். கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்த்து நிற்க துணிச்சலும் தைரியமும் வேணும். இரக்க சிந்தனை மனிதர்களை இணைக்கக்கூடிய குணம். மற்றவங்களுடைய வழியை புரிஞ்சுக்க இந்த இரக்க சிந்தனை உதவுது. அறிவாற்றல் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வழிகாட்டுது. சிக்கல்களை பார்த்து பயப்படாம அதை எளிமையா தீர்க்கிறதுக்கு இந்த அறிவாற்றல் ரொம்பவே அவசியம். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி. குறிக்கோள் தான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. தொடர்ந்து முன்னேற அதுவே நமக்கு ஊக்கம் கொடுக்குது. இந்த நான்கு குணங்களை நாம வளர்த்துக்கும் போது நாம வாழக்கூடிய குடும்பம், சமூகம், வேலை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாத்திலையும் மிகச்சிறந்த மனிதர்களா, தலைமை பண்புள்ள மாந்தர்களா வாழ முடியும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்கிறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: போட்டிதான் பொறாமையை தோற்றுவிக்கிறது. போட்டியில் தோற்றவர்கள் வென்றவர்களை குறித்து மனதில் தேக்கி வைத்திருக்கும் வெறுப்பு மட்டுமே பொறாமை. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு காட்டுல தவ வலிமை மிக்க முனிவர் ஒருத்தர் இருந்தாராம். தவ வலிமை மிக்கவர் அப்படின்னா அவருடைய தவ வலிமையால என்ன செய்யணும் நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய அளவிற்கு அவருக்குள்ள சக்தி இருந்தது. அப்படி ஒரு ஆற்றலை தன்னுடைய தவத்தால் பெற்ற முனிவர். அதனாலதான் தவ வலிமை மிக்க முனிவர் அப்படின்ற பேரு அவருக்கு இருந்தது. அந்த முனிவருக்கு 4 சகோதரர்கள், அவங்களும் துறவிகளா தான் இருந்தாங்க. இந்த தவ வலிமை மிக்க முனிவர் என்ன செய்வார் அப்படின்னா, மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணுமோ, அரசனுக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணுமோ அதுக்காக தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்துவார். அதனால இவருடைய புகழ் அந்த நாடெங்கும் பரவி இருந்தது. வரக்கூடிய நபர்கள் இந்த 4 துறவிகளை விட அவரை சந்திக்க, அவர்கிட்ட பேசுறதுக்கு தான் விரும்புவாங்க. நாளடைவில் இது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 4 பேருக்குள்ளேயும் பொறாமையா அது உருவெடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நாமளும் துறவிகள் தானே, நமக்கு என்ன மரியாதை இங்க இருக்குது? எல்லா மரியாதையும் புகழும் அவருக்கு மட்டும்தான். ஏன் நம்மளால முடியாது? நாமளும் இனி தவம் இருப்போம். இப்படி ஒரு ஆற்றலை எப்படியாவது இறைவன் கிட்ட இருந்து வாங்குவோம் அப்படின்னு முடிவெடுத்து 4 பேரும் கடுமையான தவம் இருக்காங்க. அவங்க என்னதான் கடுமையான தவம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள நேர்மறையான எண்ணங்கள் இல்லை. நல்ல ஒரு நோக்கத்திற்காக அவங்களுடைய தவம் இல்லை. அதனால இறைவன் அவங்க முன்னாடி வரவே இல்லை. இப்போ இறைவன் மேலேயும் அவங்களுக்கு கோபம். அடுத்ததா ஒரு முடிவெடுத்தாங்க. என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா? அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல தவ வலிமை மிக்க முனிவர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய புகழ் நாடெங்கும் பரவி இருந்தது. என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆற்றலை மக்களின் நலனுக்காக அரசனின் நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய முனிவர். அவருக்கு 4 சகோதரர்கள், அவங்களும் துறவிகள் தான். ஆனா அவங்களுக்குள்ள எந்த ஆற்றலும் இல்லாததால மக்கள் அவங்கள மதிக்கல அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகி இந்த துறவியை பார்த்து 4 பேரும் பொறாமப்பட ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் கிடைக்கணும்ன்றதுக்காக கடவுளை நோக்கி தவம் இருக்கிறாங்க. நல்ல எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இல்லாததால கடவுள் வந்து காட்சி கொடுக்கவே இல்லை. கோபமான 4 பேரும் தீய சக்தியை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான மந்திரங்களையும் யாகங்களையும் செய்யறாங்க. அவங்களுடைய முயற்சியின் முடிவுல ஒரு பூதம் வந்து அவங்க முன்னாடி நின்னது. உங்களுடைய தவத்தை பார்த்து ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன், உங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும், என்ன செய்யணும் உடனே கட்டளை இடுங்க அப்படின்னு சொன்னது. 4 பேருக்கும் ஒரே சந்தோஷம். நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்றதால தங்களுக்குன்னு முதல்ல எதுவும் கேட்கல. எங்க அண்ணன் பெரிய முனிவரா இங்க இருக்காரு. அவருடைய ஆற்றலால மக்களையும் இந்த நாட்டு அரசனையும் கூட அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. எங்களை யாருமே மதிக்கிறது இல்ல. அவரை ஒழிச்சாதான் நாங்க நல்லா வாழ முடியும். முதல்ல போய் அவரை போய் அழிச்சிட்டு வா அப்படின்ற

கட்டளையை நாலு பேரும் கொடுத்துட்டாங்க. வேகமா புறப்பட்டு போனது அந்த பூதம். அவர் முன்னாடி போய் நின்னது அவருடைய தெய்வீக ஒளி பொருந்திய இரக்கமும் அன்பும் நிறைந்த அந்த கண்களுக்கு முன்னாடி, அந்த முகத்திற்கு முன்னாடி பூதத்தால் எதுவுமே செய்ய முடியல. பணிந்து வணங்கி மண்டி இட்டுட்டு திரும்ப வந்துடுச்சு. இந்த பூதங்களுக்கெல்லாம் ஒரு குணம் இருக்கும். தங்களுடைய எஜமான் தங்களுக்கு கட்டளையிட்ட ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும். செய்யல அப்படின்னா கட்டளை இட்டவங்களுக்கே போய் அந்த ஒரு தீமையவோ நன்மையவோ விளைவிக்கும். அதன்படி இவரை ஒன்றும் செய்ய முடியாததால அந்த பூதம் திரும்ப வந்தது, இந்த நாலு பேரையும் அழிச்சு போட்டது. ஆக இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பொறாமை குணம் கொண்டவரையே முழுமையாக அழித்துவிடும். விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை வாரத்தின் வந்து இறுதி நாளுக்கு முந்தைய நாள் இந்த வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வாரமும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து கணக்கு வச்சு பார்த்துட்டு இருந்தா ரொம்ப வேக வேகமாக வந்துட்டு இருக்க மாதிரி வந்துருக்கு. உங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரியல, எனக்கு தான் ரொம்ப சீக்கிரம் வந்து நாட்கள் வந்து போயிட்டு இருக்கு. என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாடாலும் சரி, அது வாரத்துலையும் போகிற போக்கில் போயிட்டு இருக்கு. நம்மளும் அதை பார்த்துட்டு பின்னாடியே வந்து போயிட்டு இருக்க வேண்டியதான். சரி, அப்படியே நம்ம இன்னைக்கான நிகழ்ச்சியை தொடங்கிட்டு அப்படியே இன்னைக்கான நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லி சூப்பராக இன்றைக்கி நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும், ஏன்னா வந்து கடலுக்கு வந்து போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிக்கலாம். நீங்கள் இப்போ கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளைன்னு கடல் ஓசேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சிகளை வந்து போயிட்டா இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வந்து வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 21 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 35 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் தெரிவிச்சிருக்காங்க. கடல் மேலே இதை விட அதிகமாகவே காற்று வந்து வீசிட்டுருக்கு. அது நம்மளுடைய மீனவர்களும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நிறைய இடத்துல காற்று அப்படிங்கிறது வந்து அதிகமாகிட்டுருக்கு. அது முக்கியமான காரணம் இந்த கள்ளக்கடல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்குமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து முடிஞ்சு நம்மளும் சீக்கிரம் வந்து கடலுக்கு வந்து திரும்புவோம். இப்போ மழை வந்து வருமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரியளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு பாடல், தேவா இசையில் ஹரிஹரன் குரலில் பழனி பாரதி அவர்கள் வரியில் வந்து வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடி கொட்டுற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல் ஸ்மால் மது.

0: தென்காசி. ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சீனி நாகம்பது. அன்றாடம் மீன் வெட்டுறேன். எனக்கு வயது வந்து அன்னைக்கு நிலையில் வந்து ஒரு 8 வயசு இருக்கும். நாங்கள் பயிலங்கள் எல்லா பேரும் விளையாண்டு நிற்கிறோம். அதுவும் 64 பயில் ஒரு சாயங்காலம் ஒரு 3 மணி அளவில் இருக்கும். விளையாண்டு கிடைக்க போகும்போது ஒரு எந்த விதமான காற்று கிடையாது, அமைதியான ஒரு தோற்றமாக தெரியுது. அந்த 3 மணிக்கு பின்னால் வந்து ஒரு டக்குன்னு ஒரு இருளை மாதிரி வந்துச்சு. அந்த இருட்டு வந்த உடனே வா ஏதோ ஏதோ நடக்க போகுதுல அப்படின்னு சொல்லி பயந்து போய் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு, வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட்டு தூங்கும் போது ஒரு 12 மணி அளவு இருக்கும். 12 மணிக்கு மேலே ஒரு காற்று வீச ஆரம்பிக்குது. வீச ஆரம்பித்தா வந்து பயங்கரமான காற்று, எந்த விதமான தாக்கு பிடிக்க முடியாது, பயங்கரமான காற்று. எங்கள் வீடு அப்படியே அங்கிட்டு ஆடுது. ஆடின உடனே அப்போ வந்து அங்கே எல்லா பெருமை வந்து முழிச்சுக்கிட்டு ஆகா வீட்டில் ஆடு மேலே விழுந்துருமோனு சொல்லி பயந்துட்டு உட்காந்துருக்கோம். அப்போ எங்கள் மாமா உட்காந்துருக்காரு, எங்கள் அம்மா உட்காந்துருக்கு, நாங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லா பேரும் உட்காந்துருக்கோம். அப்படியே அந்த காற்று அடித்து அடியில் வந்து அப்படியே எங்கள் வீடு வந்து கீழே உட்காந்துருக்கும். உட்கார போகுது, எங்கள் மாமா இணைஞ்சார் டக்குன்னு நின்றவர் இணைஞ்சவர் கிடந்த ஒரு சட்டத்தை தூக்கி டக்குன்னு வச்ச உடனே அந்த சட்டத்தில் வந்து அந்த வீடு உட்காந்துருச்சு. உட்காந்த உடனே அப்படியே நாங்கள் அந்த அளவுலேயே உட்காந்துருக்கோம். உள்ள போயிடலாம். எங்கள் தாய் மாமா வந்து இல்லைன்னு சொன்னால் அன்னைக்கு உயிரோடு இல்லை. அந்த அளவில் எங்களை வந்து காப்பாற்றி விட்டவர் எங்கள் தாய் மாமா தான். காலையில் 6 மணி ஆச்சு, வெள்ளம் ஓடி வந்து தன்ஸ் கொடியே அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெள்ளம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, உணவு இல்லை, பட்டினியாக கிடக்கணும். எந்த விதமான உணவும் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் அமைதியாக இப்போ அங்கே பார்க்குறோம், எதுவுமே இல்லை. உட்காந்துருக்கோம். உட்காந்துருந்தோடனே அப்போ ஹெலிகாப்டர் அங்கேருந்து வருது. ஹெலிகாப்டர் வந்தவுடனே பண்ணு உப்புமா இதுகளை எங்களுக்கு மேலேருந்து போடுறாங்க. போடும்போது வானாந்தர காற்றில் போட்ட மாதிரி வந்து அந்த இடத்துல போடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போடுறாங்க. அந்த காற்று அடித்து முடிஞ்சு 3 நாளைக்கு பின்னால் நாங்கள் பட்டினியாகவே அந்த வாழ்க்கையை வந்து நினச்சி பார்க்க போகும்போது அந்த சாப்பாடாக தந்ததான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதுதான் என்னுடைய நினைவில் இன்னமும் பதிஞ்சிருக்கு. 1964 நடந்த ஒரு சம்பவம் மட்டும் மனதில் பதிஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:22 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தகவல், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தையல். இந்த தையலுங்கிறது வந்து எவ்வளோ அளவுக்கு வளர்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா வந்து ஒரு நார்மலான ஸ்டிச்சிங்கில் வந்து ஆரம்பித்து நம்ம யூனிஃபார்ம் வந்து அடித்து கொடுக்கலாம், பெண்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தச்சு கொடுக்கலாம், அதுலேயே வந்து ஆரி ஒர்க் இருந்திருக்கு. ஆரி ஒர்க்னால் என்னமா வளர்ந்துட்டுருக்கு, அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்திருக்கு. ஏன்னா நார்மலாக வந்ததுன்னா கொடுத்தாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்து அடித்து முடிக்கவே எப்படி ஒரு 2-3 ப்ளவுஸ் அடித்தாங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. நம்ம ஊர்லேயே வாங்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. எப்படிங்க எவ்வளோ இவ்வளோ வந்து வருமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வந்துடும், ஸ்டோன் எல்லாம் வந்து சேர்த்து வந்து வந்துடும் மொத்தமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வர்றது மூலமாக ஒரு மாதத்துக்கு ஒரு 10 or 16 என்னமோ கிடச்சாவே போதும். நார்மலான நல்ல சம்பளமே வந்து வாங்கிடலாம். நாங்கள் வேலைக்கு போய் வாங்குற சம்பளத்தை ஈஸியாக வந்து வாங்கலாம். ஆனால் நான் அதுக்காக வந்து கண் முடிச்சு உழைக்கணும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து பண்ணுறதுக்கு தையல் பயிற்சி வந்து தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி தையல் வந்து பயிற்சி வந்து கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இலவசமான பயிற்சி வந்து தராங்க நம்மளுடைய ராமநாட்டில். எங்கே தராங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் ஊரக சுய விளையாட்டு பயிற்சி நிறுவனம் இணைந்து வந்து நடத்துகிறாங்க. நம்மளோட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி பெண்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலவசமான பயிற்சி தான். இந்த பயிற்சியை வந்து இங்கே வந்து கலந்துக்கிறதுக்கு மூலமாக உங்களோட இந்த தையல் பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் வளரும். அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பள்ளி முடித்து அந்த பயிற்சி முடித்ததுடனே ஒரு சான்றிதழ் வந்து தருவாங்க. அந்த சான்றிதழ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். புதிய தொழில் தொடங்கணும்னா அதுக்கான வங்கிக் கடன் பெறவும் ஆலோசனை வந்து வழங்கப்படும். அதே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் சாந்தி பிவி காம்ப்ளெக்ஸ் சிகில் ராஜ விதி செய்தம்மாள் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஒரு தையல் வந்து கற்றுக்கிட்டு உங்களோட தொழிலை வந்து மேம்படுத்தணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இலவசமான பயிற்சி தான், 30 நாள் பயிற்சி வந்திருக்கும். நீங்கள் போயிட்டு வர்றது மட்டும் தான் உங்களுக்கு வந்து செலவு. அங்கே சாப்பாடு செலவு கூட அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, அவங்களே உணவு கொடுத்துருவாங்க. நீங்கள் போகிறது, கற்றுக்கிறது, சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கற்று முடிச்சு

வச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது, இதுதான் உங்களோட வேலை. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சேர்ந்துக்குங்க. இப்போ அடுத்ததாக லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்துலேருந்து ஹரிஹரன், கே எஸ் சித்ரா அவங்க குரலில் ஏரமான இசையில் வைரமுத்து வரிகளில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசி எஃப்எம் 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான். மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். I wish Armstrong and his team very, very good luck, best wishes. God bless. Thank you.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு அப்படிங்கிறது வந்து அடுத்த மாதம் வந்து நடக்க இருக்கு. அது வந்து ரொம்ப பரபரப்பாக எல்லாரும் வந்து தயாராகிட்டே இருக்காங்க. குரூப் 2 அப்படின்னு சொன்னவே அதில் ஒரு பரபரப்பு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருக்கும். நம்ம ஏன்னா பழங்காலமாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்வுகளில் இந்த குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் வந்து இருக்குது. இப்போ அது படிக்கிறவங்களுக்காக, அதில் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்காக இலவச பயிற்சியை நம்ம வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் கொடுத்துட்ருக்காங்க. பயிற்சி அப்படின்னா சும்மா வந்து இலவச பயிற்சி அப்படிங்கிறக்காக சும்மா நீங்கள் போயிட்டு படிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுனா இருக்காது. உண்மையிலேயே ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த, ஏற்கனவே எழுதி பாஸ் ஆனவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துருக்கும், கலந்தாய்வுகள் இருக்கும். நீங்கள் போயிட்டு 4-5 பேரோட பேசி அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெத்தடை வச்சு நம்மளும் வந்து படிக்கலாம், நம்மளும் தனியாக உட்காந்து படிக்கலாம். நிறைய புக்ஸ் வந்துருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசதிகள் வந்து அங்கே இருக்குது. அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் போய் கலந்துக்குங்க. வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் அங்கே போகிறது மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுக்காக இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பயிற்சி வகுப்பு எப்போ இருக்க போகுது அப்படின்னா வர 28 தேதி முதல்ல

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:40 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க.

நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்ம ராம்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, நம்ம மக்களுக்காகவே அவங்க ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து கேர் பண்ணுறதுக்காக புதுசாக தொடங்கப்பட்டிருக்க பொலிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் பற்றின சில தகவல் தான். இப்போ அங்கே நம்ம வந்து போகிறது மூலமாக நமக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் நம்ம பகுதிகளெலாம் அதிகமாக அந்த முடி கொட்டுற பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அது முக்கியமான காரணமாக அது ஆண்களுக்கு அதிகமாக வரதுக்கான காரணம், நம்மளுக்கு ஆண்களுக்கு பொதுவாகவே முடியை வந்து பராமரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிறது இல்லை, அவங்க வந்து அதிகமாக விரும்புறது இல்லை. பெண்களுக்கு அந்த மாதிரியான இல்லை, அவங்க வந்து எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் முடியை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சமாச்சும் ஒரு கவனம் வந்து செலுத்துவாங்க. ஆண்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஹெல்மெட் போகிறதா இருக்கட்டும் சரி, வெயில் அதிகமாக சுற்றுறா இருக்கட்டும் சரி, நல்லா வேர்த்து கொட்டுறா இருக்கட்டும் சரி, நிறைய டென்ஷனாக இருக்கட்டும் சரி, உணவு பழக்கங்கள்ல தவறாக இருந்திருக்கிறது சரி, இப்படி பல காரணம் இருக்குது முடி கொட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஜீன் வழியாக வந்து வர்றதுன்னு ஒரு காரணமாக வந்திருக்கும். இப்படி உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து இருக்குது இல்லை அப்படின்னா முகத்தை ஏதாச்சும் சீரமைக்கணும், நம்மளோட ஸ்கின்னை நம்ம தோலை ஏதாவது சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். அங்கே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, GFC, லேசர் ஹேர் ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு, நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இல்லை இந்த பிஆர்பி அப்படிங்கிறத பற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன், ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளோட ரத்தத்தில் ஒரு சின்னளவு ரத்தத்தை வந்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய சிவப்பணங்கள்லேருந்து பிளாஸ்மாவை மட்டும் பிரித்து அந்த ரத்தத்திட்டுகளை வந்து பிரித்து அந்த பிளாஸ்மாவை வந்து நல்லா செறிவாக்குறாங்க. அதை வந்து செறிவாக்கின அந்த பிளாஸ்மாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட தலையில் எங்கே வந்து முடி நல்லா மிளிந்து காணப்படுதோ அங்கே வந்து நேரடியாக வந்து செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்துறது மூலமாக அது வந்து தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்காச்சும் பண்ணுவாங்கன்னா அப்படி பண்ணுறது மூலமாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த முடி மெழுகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக நிறைய இடத்துல வந்து முடிகள் வந்து புதிய முடிகள் வந்து வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா, இப்படி பிஆர்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக வந்திருக்கு. தொடர்ந்து உங்களுக்கு யாருக்காச்சும் வேண்டும் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படுச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து போகலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் நம்ம ராம்நாட்டில் பாரதியார் நகரில் RR பிரியாணி செகண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், 30% தள்ளுபடியும் வந்து இருக்குது. இப்போ அடுத்து இன்றைக்கான விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,945 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,600 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 116,800 ரூபாய். இதை நான் கவனிக்கவே இல்லை, 116,000 ரூபாய்க்கு வந்து போயிருச்சா, 2,000 ரூபா வந்து கூடிருச்சா அப்படிங்கிறது இப்போ தான் வந்து பார்த்தேன். சொல்லும் போது 2,000 ரூபாய் தங்கத்தோட விலை வந்து கூடியிருக்கு, உயர்ந்திருக்கு. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து தெரிஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட வந்து பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உலகளாவே ஒரு தினம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு விசேஷ நாள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஆவணி மாதம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பித்த ஒரு 3 நாட்கள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆவணி மாதம் ஆரம்பித்ததுக்கப்புறம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தின நாள் வந்து சுமங்கலி பூஜையும் வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து இந்த சுமங்கலி பூஜை, இந்த சுமங்கலி பிரார்த்தனை அப்படிங்கிறதாக ஒரு விசேஷ நாள் வந்திருக்கு. இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து நிறைய திரைப்படங்களில் கூட வந்து பார்த்துருப்போம் சுபங்களை பூஜை எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கணவர்களுக்காக மனைவிகள் வந்து ஒரு பிரார்த்தனை வந்து பண்ணுறது, எல்லோரும் ஒரு சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு ஓதும் ஒற்றைப்படையில் தான் வந்து சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து சேர்ந்துருந்து அவங்க கணவர் வந்து நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா செழிக்கணும், எல்லோரும் வந்து ஆயுளோடு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிக்குப்பாங்க. அவங்களோட திருமாங்கல்யம் இருக்குல்லையா தாலி, அதுக்கு வந்து ஒரு பூஜையை ஒன்று பண்ணிப்பாங்க. இப்படி நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு தமிழர்களோட ஒரு பல வருஷமாக வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளும் கூட. அதனால் இப்போ இன்னும் யார் யாருக்கு இன்றைக்கி வந்து சுமங்கலி பூஜை பண்ண போகிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு, அடுத்ததாக இன்னொரு தினம் என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உலகளாவிய சர்வதேச உள்நாட்டு பிரச்சனைகளில் பயங்கரவாதம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தாக வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து இன்றைக்கி குரல் கொடுப்போம், பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்படுற அந்த மக்களுக்காக ஒரு உறுதுணையாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினம் வந்து சொல்கிறாங்க. ஐநா சபை சார்பில் இந்த 21 ஆகஸ்ட் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவருக்கு அஞ்சலி செலுத்தும் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஒன்றிணைந்து ஒன்றா எப்போவுமே சின்னதாகவோ பெருசாகவோ இந்த பயங்கரவாதத்துக்கு துணை நின்றக்கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி இந்த 2 தினங்களையும் சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா, என்னுடைய பேர் திரவியம்யா. அந்த பாம்பன்ல வந்து இந்த பாலத்துக்கு அடியில் வந்து ஒரு மீன்களை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கையா. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு கஷ்டம்னா, அன்றைக்கி நான் உயிர் பழத்ததே பெரிய, நாங்கள் மொத்தத்துக்கு ஒரு ஆள் இல்லை, 6 பேர் கடலுக்கு போயிருந்தோம், 6 பேரும் உயிர் பழத்ததே பெரிய இதுதான். ஏன்னா ஒரு நேரம் எனக்கு வயசு அப்போ ஒரு 12 வயசு இருக்கும், 12 வயசு இருக்கும், நாங்கள் கடலுக்கு போயிருந்தோம். கடலுக்கு போயிருக்க அந்த குன்னாவடைன்னு சொல்லுவாங்க, அந்த வலையும் காற்று வந்துட்டு, காற்று வந்தால் இங்கேருந்து நம்ம ஒரு 20 நாட்டிகளில் வந்து வலை விட்டுருப்பாங்க. அப்போம்லாம் அந்த காம்போஸ் வச்சுமோ, ஒரு சின்ன காம்போஸ் வச்சு தான் தொழில் பார்ப்போம். காலையில் வலை இழுத்துட்டோம், வலை இழுத்த முடிஞ்ச உடனே காற்று மலையும் புயல் மாதிரி கிளம்பிட்டு கிளவுனா, பாயை தூக்கி பாய் மரத்தை போட்ட உடனேயே ஒரு 1/2 மணி நேரம் கூட வல்லம் வந்துக்கிட்டு இருக்க, வல்லத்தில் வந்து பாயில் உள்ள பாய் கட்டியிருப்பாங்க பற்றியில, அந்த பூரா பாயின்னு சொல்லுவாங்க, அந்த பூரா பாயில் கட்டியிருக்க பருமல் பருமல் மூங்கில், அந்த மூங்கில் ஒடிஞ்சு வச்சு, ஒடிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, அந்த பாயை கீழே இறக்கிட்டு கஷ்டப்பட்டு மலையும் காற்றும் போய்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பில்ற மாதிரி இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, மரத்துலேயும் அந்த பாய் மரத்தை எல்லாம் நல்லா கட்டி கட்டி, அந்த மரத்தை மரத்தை அந்த பருமலை கட்டி கட்டி மர பாய் குத்து பாய் மாதிரி அடித்து வந்துக்கிட்டு இருக்கு. அடித்தா வந்து 3 நாளாக வல்லம் வருது, அந்த பாய் ஓட்டிலே வருது, வழிஞ்சிக்கிட்டே தான் போகுது. எங்கிட்டாவது ஒரு பக்கம் வழிஞ்சிட்டுனாக்கே எங்கள் உயிர், 6 பேர் உயிர் அன்றைக்கே போயிருந்துருக்கு. அன்றைக்கு தான் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம், நம்ம உயிர் பிழைப்போமா இல்லையா, அதுக்கு மேலே வல்லம் தாழ்ந்துருக்கும், இதுக்கு மேலே ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது, என்னை சமைக்கவே முடியாது, வாங்க முடியாது, இருக்கிற காஞ்சியை மட்டும் வச்சு முத நாள் சாயந்தரம் வரை பொழுது ஒரு இரவு குடிச்சிட்டு 2 நாளாக பட்டியாக கிடக்கும். இன்னும் 2 நாள் கழிச்சிருந்தா எப்படியும் வல்லம் தாழ்ந்தும் போயிருக்கேன், வாங்கற போட்டாலும் நிற்காது, அந்த மாதிரி உள்ள இடம். ஏ வளைஞ்சு வரும்போது ஒரே ஒரு தூத்துக்குடி போட்டு வந்து அங்கேருந்து வந்தது. எங்களை பார்த்து நாங்கள் எங்கள் அந்த போட்டை பார்த்த உடனே ஒரு கையில் இருக்க துண்டை வச்சு வளைச்சி கூப்பிட்டோம், வந்துட்டாங்க. எங்கள் இருக்கிற சோதனை பார்த்து அந்த வல்லத்தை வந்து தூத்துக்குடியில் ஒன்று இழுத்து போட்டாங்க. அன்றைக்கி வந்து ஒரு அன்றைக்கு தான் என்னுடைய மறக்க முடியாத சம்பவம் நாங்கள் பார்த்தோம், இல்லாட்டா நாங்கள் அன்றைக்கே எல்லோரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அந்த தூத்துக்குடி போட்டு எங்களை காண்டு போகிறது எங்கள் கண்ணில் படாமல் இருந்தால் அன்றைக்கி இறந்துருப்பது தான் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம். இன்னும் அந்த நினைவுகள் 12 வயசில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ரொம்ப நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்
2: 915005.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேரம் சரியாக 8:18 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளோட ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் அணிகள் இல்லையா, அந்த அணிகளுக்கான ஒரு தகவல். நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிரிக்கெட் 2nd Division லீக் போட்டிகள் அப்படிங்கிறது வந்து நடைபெற இருக்கு. இதில் பங்கேற்க உங்களோட டீமை வந்து நீங்கள் கூட்டு போய் அப்ளை பண்ணி விளையாண்டு ஜெயிச்சு நீங்கள் ராமநாதபுரத்தோட 2nd Division லீக் போட்டிகளுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அணிகளுக்காக இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தோட சங்க செயலாளர் முன்னாள் யூனியன் சேர்மன் பிரபாகரன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்ட கிரிக்கெட் சங்கம் சார்பில் நடத்தப்பட 2026-27 இரண்டாம் லீக் டிவிஷன் போட்டிகளை பங்கேற்க ஒரு புதிய அணிக்கான தகுதி சுற்று போட்டிகள் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கவங்க உங்கள் டீமோட வந்து நுழைவு படிவத்தை வந்து பூர்த்தி பண்ணி நுழைவு கட்டணத்தோடு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி விண்ணப்பிக்கிறது மூலமாக நீங்கள் உங்களோட டீமை நீங்கள் விளையாட கூட்டிகிட்டு போகலாம். அதில் விளையாண்டு சூப்பராக விளையாடக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, நல்ல வீரர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நம்ம ராமநாதபுரம் டீமில் வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டீம் அதில் வந்து ஜெயிக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு வந்துருக்கும். நம்ம பார்த்துட்டே இருக்கோம், எப்போவுமே வந்து விளையாண்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஊருக்குள்ளே நம்ம தீவுலேருந்து ஒரு டீம் வெளியே போயிட்டு இதிலேருந்து நல்ல ஒரு வீரர்கள் வந்து உருவானால் ரொம்ப சந்தோஷமாக வந்துருக்கும். அது நடக்காம ஒரு கனவாகவே வந்து இருந்துட்டுருக்கு, நடக்கும் நிச்சயமாக ஒரு நாள். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் இருக்குது அப்படின்னா, விளையாடணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கலந்துக்குங்க. அது பற்றின தகவலை தெரிஞ்சுக்க 8144089452 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி தகவல்கள் வந்து கேட்டுக்கலாம். 8144089452. இப்போ அடுத்து பாடல்கள் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு, மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. Doom, shark! Doom, doom, doom, shark!

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு, விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய ஊரில் இந்த கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்து, எவ்வளோ தட்டுப்பாடு போயிட்டு, எவ்வளோ கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் சிலிண்டருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு வந்து போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து கேஸ் வந்து விநியோகம் பார்த்தினா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, அது வந்து நிறைய அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணுங்கள், கரெக்டாக வந்து பயன்படுத்துங்க, கொஞ்சம் பக்குவமாக வந்து பயன்படுத்துங்க, 25 ஒரு தடவை தான் நம்ம புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்க சமயத்தில் நிறைய இடத்துல இந்த கேஸ் பில்லை விட அதிகமான கட்டணம் வந்து வசூலிப்பதா நம்ம அரசுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து போயிருக்கு. நிறைய வீட்டில் வந்து அப்படி வந்து சொல்லியிருக்காங்க, கொடுத்த அதில் என்ன காசு போட்டிருக்கோ அதை விட அதிகமான காசு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்கள் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போட வர்றவங்க யாராச்சும் அந்த பில் விலையை விட அதிகமாக பணம் கேட்குறாங்க அப்படின்னா, கேட்டது உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காகவே இண்டன், பாரத் கேஸ், ஹெச்பி இதில் வந்து இணையதளமும் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணுக்கு நம்ம கால் பண்ணி புகார் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எண்ணுக்கு கால் பண்ணி தெரிவிச்சிங்க அப்படின்னா, நீ உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன அந்த பணம் வந்து கொடுக்கப்படும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காசு கேட்டாங்க அப்படின்னா அதை ஒரு புகார் அளிக்கிறது மூலம் மற்றவங்க யாரும் அந்த மாதிரி காசு கட்டாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து தவிர்க்கலாம். நம்ம காசு நம்மக்கிட்டே வந்திருக்கும். அந்த எண் ரொம்ப ஈஸியான எண் தான், 1800-332-3335. இதுதான் அந்த எண், 1800-332-3335. என்ன நோட் பண்ணி வச்சுங்க, உங்கள்கிட்ட யாராவது எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ அடுத்ததா எஸ்பி பாலசுப்ரமணியன் அவங்க வந்து பாடிய இளையராஜா ஏஆர் ரஹ்மான் இசையில் நம்ம நாமத்துக்குமார் எழுதின ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தட வென அதிர்கிற ரயில் அடி கட கட கட

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 சூரியனை நேருக்கு நேரா யாரால பாக்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பாக்கையில மட்டும் மங்களாயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பாக்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா? தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல நாளாக வந்து போனாலும் ஸ்கூலுக்கு போகும்போது நாளைக்கு 2 நாள் லீவ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நினைப்போடையே வந்து போவோம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருப்போம். நாங்கள் வந்து படிக்கிற சமயத்துலேருந்தே அதை வந்து வெள்ளிக்கிழமை போகிறோம் அப்படின்னாவே சரி அப்பாடா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்துருச்சு. அப்போ நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு போனால் சாயங்காலத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினச்சிட்டே வந்துப்போம். அது ஒரு காலகட்டம். இப்போலாம் வந்து எங்கே வெளியே போயிட்டு வந்து பெருசாக வந்து விளையாடுறதுல அப்போ நாங்கள் வந்து சும்மா அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலனாலே கிரவுண்டு ஃபுல்லாக விளையாண்டுட்டுருப்போம். நல்லா விளையாடுங்க. சாயங்கால நேரத்தில் நம்ம புயல் காப்பங்க கிரவுண்டுக்கு போனீங்கன்னா விளையாண்டுட்டுருக்காங்க. நிறைய ஃபுட்பால் விளாட்றாங்க, வாலிபால் விளாட்றாங்க, கிரிக்கெட் விளாட்றாங்க, ஏதாவது விளையாண்டுகிட்டே இருக்காங்க. நீங்களும் போய் விளையாடுங்க. முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் சிறுமிகள்னால் கிரவுண்டுக்கு போக சொல்லுங்கள். கிரவுண்டுக்கு போய் ஏதாச்சும் ஒன்று விளையாண்டுட்டு திரும்ப வரட்டும், அடிக்கடி பட்டுட்டு வரட்டும். அதுக்கு தான் நிறைய பேர் பயப்படுறாங்க, என் குழந்தை அடிபட்டுருமான்னு. அடிபடட்டும். நாங்கள் சின்ன வயசில் அவ்வளோ, நீங்களே அவ்வளோ அடிபட்டுருப்பீங்க சின்ன வயசில். அடிபட்டு வளர்ந்தால் அந்த காயம் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் ஆறிடும். அப்போ தான் மனசுக்கு வந்து திடப்படும், எல்லா விஷயத்துக்கும் வந்து பழகும், சந்தோஷமாகவும் இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்தையும் இருக்கலாம். அதனால் குழந்தைகளை விளையாட விடுங்க, எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடட்டும். இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் நினைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் லைன்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களில் பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் புதுதில்லியில் நேற்று அவர் ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்தார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் எதிர்கால செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. தரவு என்பது தேசிய சொத்து என்று குறிப்பிட்ட பிரதமர் அது எதிர்காலத்திற்கான வளம் என்று கூறினார். அதன் பயன்பாட்டை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். அரசு துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஈடுபாட்டை அதிகரித்து கொள்கைகளை வகுப்பதில் புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தினார். மனிதர்களின் தலையீட்டையும் நிபுணத்துவத்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்கை நுண்ணறிவின் திறன்களையும் புதுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்களில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து சமீபத்தில் வாரணாசி புதுதில்லி வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவர் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு சமூக வலைதளம் வாயிலாக புகார் அனுப்பியிருந்தார். அந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் உணவு விநியோகம் செய்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளருக்கு இந்திய ரயில்வே மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக நிறுவனம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சமையலறையில் கவனக்குறைவாக செயல்பட்டதற்காக ஒப்பந்ததாரர் மீது 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. நேற்று இது தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரியதை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக் கொண்டுள்ளதால் பேரவைத் தலைவரும் தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டுள்ளதாகவும் இது சரியான முடிவுதான் என்றும் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் தாவேக்க அரசு நம்பிக்கை தீர்மானம் கொண்டுவந்தபோது அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் அக்கட்சியின் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதையடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்யக்கோரி பேரவைத் தலைவரிடம் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். இதற்கிடையே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர்களை தவிர்த்து 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் பேரவைத் தலைவரிடம் திரு பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் 21 பேரும் மன்னிப்பு கோரியதையடுத்து அவர்கள் மீதான நடவடிக்கையை கைவிடுமாறு பேரவைத் தலைவரை திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டார். இதை பேரவைத் தலைவரும் ஏற்றுக்கொண்டார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை விட்டு தவறாதீர்கள்.
1: ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மழைக்காலங்களில் இன்ஃபுளுயன்சா போன்ற பருவகால தொற்றுகள் பொதுவாகவே அதிகரிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள், முதியவர்கள் மற்றும் இணை நோய்கள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். காய்ச்சல், சளி, மூக்கடைப்பு அல்லது இருமல் மற்றும் கடுமையான உடல்வலி அல்லது சோர்வு போன்ற அறிகுறிகள் இந்த பருவத்தில் பரவலாக காணப்படுகின்றன. பன்றிக் காய்ச்சல் தொற்று தவிர்க்க தடுப்பூசிகள் உள்ளதாகவும், பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் தற்காலிக மருத்துவ பரிசோதனைகளை தவிர்த்து காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாநகரில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள கடமைப்பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹமானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேர்வில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படை தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வெய்கெங் மற்றும் வாங்சாங் இணையை எதிர்கொள்ள உள்ளனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இணை சீனாவின் ஜியா இ பியான் மற்றும் ஜாங் ஷூ கியான் இணையை சந்திக்க உள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 140 ரன் எடுத்தது. 141 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 16.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் எடுத்தது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
4: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
3: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani upstairs, Bharathi Nagar bus stop, Ramanathapuram. For appointment 915-00-80-65.
5: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
2: நல்ல வெள்ளிக்கிழமையில அருமையான ஒரு நாள் பொழுதுல இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போதான் வெளுப்புப்பாடு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போய் குடுகுடுன்னு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டேன். என்ன அப்படின்னா, தங்கமான இன்னைக்கு வந்து நிகழ்ச்சிக்கு வந்து வர முடியாத ஒரு சூழல், அப்படினால என்ன நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உங்களோட வாழ்த்துக்களை இனிமையாக வந்து சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து அப்படியே வந்து ஒளிப்பதிவு பண்ணிட்டு கேட்க போகிறது நான் தான். அதனால் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை சிறப்பாக ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கேட்டு நினைச்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை FM 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட வந்து பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கினா முதல்லயே ஒரு அழகான ஒரு திருமண வாழ்த்து வந்து வந்திருக்கு. யார் அந்த திருமண வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சூசை கவுசாநிலையா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட குழந்தை, அவங்களோட மகன் ஆலன் ஜோசப் ரிஃபான் அவங்களுக்கும் மரிய மிதுனா இந்த அக்காக்கும் இருவருக்கும் இந்த திருமண நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக வந்து சந்தோஷமாக வந்துருங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறது யார் அப்படின்னா, பல்லாண்டு காலம் இனிதே வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சூசை கௌசானல் மற்றும் அம்மா மரிய அமுதா, அண்ணன் லின்சன் மற்றும் அன்னி ஷைனி இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட சேர்த்து நம்மளும் அந்த இரண்டு ஜோடிகளுக்கும் அழகான ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். அப்படியே அப்பா அம்மா மாதிரியே நீங்களும் வளர்ந்து இன்னும் பல நாட்கள் பல வருடங்கள் வந்து இணைந்து சந்தோஷமாக வந்து வாழணும். வாழ்த்துக்கள். அவங்க எதுவும் பாடல் கேட்கல, இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம ஒரு பிடிச்ச பாடலை வந்து கொடுத்துடலாம். அடுத்து ஒரு நேயர் வந்து கால் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, யாருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம். வணக்கம் அக்கா.
3: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். மட்டாஞ்சாமிலிருந்து மீனாட்சி பேசுகிறேன்.
2: ஓகேக்கா, சொல்லுங்கக்கா, யாருக்கு வாழ்த்து சொல்றீங்க?
3: என் பேத்திக்கு சஞ்சனா ஸ்ரீ.
2: ஆ,
3: இன்னைக்கு பிறந்த நாள்.
2: எத்தனாவது பிறந்த நாள்?
3: 10வது பிறந்த நாள்.
2: சரி, உங்க பேத்தி பத்தி ஏதாச்சும் ரெண்டு விஷயம் சொல்லிட்டு போங்களே. அவங்க வந்து உங்க பேத்திட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
3: என் பேத்தி வந்து எல்லாத்தோடய அன்பா பாசமா இருப்பா. ஆமா, எங்க அவ்வளவுதான் இருப்பா. எல்லாத்துலயும் சூட்டிக்கா இருப்பா.
2: சரிங்க.
3: எல்லா இது சைக்கிள் மற்ற இது விளையாட்டு போட்டி இதுல நல்லா சூட்டிக்கா இருப்பா. நல்லா பிரியமாவும் இருப்பா எல்லாத்தோடையும். எல்லாத்தோடையும் வந்து பேசுறதுல நல்லா கலர்னு பேசுவா எல்லாத்துலயும். ஆமா, எல்லாம் படிப்பா.
2: திருச்சியில
3: கேபியில படிக்கிறா.
2: ஸ்கூல் போயிட்டாங்களா?
3: ஆ, ஸ்கூல் போயிட்டாங்க.
2: சரிக்கா, நீங்க அப்படியே ஒரு வாழ்த்து சொல்லிருங்க உங்களுக்கு.
3: சஞ்சனா ஸ்ரீ தங்கக்குட்டி பிறந்த நாள் வாழ்த்துட்டாரு.
2: உங்களுக்கு நீங்க அம்மாச்சியா? அம்மாச்சி சார்பா நம்மளும் இந்த சஞ்சனா குட்டிக்கு வந்து வாழ்த்து சொல்லிடலாம். இன்னும் நிறைய படிக்கட்டும். உங்களை மாதிரியே ஒரு அன்பான ஒரு குழந்தையா எல்லாரும் வந்து பாசம் வந்து பாத்துக்கிட்டோம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
3: பூவே பூச்சிடவா வந்து, பூவே பூச்சிடவா என் நெஞ்சில் பாங்க அந்த பாட்டு போடுங்க.
2: ரொம்ப அழகான ஒரு பாடல், கரெக்டான ஒரு பாடல் கேட்டுக்கீங்க. சரிக்கா, கட்டாயமா போட்டுலாம். வாழ்த்துக்கள். நன்றிக்கா.
3: வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு
2: நம்ம மீனாட்சி அம்மா அவங்களோட பேத்திக்கு வந்து ஒரு அழகான ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாசமான பேத்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாசமான பேத்திக்காகவே சூப்பரான ஒரு பாடல் பூவே பூச்சிட பாடல் வந்து கொடுத்துடலாம். இன்னும் நிறைய காலம் வந்து அவங்க நீடுபடி வாழட்டும். இப்போ அடுத்து பாடல்கள் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியதாஸ். நான் பாமன் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு வயசு இப்போ ஒரு 52 வயசு ஆகுது. ஒரு 7 வயசுக்கு எங்கள் போட்டு வந்து வேம்பாறு போகுது. மண்டை வந்து வேம்பாறு எங்கள் அப்பா கொண்டு போகிறாங்க. அப்போ நான் யாப்பா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தவங்க தான் கூட்டு போகிறேன். 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு கூட்டு போவாங்க. அங்கே வேம்பாத்து பெட்ரோல் பங்கு டீசல் இதுன்னு ஒன்று. அப்போ சாயலியில் போய் டீசல் பிடிச்சிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பா வந்து குடிக்கிறனால எங்கள் அப்பாவோடய திரும்பினேன். அப்போ வாடகை போனேன். நான் எங்கள் அப்பாவும் ரெண்டு கேனில் பிடிச்சா போதும். அங்கேருந்து ஒரு 7 மணி தான் வந்தோம். அப்போ பாசா டீசலை வந்து எப்படினாலே பின்பக்கத்து வாசலில் அது ஓரமாக ஏற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஒரு 2 சீட்டு முன்னே வந்து நான் இருந்தேன். நைட்னா எல்லா ஸ்டாப் நிப்பாட்டி இறங்கி இருக்காப்புல. அந்த வேம்பார் நெருங்கி போகும்போது எங்கள் அப்பா சவுண்ட் கொடுக்காடு ஆரோக்கியம்னு சவுண்ட் கொடுக்காங்க. நான் முடிச்சு என்னப்பான்னு கேட்டால் மறுபடி வரங்கிட்டேன். அவன் டீசல் இறக்கு இறக்குன்னு சொன்னோன்னா கேனை இறக்கி வச்சு முடியாது. பஸ் எடுத்துட்டான். இறக்கிட்டு பிள்ளைய என்னை பார்த்துக்காக ஆளக்கான். நான் வண்டி அதனால பறந்து போய்கிட்டு இருக்கேன். வரங்கிட்டு இருக்கேன். பெத்த பிள்ளைய நைட்டில் 11-12 மணிக்கு காணும்னா தொடர் உள்ள முடியாத நேரத்தில் என்ன நடக்கும்? அதோட ஒரே அள்ளியும் கனியமாக இருக்குது. அந்த நேரம் பார்த்து ஒரு கிந்திக்காரன் வந்துக்கிட்டு பஸ்ஸில் வந்திருக்கான். ஓரமான 2 பாலுக்கு நேரம் வண்டி நேரம் நிப்பாட்டி நிற்க கையை நீட்டும் வண்டி வேமாட்டு புண்ணியத்தில் திருவிழா பஸ் வருது. தாப்பன் மோனு சார்னு கத்துனவுடனே நான் சொல்கிறேன், சூரங்குடியில் நிற்கிறேன் வாயா அப்படின்னு சொல்கிறான். நான் தாப்பன் மோனு அந்த நேரத்தில் ஓடி ஓடி வரேன். சூரங்குடி ஸ்டாப் பக்கத்தில் நிப்பாட்டி போட்டிருக்காரு. வேம்பாத்தில் எங்களை இறக்கி விட்டாரு. அவர் கிட்டத்தட்ட 2 நாளில் எனக்கு வந்துக்கிட்டு ரொம்ப சங்கடம். 2 நாளில் சாப்பிடவே முடிஞ்சிருக்கு. அதனால் பிள்ளைகளை வந்து தாய்மார் வண்டியில் போகும்போது சின்ன பிள்ளைகளை உங்கள் பக்கத்தில் வச்சு கவனமாக பயணம் செய்யுங்க. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்ச பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அருமையான இரண்டு பாடல்கள் வந்து கேட்டிருந்தாச்சுல. ரொம்ப குட்டி பாட்டு தான், ஒரு 1.5 நிமிஷம் தான் வந்திருக்கும், அது கூட கம்மியாக தான் வந்திருக்கும். அதை விட ஒரு அழகான ஒரு வரிகளில் நல்ல ஒரு பாடல். அவியும் நானும் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். கைலேஷ் கர் அப்படிங்கிற தமிழே தெரியாத ஒரு ஹிந்திக்காரர் அவர் வந்து பாடிட்டு போன பாட்டு. ரொம்ப சூப்பரான ஒரு பாடல். இப்போ நீங்கள் கேட்டு எழுந்திருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 தகமான வாழ்த்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். நேரம் சரியாக 9:26 ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு 2 பேர் அவங்களுடைய தகவல்களை வாய்ஸ் மெசேஜாக வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
5: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கத்துடன், இன்றைய வெள்ளிக்கிழமை எல்லா நாள் நன்னாக அமைகிற வாழ்த்துக்களுடன், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அருமையை தங்கைமார்கள், அக்காமார்கள், அண்ணமார்கள், தம்பிமார்களுக்கு வாழ்த்துக்கள். அதுபோல் திருமண நிகழ்ச்சியை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும், பேர் சுட்டும் விழாவை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கத்துடன். இன்னைக்கு தங்கமான நிகழ்ச்சியை வழங்கும் எங்கள் அண்ணன் தங்கமான அண்ணன் அவர்களுக்கும், தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். சித்தார்கோட்டையிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். எனக்காக இன்று படம் வந்து சக்கரை தேவன், பாட்டு வந்து நல்ல வெள்ளிக்கிழமையில் தொடங்கலாம் அந்த பாட்டை போடணும்.
4: தௌஃபிக் ரஹ்மான் அண்ணனுக்கு நன்றிகள். சூப்பரான ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல், வெள்ளிக்கிழமைக்காகவே வந்து கேட்டிருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அப்படியே அந்த பாடலை மறக்காமல் கொடுத்துடலாம். இப்போ அடுத்ததான் இன்னொரு ஒரு நேருமே வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
6: கடலோசை எஃப்எம் நேயர்கள் மற்றும் தொகுப்பாளர்கள், நிலையத்தார் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சதீஷ்குமார், கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். இன்று வரலட்சுமி விரதம் தினமாகும். வரலட்சுமி விரதம் இருக்கும் அனைத்து தமிழக பெண்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ராஜபாட் ரங்கத்துறை என்ற படத்திலிருந்து அம்மம்மா தம்பி என்று நம்பி என்ற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: உங்களுக்குமே ரொம்ப நன்றி சதீஷ்குமார் அண்ணா. இன்னைக்கு வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும், எல்லா அம்மாக்களுக்கும், அக்காக்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து சொல்லிடலாம், இன்னைக்கு யார் யார் வந்து வரலட்சுமி விரதம் வந்துருக்காங்களோ எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். இப்போ அடுத்ததா சக்கரத்தேவன் திரைப்படத்துலேருந்து வாலி ஐயா வரிகளில் இளையராஜா ஐயா இசையில் ஒரு அழகான ஒரு பாடல், நல்ல வெள்ளிக்கிழமை அப்படின்ற ஒரு பாடல் வருது. அதே மாதிரி ராஜபட்டரங்கத்துறையிலேருந்து நம்ம அம்மம்மா அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. அடுத்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதுக்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒலிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 9:40 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதவிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நிறைய ஒரு வாழ்த்துகள் வந்து வந்துருந்துச்சு. அதே மாதிரி இப்போ கடைசியாக இன்னொரு ஒரு வாழ்த்து வந்து வந்திருக்கு. யார் வாழ்த்து சொல்லிக்கா அப்படின்னா, ஒரு காலை வணக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து ஆனந்த் வைரவன் அப்படின்ற அண்ணா. அவங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே கடல் ஓசைக்கு ஒரு வாழ்த்து வந்து சொல்லிட்டு, அவங்க வருஷமெல்லாம் வசந்தம் அந்த படத்துலேருந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். எனக்கு அந்த படத்தில் இருக்க எல்லா பாடலுமே பிடிக்கும். அந்த படமே பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு பாடல், சூப்பரான ஒரு இசையை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இசையமைப்பாளர் யார் அப்படின்னு கேட்டால், நிறைய பேருக்கு நம்மளை வந்து தெரியாது. அவங்கள பற்றி நம்ம வந்து பெருசாக கேள்விப்பட்டதே இல்லை. சிற்பி அப்படிங்கிறது தான். அந்த டைமில் வந்து ஒரு 1995 2000 முன்னாடி வந்து நிறைய படங்களுக்கு

சிற்பி வந்து இசையமைச்சிட்ருப்பாங்க. அவங்களோட நிறைய பாடல் வந்து ஹிட்டான ஒரு பாடல்கள் வந்து இருக்கும். இந்த நாட்டாமை படத்துக்குனா அவங்க தான் வந்து பாட்டு போட்டிருப்பாங்க. அவங்களோட இசையில் ரொம்ப ஒரு சூப்பராக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா மோகன் பாடிய ஒரு பாடல் வருஷமெல்லாம் வருஷம் அந்த படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. அந்த பாடலோட ரொம்ப இனிமையான பாடலோட இன்னைக்கான நிகழ்ச்சியும் நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் கேட்டு இணைந்திருந்தது நம்ம கடல் ஓசைஃபம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை இன்னைக்கு தங்கமானுக்கு பதிலாக அவங்களுக்கு தொகுத்து வழங்கினது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.

நேரம் சரியாக 10:01 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான வெள்ளிக்கிழமை வணக்கத்தை சொல்லிட்டு அடுத்ததான் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு எல்லாருமே சுமங்கலி பூஜைய சுமங்கலி பெண்களுக்கான வரலட்சுமி விரதம் இன்னைக்கு எல்லாருமே கடைபிடிப்பீங்க. ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு சுமங்கலி பெண்கள் எல்லாருமே கடைபிடிங்க அப்படிங்கறத சந்தோஷமா சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம நடுவுல ரொம்ப இயல்பா நடக்கிற ஆனா நம்ம வாழ்க்கையே தலையிலா மாத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். காலையில கண்ணை திறந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நம்ம கண் முன்னாடி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. ஆபீஸ்ல சக ஊழியர்கள் பத்தி பேசுறதா இருக்கட்டும், சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துல மத்தவங்க எதை வாங்கினாங்க எதை போட்டாங்கன்னு கவனிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வாழ்க்கையோட கலக்குது. நம்ம நினைக்கலாம் நம்ம என்ன தப்பா பண்ணிட்டோம், சும்மா தானே மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னு. ஆனா இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு சுவாரஸ்யமா மற்றவங்க கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிட்டு அதுலேயே ஒரு பெரிய சந்தோஷத்தை தேடுறமே, அதுக்கு தொடக்கத்துல பல பேர் இருக்கலாம். சும்மா ஒரு டைம் பாஸ்க்கோ நண்பர்கள் நடுவில் ஜாலியா பேசுற அரட்டை, அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம், கிசு கிசு வதந்தி வம்புன்னு பல விதமா இதை நாம சொல்லலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படையா நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற அந்த ஒரு விஷயம்தான் நம்ம ஊர் பாஷையில சொன்னா புறணி இல்லைன்னா புறம் பேசுறது. இன்னைக்கான நிகழ்ச்சியிலுமே நாம பேச போறது புறம் பேசுறது. சாதாரணமா இருந்தாலும் எந்த வகையிலையாவது யாரோ ஒருத்தரை பத்தி பேசி கஷ்டப்படுத்திருக்கீங்களா, ஏண்டா இப்படி பேசணும் அப்படின்னு பின்னாடி யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பாக நடைபெறும் முற்றிலும் இலவசமான பெண்களுக்கான தையல் பயிற்சி ராம்நாள்ல நடக்குது. 30 நாள் பயிற்சி, அது காலையில 9:30 5 மணி வரைக்கும். இன்னைக்குதான் முன்பதிவு செய்யற நாள், 21/8/2026. இதற்கு முன்பதிவு செய்யறதுக்கு நம்ம என்னென்ன ஐடி ப்ரூஃப் கொண்டு போனோம் அப்படின்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ், டிசி அல்லது மதிப்பெண் சான்றிதழ், வங்கி பேங்க் புக்கு, பாஸ்போர்ட் நகல், பான் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2. இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தி பிவி காம்ப்ளெக்ஸ், 154 சிகில் ராஜ வீதி, செய்யதம்மாள் ஆஸ்பத்திரி எதிர்ப்புறம், ராமநாதபுரத்துல. கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க 88-25-95-43. இன்னொரு நம்பருமே தந்திருக்காங்க 80-56-77-19-86. முக்கிய குறிப்பு என்னன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்களா இருக்கணுமா, ஏஜ் கொடுத்துருக்காங்க 19-50 உள்ள இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலையிலையும் சாயங்காலமும் சரி நமக்கு டீ கொடுக்கறதா இருக்கட்டும் மதிய உணவுமே இலவசமா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி முடிவுல அரசாங்க சான்றிதழும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க இந்த பயிற்சி முடிவுல உங்களுக்கு தேவையா ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு லோன் வேணும் அப்படின்னாலும் அவங்க சப்போர்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே போங்க, இந்நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கும், 9:30 ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடி கொட்டுற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியம் வாஸ், நான் ஒரு மீன்பிடி தொழில் சேர்ந்தவங்க. 94 என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், அந்த அது எப்படின்னா வெளிநாடு போனதுன்னு சொல்லி எப்போ வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டால் போகிற எல்லாருமே வந்து ஒரு அடிப்படையில் எல்லோரும் இருந்தாங்க. அங்கே உள்ள யார்ட்டுமே முன்னாடி போனவங்கள்ட்ட யார்ட்டும் ஃபோன் பண்ணி கேட்குற கிடையாது. பணத்தை கட்டினா போதும், நம்ம வந்து வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் எல்லாமே இருந்தாங்க. அப்போ நாங்களும் அதே மாதிரி இருந்து எல்லோரும் மாதிரி நாங்களும் பணத்தை கட்டிட்டோம். இதில் என்னுடைய நண்பர் ஆம்ஸ்டாங் ஒரு ஆள், அதில் போய் இறங்கியாச்சு. கரெக்டாக மதியம் 1 மணிக்கு எங்களை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாங்க, சவுதி அரேபியா ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறம் வண்டி வந்துச்சு, வண்டி வந்து எங்களை ஏற்றுனாங்க. சிட்டிக்கெலாம் போகுது வண்டி, அவர் போக போகிற அவுட்ரு ஏரியா வருது. அவுட்ருனால் வந்து வீடு எதுவுமே தெரியல, நிறையா பாலைவனத்தில் கொண்டு இறக்கி விட்றாங்க எங்களை கொண்டு போய். அப்போ என்னென்னுங்க எங்களுக்கு எதுவும் குழப்படியாக இருக்குது, எங்களுக்கு என்னடா பாலைவனமாக இருக்குன்னு சொல்லி. அதான் சிட்டிக்கு எங்களுக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது, 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நெருக்கி இருக்குது. கண்ணுக்கு எடுத்துக்கிறதுக்கு வீடும் கிடையாது, ரோடும் கிடையாது. ரோட்டுக்கு நடக்கிறதுனாலே 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்கணும் ரோட்டை பார்க்குறாருந்தாலுமே. அப்படி ஒரு இடங்களில் வந்து இறக்கி விட்றாங்க எங்களை கொண்டு போய். இறக்கி விட்டால் அங்கே வந்து பங்களாஸ்காரங்க ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, கேரளாக்காரங்க ஒரு 200 பேர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. தெரியாமல் வந்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு. கம்பெனி வந்து ரொம்ப வந்து டிவாலான கம்பெனி. அப்போ யாரும் விசாரிக்கலை. அதோட ஒரு வாரமாக இருக்காங்க, 2-3 நாளையில் வந்துட்டாங்க எங்களுக்கு பார்க்க வந்துட்டாங்க. டைசனும் ரபிக்கும் வந்துட்டாப்புல ஆள் எடுத்து வேலைக்கு கூப்பிட்டா போவாதி அப்படின்னு சொல்லிட்டாப்புல எங்கள்கிட்ட. அதோட இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 பாஸ்போர்ட்டை வந்து குளிக்க எடுத்ததில் என் பாஸ்போர்ட் வந்துச்சு. அந்த இடத்துல ரியாத்துலேருந்து ஒரு 450 கிலோமீட்ரு அல்ருபாங்கிற இடம், அந்த அல்ருபாங்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போனோம். அதில் வந்து ஆம்ஸ்டாங் வரல. அப்போ நான் போய் அங்கே இடத்துல சம்பளம் தரல. அதாவது அந்த கார் கம்பெனி தான், அந்த ஒர்க் ஷாப்லேருந்து விடுற கம்பெனி, இது க்ளீன் பண்ணுற கம்பெனி, க்ளீனிக் தான் கூப்பிட்டு போய் எங்களை ஒரு 8-9 மாதம் வரைக்கும் வேலை தரல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4-5 பேர் பிரச்சனை ஒன்றுமே திருப்பி. அதுக்கப்புறம் இங்கே ரியாத் வந்தோம். ரியாத் வந்து ரொம்ப சிரமம் போட்டேன். இவர் வந்து ஆம்ஸ்டாங்கில் வந்து வேறு கம்பெனிக்கு வந்து டொமினஸ் பிசாங்கிற கம்பெனியில் வந்து சாப்பாடு டெலிவரி பண்ணுற கம்பெனி, அதில் சாய்ந்தார். இப்படி தனித்தனி எல்லோரும் என்னென்ன தெரியுமா, யாராவது என்ன தெரியுமா, இப்போ காட்டுறவங்க வந்தால் காட்டுறவங்க போவாங்க, மற்றபடி வந்து நம்மளுக்கு என்ன வேலை தெரியும், அந்த வேலைக்கு எல்லோரும் போய்க்கிருந்தாங்க. இப்போ நம்ம உள்ளூரில் என்ன சொல்லுவாங்கலாம், வெளிநாடு போயிருக்காம்புள்ள அவருக்கு என்ன அப்படி. நான் அங்கே படுற கஷ்டம் வந்து அங்கே உள்ள கேட்டாலும் தெரியும் என்ன எல்லாமே சொல்லி. அப்படி ஒரு வேதனையும் கஷ்டம் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. எங்கள் கம்பெனிலாம் கிட்டத்தட்ட கணப்புன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே வேலை கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து லாஸ்ட்டில் பிரச்சனை பண்ணி இக்காமான்னு சொல்லிட்டு அங்கே நடவாசம் இருக்குங்க. அதை வாங்கிட்டு தான் நாங்கள் வெளியே வேலை வந்தது நாங்கள். ஆனால் தப்பிச்சு வந்ததுலாம் பெரிய உண்மையிலே எங்கள்கிட்ட வந்து பெரிய விஷயம் தான். தப்பிச்சு வந்ததுலாம் நன்றி, எப்பமுக்கு ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:19 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். புறம் பேசுறது சாதாரணமா இருந்தாலும் எந்த வகையிலையாவது யாரோ ஒருத்தரை பத்தி பேசி கஷ்டப்படுத்திருக்கீங்களா, ஏண்டா இப்படி பேசணும் அப்படின்னு பின்னாடி யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. புறம் பேசுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதுல ரொம்ப முக்கியமா 2 காரணம் சொல்லப்படுது. நானுமே சமீபத்துல ஒரு ஆர்டிக்கல் படிச்சேங்க, புறம் பேசுறது எதனால பேசுறோம் அப்படிங்கறத பத்தி. ஒரு ஊர்ல அதிகபடிச்ச பட்டதாரி பெண்ணு தான் லதா. அவங்களோட மகன் தான் சேரன். அவன் 6வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கான். 1வது வகுப்புல இருந்தே ஃபர்ஸ்ட் மார்க் தான் சேரன் வாங்கிட்டு இருந்தாப்ல. ஆனா ஒரு நாள் லதா, அதாவது சேரனோட அம்மா எங்க போனாலுமே நீங்க சேரனோட அம்மா தானே, சேரனோட அம்மா தானே, லதாவுக்கு வந்து ரொம்பவே பெருமை தான் கிடைச்சிருக்கு தன்னோட மகனால. ஆனா சேரனோட அம்மா அவனோட மார்க் ஷீட்டை முத முதல்ல காலாண்டு தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா செக் பண்ண போறாங்க. ஆனா அங்கதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்னன்னா, அவங்க மகன் முதன் முதலா சேரன் வந்து 2வது மார்க்கை வாங்கியிருந்தாப்ல. அப்போ லதானால ஏத்துக்கவே முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் மார்க் வாங்கின பையன் யாரு, அந்த பையனோட பேப்பரை வந்து நீங்கள் ரீகரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு அன்னைக்கு ஸ்கூலில் ஒரு பெரிய சண்டையே போட்டிருக்காங்க. அதோட தலைமை ஆசிரியருமே அவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சு அனுப்பியிருக்காங்க. முதல் மார்க் எடுத்த பையனோட பேர் தான் திலீபன். அவனோட அம்மா காமாட்சி, கணவரால் விவாகரத்தானவங்க. பேங்க்ல வேலை பார்த்துட்டு வர்றாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்குமே வந்திருக்காங்க. அடுத்தடுத்த தேர்வுகளையுமே சேரனால முதல் மதிப்பெண் வாங்க முடியல. லதானால இதை ஏத்துக்கவே முடியல. அதனால மூணு மாசத்திலேயே லதா வந்து திலீபனோட, அதாவது அந்த முதல் மார்க் வாங்கினால அந்த பயலோட அம்மா பேரை ரொம்ப அவதூறா வெளியே பரப்பிட்டாங்க. காமாட்சி பேரையே ரொம்ப கெடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மகன் முதல் மதிப்பெண் வாங்காதது அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாவே தெரியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, லதா காமாட்சியை பத்தி தவறா பேசினதுக்கு காரணம், முக்கிய காரணம் என்னன்னா, ஒன்று பொறாமை, இன்னொன்று லதாவோட முக்கியத்துவ உணர்வு குறைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். பொறாமை அப்படிங்கிறது ஒரு செகண்ட்ல நடந்துடும். நம்மள்ட்ட இல்லாத ஒன்று மற்றவங்க கிட்ட இருக்கும்போது மற்றவங்கள்ட்ட இருக்கிற இது நமக்கும் வேணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒன்று தான். அந்த பொறாமை எப்போ குறையும் அப்படின்னு பார்த்தா, அவங்கள்ட்ட இருக்கிறத விட பெட்டரான ஒன்று நமக்கு கிடைக்கணும், இல்லைன்னா அந்த பொருளோட மதிப்பு குறையணும், அப்போ தான் நம்மளோட பொறாமை குறையும் அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததா பிரியா அக்காவுமே களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
4: அக்கா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கக்கா.
5: வணக்கம், என் பேர் பிரியா, நான் பாமரில் இருந்து பேசுறேன்.
4: அக்கா, இந்த புரணி பேசுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையா வந்து இருக்கு. எல்லாரும் பேசுறோம்தான், ஆனா உறவுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சிக்கலை வந்து ஏற்படுத்துறது, ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறது. புரணி அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: புரணிங்கிறது அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு மாதிரி, பேச எதுவும் இல்லைன்னா அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது. இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம்னா நம்ம கூட ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க, நம்ம மூணு பேரும் சேர்ந்து அடுத்தவங்களை பத்தி பேசுவோம். அதுல நான் போயிட்டேன்னா என்னைய பத்தி நீங்க ரெண்டு பேரும் பேசுவீங்க. அது ஏன் நேரையே சொல்லிடலாம்ல, எதுக்கு புறணி பேசுறது, போகட்டு பேசுறது. எப்படியோ அது நம்மளை தெரிஞ்சிச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு சங்கடமாக தானே இருக்கும். மறுபடியும் எப்படியோ மூஞ்சிடு மூச்சு பேசுறது.
4: இந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா?
5: ஏற்பட்டிருக்கு. கடையில வேலை பார்க்கறதுனால கூட ரெண்டு பேசுங்க, அப்புறம் அதுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி என்ன சொன்னிச்சுங்கிறத சொல்லுங்க. அப்பும்போது அவங்ககிட்ட பேசியதே நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமா பேசிக்கிறோம்.
4: இந்த ஒரு புறணி பேசுறதுனால உறவுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படும் நினைக்கிறீங்க?
5: எந்த மாதிரியான சிக்கல்னா, நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா நம்ம அவங்கள ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் அந்த மாதிரி உறவை நினச்சி நம்ம பேசுவோம். ஆனால் அவங்களே நம்மளை பத்தி புறணி பேசல, எதுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அடுத்தவங்க மேல அந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்க கூடாது, அடுத்தவங்க நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும்.
4: இல்லையாக்கா, ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை வந்து வெளிப்படையா சொல்லியிருக்கீங்க, உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. என்ன பாடல் வேணும் சொல்லுங்கக்கா?
5: எனக்கு விஜய் சார் நடிச்ச மூவில இருந்து ஏதாச்சும் ஒரு சாங்.
4: நன்றி அக்கா.
5: நன்றி.
3: நம்ம பெரியாக்கா சொன்ன மாதிரியே புறம் பேசுறது அப்படின்னு ஒரு ஆளை நம்பி நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், ஆனால் அவங்க நம்மளை நம்ம நம்பி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்க வந்து இன்னொரு ஆள்கிட்ட அதை வந்து புறணியாக பேசும்போது அது எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம்னா நம்ம வேலையை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத தெளிவாகவே பெரியாக்கா வந்து நமக்கு புரிய வச்சுருக்காங்க. அடுத்ததாக பெரியாக்கா கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

அருந்ததிய பார்த்தாச்சு. பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் எட்டும் படி தட்டுங்கடா வந்தாளத்த பாட்டு மழை பாஞ்சி வந்து தோக்கடிக்கும் குந்தாளத்தே பாட்டு மழை பாஞ்சி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட

0: கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:37 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். புறம் பேசுறது சாதாரணமா இருந்தாலுமே எந்த வகையிலையாவது யாரோ ஒருத்தரை பத்தி பேசி நீங்க கஷ்டப்படுத்திருக்கீங்களா? ஏண்டா இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல உங்களை யாராவது பேசி கஷ்டப்படுத்தி இருக்காங்களா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. கடைசியா ஒரு கதையுமே கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அதோட தொடக்கத்தை இன்னுமே பார்க்கலாம். லதா அவங்களோட மகனால அந்த ஊர்ல பெரிய ஒரு முக்கியத்துவ உணர்வை பெற்றிருந்தாங்க. லதானாவே ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு வடிவம் அந்த ஊர்ல உருவாக்கி வச்சிருந்தாங்க. பல முறை போட்டி போட்டு தன்னோட மகன் மறுபடியும் முதலிடத்தை பெறாததால அந்த உணர்வை லதாவால ஏத்துக்கவே முடியல. எப்போதுமே நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கணும்னு நம்ம நண்பர்கிட்டையும் சரி உறவினர்கள் கிட்டையும் சரி நம்ம நல்லவங்க அப்படின்னு ஒரு இடத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா இதை நாம எல்லா இடத்துலயும் எதிர்பார்க்க மாட்டோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எதிர்பார்ப்போம்னு சொல்லலாம். நம்ம ரோட்ல நடந்து போகும்போது யாரோ ஒரு வண்டிக்காரர் மேல நம்ம மோதிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டிக்காரர் நம்மளை கண்டு மினைக்கு திட்டுவாங்க. வண்டிக்காரர் திட்டினதுக்காக நம்ம கோவப்பட மாட்டோம். ஒருவேளை அப்படி கோவப்பட்டாலுமே அந்த நிமிஷம் தான், அதுக்கு அப்புறம் பெருசா நம்ம எடுத்துக்க மாட்டோம். யாரோ ஒரு ஆளு நம்மளை திட்டுறதை பெருசா எடுத்துக்காத நம்ம தான், நம்ம நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ இப்படி திட்டாங்களே நம்மளை எப்படி அவங்க திட்டலாம்னு, இப்படி ஏன் திட்டினாங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்படுவோம் அப்படின்னு சொல்லலாம். காமாட்சியும் அவங்களோட மகனால ஊர்ல இருந்த சிறந்த மாணவனோட தாய் அப்படிங்கிற உணர்வு லதாவுக்கு பறிப்போனது. தன்னோட மகன்கிட்ட இல்லாத முதல் மாணவன் என்ற அப்படிங்கிற பேரு காமாட்சியின் மகன்கிட்ட இருந்ததால லதாவுக்கு பொறாம வந்துருச்சு. இந்த பொறாம குறையணும்னா லதாவோட மகன் மறுபடியும் முதல் மாணவனா மார்க் எடுக்கணும், இல்லைனா சேரன் வந்து இரண்டாவது மார்க் எடுக்கணும். அப்படிதான் இருந்திருக்கு. ஊருக்குள்ள மறுபடியும் நல்ல பேர் எடுக்க முடியாத லதாவுக்கு இருந்த ஒரே ஆயுதம் என்னன்னா காமாட்சியை பத்தி தவறான கருத்தை ஊருக்குள்ள பரப்பி விடுறது தான். அப்போதான் காமாட்சியோட மதிப்பு ஊருக்குள்ள குறையும். இதனாலதான் லதா புறம் பேசினாங்க. புறம் பேசுறது அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட மனசு இப்படிதான் அப்படின்னு அவங்களோட அறியாத நிலையை தான் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இளைய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:52 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. புறம் பேசுறது சாதாரணமா இருந்தாலுமே எந்த வகையிலையாவது யாரோ ஒருத்தரை பத்தி நீங்க கஷ்டப்படுத்தி பேசிருக்கீங்களா, இல்ல நீங்க பேசுனதுனால மத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களா, இல்ல உங்களை யாராவது பேசி கஷ்டப்படுத்தி இருக்காங்களா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார், எங்க இருந்து பேசுறாங்க, அவங்களோட கருத்துக்களை கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்னா சொல்லுங்கண்ணா, உங்க பேர்
4: எங்கண்ணா
3: சொல்லுங்கண்ணா. உங்களை பத்தி யாராவது ஒரு ஆள் புறம் பேசி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா
4: சொல்லுங்கண்ணா.
3: சொல்லுங்க, எந்த மாதிரி பேசி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க?
4: சரி, ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட் பேசுவான்.
3: ஓகேண்ணா.
4: என்னன்னா, இந்த படிப்பு விஷயத்துல.
3: ஓகேண்ணா.
4: ஒன்னாதான்
3: புறம் பேசிருக்கீங்களா, அதனால அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களா? என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: என்ன
3: பாட்டுனா?
4: முருங்க மர காட்டுக்குள்ள.
3: ஓகேண்ணா, தந்துடலாம்ண்ணா. உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
4: நன்றிண்ணா.
3: எப்பயுமே புறம் பேசுறது அந்த நேரத்தில் நமக்கு ஜாலியா இருந்தாலுமே அந்த புறம் பேசுறதுனால நாளடைவுல நம்ம பெரிய ப்ராப்ளங்களையுமே சந்திக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். புறம் பேசுறது சாதாரணமா இருந்தாலுமே எந்த வகையிலையாவது யாரோ ஒருத்தரை பத்தி பேசி நீங்க கஷ்டப்படுத்திருக்கீங்களா? ஏண்டா இப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல உங்களை யாராவது இப்படி பேசி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. மற்றவங்களை பத்தி புறம் பேசுறது, வம்பு பேசுறது, அரட்டை அடிக்கிறது, புரளி கிளப்புறது, இதுக்கு எல்லாமே செல்லமா புறம் பேசுறதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் இப்போ நம்ம மத்தியில மட்டுமில்ல, அந்த நாளையில நம்ம ஊர் திருநெல்வேலியிலயுமே பழக்கடையிலையும் ரொம்ப காலமா நடந்த விஷயம்தான். ஆனா இப்ப சோசியல் மீடியா வந்துட்டதுனால இது இன்னும் அதிகமாயிடுச்சு. நம்மள இத பேசாதவங்களும் கிடையாது, இதுல மாட்டாத ஆளுங்களும் கிடையாது. அந்த அளவுக்கு புறம் பேசுறது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இதை கண்டுக்காம போறவங்களை விட நம்மள ஒரு சில பேர் இதை பத்தி கவலைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் அதிகம். நம்ம படிக்கிற இடமா இருக்கட்டும், இல்ல வேலை செய்யற இடமா இருக்கட்டும், எங்கனாலும் இந்த மாதிரி பேச்சுகள் நடப்பது சகஜம்தான். புறம் பேசுறது ஒரு வகையில நல்லதுக்குன்னு சில விவரம் அறிஞ்சவங்க சொல்றாங்க. வியாபாரம், அரசியல், சினிமா துறைகள்ல தங்களோட சுய முன்னேற்றத்துக்காக இந்த புறம் பேசுறது கேட்டு அதுக்கேத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கிறாங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில பரபரப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த புறம் பேசுறது உதவுதுன்னு சொல்றாங்க. ஆனா தனிநபர்கள் இந்த வம்புகள்ல மாட்டிக்கிட்டு படுற பாட சொல்லி முடியாது. இதனால நம்ம வாழ்க்கை தலைகீழா மாறி வேலையெல்லாம் இழந்து மோசமான நிலைக்கும் வந்தவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததா களத்துல இருந்து அருளானந்தம் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: தெரியாது. ஆனால் இது வந்து இது நம்ம காலகாலத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே. ஆனால் அதில் வந்துக்கிட்டு அந்த ரெண்டு பேர் மனசு எவ்வளோ பாதிக்கப்படுதோ அவர் தெரிய மாட்டேங்குது. ஒரு குடும்பத்திலேயே ஒரு பிள்ளைங்க இருக்காங்க, இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான், அந்த குடும்பம் தான் தெரியும். சும்மா வந்து அசால்ட்டாக இருந்துக்கிட்டு ஈஸியாக நாலு மொபைல் வந்து பைப்பில் பேசிட்டு இந்த அவா இப்படி இப்படி பேசி போயிடுவாங்க. அது நிறைய மனசு சங்கடத்தை உருவாக்கும் அந்த ரெண்டு பேருக்கு.
4: நீங்க பார்த்ததை கேட்டு இந்த மாதிரி பேசாதீப்பா அப்படின்னு
3: சொல்லி ரொம்ப நாளும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கிறாரு ஆம்பளையே பேச மாட்டாங்க, சாமானியா ஆம்பளையே பத்தி வைக்க மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து அதையும் பேச ஆரம்பிச்சா கலந்து பேசானுங்க, செட்ல வாய் டைக்கில் பேசானுங்க, அதை நான் கேட்டுதான் செய்யறோம். ஆனா எல்லாம் இப்ப பழகி போச்சு. ஆமா அப்படி ஆகி போச்சு, இன்னைக்கு உலகம் அப்படி ஆகி போச்சு. ஆனா தப்பான விஷயம், அதான் நடக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில தான், நம்ம குடும்பத்தை நம்ம பேசினா போதும். ஓம் முதல் அழுக்கு இருந்தா அழுக்கு இல்லாம அடுத்த முதல் நீ பேச முடியும். ஓம் முதல் 1000 அழுக்கு வச்சுக்கிட்டு அடுத்த முதல் நீ அழுக்காக சொன்னா அது தப்பான விஷயம்.
4: நல்ல ஒரு உதாரணமா சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா செய்யும். நம்மளை பத்தி யாராவது பேசினா நம்மளுக்கு சங்கடமா இருக்கும். ஆனா நம்ம
3: இன்னொரு பேசு, நீ சுத்தமா இருந்ததுன்னா பேச நான் ஏத்துக்குவேன். நீனே நிறைய அழுக்க வச்சுக்கிட்டு என்னை பேசும்போது நான் இப்படி அதை ஏற்றுக்க முடியும்.
4: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடலன்னு சொல்லுங்க.
3: சூரியா இந்த பாடப்படும் பரமசிவன் கருத்து பாடம்.
4: நன்றி
3: நன்றி, ரொம்ப நன்றி.
2: அருளானந்தன் அண்ணா சொன்ன மாதிரி புறம் பேசுறது உண்மைக்குமே தவறான விஷயம்தான். நம்ம இருக்கும்போது நம்மளை பத்தி பேசுவாங்க, மற்றவங்களை பத்தி பேசுவாங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க. பொதுவாகவே புறணி பேசுறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்களை பத்தி யோசிச்சுட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், அந்த விஷயம் இன்னொரு ஆள்கிட்ட வேற விதமா பரவுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருளானந்தம் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

dico

0: கோபம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது.
1: பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே? வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
3: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
4: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மாரிவேலு சின்னப்பாளம் பாமன். என்னுடைய வயசு வந்து 50. நான் வந்துக்கிட்டு மீன்பிடி தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு ஒரு 20 வயசு ஆயிடுச்சு. நான் வெளிநாடு போகிறதுக்காக, அப்போ கனவு இளைஞர்களுக்குலாம் ஒரே கனவு வெளிநாட்டு தான் கனவு. அங்கே போனால் நல்லா கொஞ்சம் சம்பாத்தியம் இருக்குமே, நிறையா பார்க்கணும், நாடு சுற்றணும், வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை. அதில் நாங்கள் வெளிநாட்டு போனேன். அப்புறம் வெளிநாடு போகையில் துபாய்க்குன்னு சொல்லி தான் ஆர்வத்தோடு போனேன். பார்த்தா இங்கே நான் துபாயை விட்டுட்டு சோமாலியாங்கிற நாடுக்கு ஏற்றிட்டாப்புல. சோமாலியா நாடா, என்னடா அது, நம்ம கேள்விப்பட்டாலே பயமாக இருக்க மாட்டோம். அந்த நாடு நான் சொல்கிறது வந்து 1994 இந்த சம்பவம் நடந்தது. அரபி தான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறான். இங்கே சோமாலியாவுக்கு மீன்பிடி கப்பல் வந்து அங்கேருந்து மீனை பிடிச்சி துபாய்க்கு கொண்டுட்டு வரணும், அவங்களுடைய ஒப்பந்தம். அப்போ எங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு கப்பல் கடல் வழியாக, அங்கே தான் உங்களுக்கு கப்பல் இருக்குது, சோமாலியாவில் தான் நீங்கள் மீன் பிடிக்கணும், கப்பல் இல்லை, பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து துபாய் கப்பல் வரும், அதில் போயிடுவோம்னு சொல்லிட்டு அங்கே கடலில்

0: போய் அங்கே ஒரு 6 மாதத்துக்கு தொழில் பண்ணேன். கடல் மீனை வந்துட்டு மறக்க முடியாதுன்னு சொன்னால் அங்கே தான் பார்த்துருக்கேன். இவ்வளவு வகையான மீன்களும் அங்கே தான் ஆண்டவனே படைச்சிருக்கான் அந்த மீனை ஃபுல்லாக. சீலாவனா வந்துக்கிட்டு இங்கேனா நம்ம வந்துட்டு கண்ணு கட்டாத தூரத்தில் தான் பார்க்கணும். அங்கே வந்துக்கிட்டு அடி கரவடியவே வந்துக்கிட்டு அப்படியே அந்த நம்ம தீவுகள்லாம் பார்க்குறோம்ல, அந்த பேச்சாலைனா அந்த கடலில் பார்க்குறோம்ல, பாய்ச்சல் போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி மீன் வகையை வந்து பார்த்தது வந்துட்டு சோமாலியா நாட்டில் தான். என்ன வகையான மீன்கள் இருக்கு, சிங்கியில இருந்து, இறால்ல இருந்து, கணவாயில இருந்து, அனைத்து வகையான மீன்களுமே கடல்ல தண்ணியை விட மீன் தான் இங்கே அதிகமாக இருக்கு. அனைத்து வகையான மீனையும் பார்க்கலாம். அது வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். அது மீனை பார்த்தா நாங்கள் அந்த கடலில் வந்துக்கிட்டு இந்த வலைனா வச்சுட்டு இந்த சீலா வலைன்னு சொல்லி நம்ம துபாயிலாம் படுப்பாப்புல அது தெரியும். அந்த மீன் வலையிட்டு வலையை இழக்கிட்டு வலையை பார்த்தா வலை உள்ள ஓடிடுச்சு, வாங்கி ஏற்ற முடியல. அந்தளவுக்கு மீன் நாங்கள் ஒரு 10 வலை தான் இழக்கியிருப்போம். 10 வலையில் வந்து 10 டன் இருக்கு. 3 பிரிவாக கொண்டுட்டு போனோம் அந்த மீனை முடிக்க முடிக்க வச்சு. ஒரு 2 வலை ஏற்ற முடியல, தராது தான். அதோட நாங்கள் வந்துட்டோம். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:23 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். புறம் பேசுறது சாதாரணமா இருந்தாலுமே எந்த வகையிலையாவது யாரோ ஒருத்தரை பத்தி நீங்க பேசி கஷ்டப்படுத்திருக்கீங்களா, ஏண்டா இப்படி பண்ணோம் அப்படின்னு பின்னாடி யோசிச்சிருக்கீங்களா, இல்ல உங்களை யாராவது இப்படி பேசி கஷ்டப்படுத்திருக்காங்களா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094349999. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க எங்கிருந்து யார் என்ன கருத்துக்கள் தராங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்ப்பா.
3: இப்ப சொல்லுங்க, நான் உங்களை யாராவது புறம் பேசி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களா?
4: ஆப்வியஸ்லிப்பா, என்னை பத்தி புறம் பேசுறது என் காதுபட கேள்விப்பட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆக்சுவலி என்னுடைய இன்டென்ஷன் அப்படிங்கறது யாரையுமே காயப்படுத்த கூடாது. நான் இது வரைக்கும் என்னுடைய லைஃப்ல யார பத்தியுமே புறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசினது கிடையாது. ஆனா என்ன மத்தவங்க புறம் பேசி அதை நான் கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒருத்தர் புறம் பேசாத நபர் ரொம்ப நல்ல மனிதர், அவங்கள பத்தி எதுக்குப்பா ஊர் உலகம் அப்படிங்கறது பேசணும் அப்படின்ட்டு நான் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான நபர்கள் பேசுறாங்க ஒரு விஷயம் இந்த சமயத்துல நான் லிசனர்ஸ்க்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அவங்க நம்மள பத்தி பேசிருக்கிறாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து யாரும் தர்ம சங்கடப்படாதீங்க. உங்களை பத்தி பேசுறவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நம்மள பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு. அதனால ஒரு 4 பேர் யாராவது புறம் பேசி அவங்க மூலியமா இப்படி சொல்றாங்கன்னா யாரு சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. ஆனா அந்த விஷயத்த சொல்லி இது மாதிரி பேசாதீங்க அப்படின்ட்டு ஒரு 4 பேர் வந்து சொல்லும் பொழுது ஆப்வியஸ்லி கொஞ்சம் கம்மியாக வேணா சான்ஸ் இருக்கு புறம் பேசுறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா.
3: ஓகேண்ணா, சரி. நீங்க யாரையாவது இப்படி புறம் பேசிருக்கீங்களா?
4: ஐயோ, எனக்கு அந்த குணமே கிடையாதுப்பா. உண்மையில ஒண்ணு சொல்லிட்டேன், யாராவது பத்தி என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நான் டாபிக் சேஞ்ச் பண்ணிடுவேன். இத பத்தி பேச வேணாமே, எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, வேற டாபிக் சேஞ்ச் பண்ணலாமே முகத்துக்கு நேராவே சொல்லுவேன். அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வரும்போது பொதுவா யார பத்தியும் புறணி பேசி பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் என் முன்னாடி பேசவே மாட்டாங்க. அதனால எனக்கு வந்து புறணி பேசுறது சுத்தமா பிடிக்காது. என் லைஃப்ல இது வரைக்கும் ஒத்தரை பத்தி நான் புறணி அப்படிங்கிற விஷயம் பேசினதே இல்லப்பா.
3: ஓகேண்ணா, தேங்க்யூ. நான் ரொம்ப சிறப்பான
4: ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறேன்ப்பா. புறணி பேசுறதுனால மத்தவங்களோட மனச காயப்படுத்துறோம். ஒண்ணு, ஆக்கப்பூர்வமா நம்ம நேரத்தை செலவு படல, நேர விரயம். புறணி பேசுறதுனால நம்ம வந்து மத்தவங்களுடைய லைஃப்ல போய் மூக்க நுழைச்சு பார்க்கக்கூடிய அந்த கெட்ட குணம் அப்படிங்கறது இருக்கும்.

0: என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு 36 வயது நிலை, இது திரைப்படத்தின் பெயர். அதுல இருந்து வாடி ராசாத்தி அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா தந்துடலாம்னா தேங்க்யூண்ணா.
1: தேங்க்யூப்பா, பாய்ப்பா.
0: புறம் பேசுறது சாதாரண விஷயமாவே இருந்தாலும் மற்றவங்களை பத்தி பேச வேண்டிய தேவை நமக்கு இல்லை. நம்ம வந்து மற்றவங்களை பேசும்போது நம்மளை பத்தியும் அடுத்தவங்க பேசிட்டு இருப்பாங்கல்ல அப்படிங்கறத யோசித்து புறம் பேசுறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா டியால் அண்ணனுமே களத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
2: தெரியாது. ஆனால் இது வந்து இது நம்ம காலகாலத்துக்கு ஓடிக்கிட்டார் எல்லாத்தையுமே. ஆனால் அதில் வந்துக்கிட்டு அந்த ரெண்டு மனசு எவ்வளோ பாதிக்கப்படுதோ அவர் தெரிய மாட்டேங்குது. ஒரு குடும்பத்திலேயே ஒரு பிள்ளைங்க இருக்காங்க, இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான், அந்த குடும்பம் தான் தெரியும். சும்மா வந்து அசால்ட்டாக இருந்துக்கிட்டு ஈஸியாக நாலு மொம்பளை சேர்ந்து பைப்பில் பேசிட்டு இந்த அவா இப்படி இப்படின்னு பேசி போயிடுவாங்க. அது நிறைய மனசை சங்கடத்தை உருவாக்கும் அந்த ரெண்டு பேருக்கு.
3: நீங்க பாச்சு இதை கேட்டு என்ன இந்த மாதிரி பேசாதீப்பா அப்படின்னு
2: சொல்லி தரணும். நாளும் ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்காது. ஆம்பளையே பேச மாட்டாங்க, சாமானிய ஆம்பளைய பத்தி வைக்க மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து அதையும் பேச ஆரம்பிச்சா கடந்து பேசானுங்க, செட்ல வாய்டாக்கில பேசானுங்க. அதை நான் கேட்டுதான் செய்யறோம். ஆனா இதெல்லாம் இப்ப பழகி போச்சு. ஆமா, அப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு உலகம் அப்படி ஆகி போச்சு. ஆனா இதை தப்பான விஷயத்து, அதான் நடக்க கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில தான். நம்ம குடும்பத்தை நம்ம பேசினா போதும். ஓம் முதல் அழுக்கு இருந்தா அழுக்கு இல்லாம அடுத்த முதல் நீ பேச முடியும். ஓம் முதல் 1000 அழுக்கு வச்சுக்கிட்டு அடுத்த முதல் நீ அழுக்காக சொன்னா அது தப்பான விஷயம்.
3: நல்ல ஒரு உதாரணம் சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படியா செய்யும். நம்மளை பத்தி யாராவது பேசினா நம்மளுக்கு சங்கடமா இருக்கும். ஆனா நம்ம
2: இன்னொரு இருந்துகிட்டு பேசு. நீ சுத்தமா இருந்ததுன்னா நீ பேச நான் ஏத்துக்கிடுவேன். நீனே நிறைய அழுக்க வச்சுக்கிட்டு என்னை பேசும் போது
3: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்க?
2: சூரியா இருந்து பரமசிவன் கழுத்து. நன்றி, ரொம்ப நன்றி.

0: அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
1: நாகை மாவட்டம் சித்தர்கோடி இருந்து ரஞ்சித் குமார்.
0: சொல்லுங்கண்ணா, புறம் பேசுறது யாரையாவது நீங்க புறம் பேசிருக்கீங்களா, இல்ல உங்களை யாராவது புறம் பேசிருக்காங்களா?
1: என்ன நிறைய பேர் பேசிருக்காங்க, யாரும் பேசினதுல என்கிட்ட வந்து சொல்லிருக்காங்க பண்றாங்க அப்படி செய்யறாங்க அப்படின்னு. அவங்க பண்றாங்கன்னா அதுல நம்ம அதை பேசக்கூடாது, யாரையும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நான் சொல்லிருக்கேன்.
0: ஓகேண்ணா, உங்களை பத்தி யாராவது பேசிருக்காங்களா?
1: ஆ பேசிருக்காங்க நிறைய பேர்.
0: எந்த மாதிரி பேசிருக்காங்க?
1: இவன் வந்து எல்லாத்தையும் இது பண்ண மாட்டான், ஒழுங்கான ஆள் இல்ல, அந்த மாதிரிலாம் பேசிருக்காங்க. ஆனா ஏன்னா நமக்கு தெரியும்ல, நம்ம எப்படி யாரு என்ன நமக்கு தெரியும், அடுத்தவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்ல, அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன்.
0: ஓகேண்ணா, இது புறணி பேசுறது வந்து எதனால பேசுறோம் அப்படிங்கறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் சொல்லுங்க, புறணி எதனால பேசுறோம்?
1: புறணி வந்து எப்படின்னா ஒருத்தோட பிடிக்கலன்னா அதை வந்து நம்ம தன்னால பேச முடியாது, ஒரு ஆல்ட்ரா சொல்லி பேச முடியும், அதனால பேசுறோம். அதனால நம்ம பேசுறோம், அது மாதிரி ரொம்ப ஆத்திரமா இருக்கும், அவங்ககிட்ட நேரடியா பேச முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட சில பேர் சிலைத்த அவங்ககிட்ட அப்படின்னா அவங்க எப்படின்னா ரெண்டு பேரும் பழகிட்டு இருப்பாங்க, ஆனா ரெண்டு பேரும் மனசா இருக்கும், ஆனா மனசா வந்து அவங்ககிட்ட பேச முடியாது. பேசுனா அப்புறம் அவங்களுக்குள்ள பழக்க வழக்கம் கெடுப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள்கிட்ட நம்ம நண்பரோ நம்ம தெரிஞ்சவங்களோ பக்கத்துல உள்ளவரோ அவங்ககிட்ட இது மாதிரி சொல்லுவோம், இந்த மாதிரி அவனை பத்தி இந்த மாதிரி நிறைய இது சொல்லுவாங்க, பேசுறோம்.
0: ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து இது
0: சொல்லுங்க,
1: யுவன் சங்கர் ராஜா இசையில வந்து என் காது சொல்ல நேரம் இல்லை அந்த படம்.
0: என்ன படம்னா?
1: பையா படத்துல இருந்து
0: காது சொல்ல நேரம். ஓகே, தேங்க்யூண்ணா,
1: நன்றி.
0: நம்ம ரஞ்சித் அண்ணாவுமே சூப்பரான தகவலை தந்திருக்காங்க. புறம் பேசுறது எந்த வகையில ஒரு மனுஷரை பாதிக்கும் அப்படிங்கிறது, புறம் பேசுறது நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாலே இந்த புறம் பேசுறத நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:37 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். புறம் பேசுறது சாதாரணமா இருந்தாலுமே எந்த வகையிலையாவது யாரோ ஒருத்தரை பத்தி பேசி நீங்க கஷ்டப்படுத்தி இருக்கீங்களா? ஏண்டா இப்படி பேசணும் அப்படின்னு பின்னாடி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல உங்களை யாராவது பேசி கஷ்டப்படுத்தி இருக்காங்களா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல வாட்ஸ்அப் வழியா ஒரு கருத்துமே வந்திருக்கு. ஜோஸ்பினாக்கு அனுப்பியிருக்காங்க, அவங்க என்ன தகவல் தந்திருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம்.
3: வணக்கம், பேசுறேன். நீங்க இப்ப நடத்திட்டு இருக்க நிகழ்ச்சி புறம் பேசுது இல்லையா? இருக்கு, நிறையவே இருக்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே பேசுறாங்க. ஒருத்தவங்க நடந்து போயிடக்கூடாது, 4 பேர் இதுக்காகவே உட்காந்துருக்காங்க. அவங்களை பத்தி அவங்கள்ட்ட நேராவே கேட்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் 2 ஸ்டெப் கூட போயிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்கள பத்தியே உள்ள எல்லாரும் பேசுவாங்க. அவங்க குடும்பத்துல உள்ள எல்லா விஷயத்தையும் தெரியாதவங்களுக்கு கூட தெரியப்படுத்துவாங்க. பாவம், எல்லாருமே இந்த உலகத்துல சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டுதான் எல்லாருமே வாழ்றாங்க. ஆனா அவங்கள பத்தி நேருக்கு நேராவே இப்படி புறம் பேசுறது இன்னுமே குறையில. ஊர்ல இன்னும் நிறைய இருந்துகிட்டேதான் இருக்கு. மக்கள் எவ்வளவு சொன்னாலும் இதெல்லாம் குறைச்சபாடு இல்லை. அவங்க வீட்டுல நடந்து அதையும் மத்தவங்க பேசுறாங்க, அதுக்கும் அவங்களதான் காரணமா இருக்காங்க. தான் பேசுறது தனக்கு திரும்ப வருங்கிறது யாருக்குமே தெரியுது இல்ல. இந்த கடலை சேர்ப்பம் மூலமா இந்த மாதிரி கேட்டது வந்து சந்தோஷம்தான். பாக்யராஜா கூட ஒரு படத்துல சொல்லியிருக்காங்க, அவங்கவுங்க கஷ்டத்தை அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு. அது மாதிரி யாருமே அவங்கவுங்க இடத்துல இருந்து அந்த கஷ்டத்தை யோசிக்கிறதே இல்லை. பேசுறாங்க, அவங்க கஷ்டப்படும்படி புண்படும்படி பேசுறாங்க. மக்கள் இதை குறைச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் அவங்க மேல அந்த மரியாதைகள் வந்து கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த மாதிரி நடந்தது இல்லை, ஆனா அடுத்தவங்களுக்கு நடந்து நான் பார்த்துருக்கேன்.
2: சூப்பரான ஒரு தகவலுமே ஜோஸ்பின் சாதனாக்கா வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாகவே ஒரு வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது ரொம்பவே அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கலாம், அது பக்கத்து வீட்டுக்காரவங்க காதுக்குமே வரலாம். அதை வந்து அவங்களோட வச்சுக்காம 4 பேர்கிட்ட சொல்கிறது அது தவறான விஷயம் தானே. அதே விஷயத்த பக்கத்து வீட்டு இன்னொருத்தவங்க அந்த விஷயத்த பண்ணும்போது தான் நமக்கு அந்த வழி வந்து உண்மையிலேயே தெரியும். சூப்பரான கருத்தையே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, வெளியே வந்தாலே நம்மளை பற்றி 4 பேர் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்கங்கிற நினப்பு நம்ம எல்லாருக்குமே தொண்டைக்குள்ளே பந்தாக உருண்டுகிட்டே இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் நம்ம மனசில் அனலாக பறக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாருமே வாயை திறந்து நேரெல்லாம் பேச மாட்டாங்க, ஆனால் நம்மளோட உடம்பு அசைவு நம்மளோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டிடும். பழகிற இடத்துல எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்களா? வாய் மூடி இருந்தாலும் மற்றவங்களோட செய்கைகள் நம்மளை சுற்றி ஏதோ நடக்குதுன்னு காட்டிடும். நம்ம வர்றத பார்த்து பேச்ச டக்குன்னு நிறுத்திட்டு சம்மந்தம் இல்லாம வேற எதையாவது பேசினாங்க அப்படின்னா, நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி தான் அவங்க புறம் பேசியிருக்காங்கன்னு அடிச்சு சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி புறம் பேசுறத சமாளிக்க இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான வழி என்ன தெரியுமா? அதை பத்திலாம் கண்டுக்காம கவலைப்படாம கடந்து போயிடணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணமானாலும் அதை கண்டுக்காம விட்டுட்டா அதுவே காணாம போயிடும். அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா சண்டை தான் வரும், அது இன்னுமே பெருசாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:46 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்க அமலி ஜெனிஃபர். புறம் பேசுறது சாதாரணமா இருந்தாலும் எந்த வகையிலையாவது யாரோ ஒருத்தரை பத்தி பேசி நீங்க கஷ்டப்படுத்தி இருக்கீங்களா, ஏண்டா இப்படி பேசணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா, பின்னாடி யோசிச்சிருக்கீங்களா, இல்ல உங்களை யாராவது இப்படி பேசி நீங்க கஷ்டப்படுத்திருக்கீங்களா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியில பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில தேவி அக்காவுமே வாட்ஸ்அப் வழியா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
4: நான் பாமல்ல இருந்து தேவி பேசுறேன். என்ன பத்தி புறம் பேசினாங்கன்னா, என்ன பத்தி நினைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஊருக்குள்ள இருக்காங்களே நான் பெருமைப்படுவேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா வருத்தப்பட தேவையில்லை, வேலையை வெட்டி இல்லாத ரெண்டு பேச

0: போகுது. அதை பத்தி நம்ம வந்து கஷ்டப்படாம நம்ம தேவையில்லை. அது மாதிரி நம்மளை வந்து உள்ளத்தை வந்து காயப்படுத்தினா இறைவன் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு, அவங்களுக்கு பதிலடி கொடுப்பாரு. அது மாதிரி நான் ஒரு சின்ன ரெண்டு கடை கட்டி விட்டேன். அந்த கடையை வந்து ரெண்டு பேர் வாடகைக்கு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம புறம் பேசுறவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, வாடகைக்கு இருக்காத வெளியே போகணும்னு சொன்னாங்க. நானே அவளை வெளியே போகலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா பேசுறவங்க என்ன பண்ணாங்க, வெளியே போகணும்னு சொன்னது எனக்கு அவங்க வந்து கெடுதல் தான் பண்ணினாங்க, எனக்கு வந்து அது நன்மையாத்தான் முடிஞ்சிச்சு. அதனால எனக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. நானும் யார பத்தியும் பேச மாட்டேப்பா, வேலை வெட்டி இல்லாதவங்க பேசிட்டு போகுது. நம்மளுக்கு செடி கொடிக்காலன்னு நிறைய இருக்கும் போது நம்ம யார பத்தி பேச போறோம். அதனால நன்றி வணக்கம். எனக்கு வந்து நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அந்த பாடல் போட்டு விடுங்க. நன்றி வணக்கம்.
1: தேவியக்காவுமே சூப்பரான தகவலையுமே நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போ வாய் விடுவோம், அதை எப்போ கொண்டாடலான்னு ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். நம்மளை பற்றி மற்றவங்க பேசுகிறத நம்ம வெளிச்சம் போட்டு காட்டிட்டா சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது மேலே இருக்கிற சுவாரஸ்யம் போயிடும்னு சொல்லலாம். அதோட அந்த புறம் பேசுகிறதும் அப்படியே போயிடும். நம்மள ஒரு சில பேருக்கு புறம் பேசுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மள ஒரு சில பேர் அப்போதைக்கு ஜாலிக்கு மற்றவங்களை பற்றி புறம் பேசிடுறோம். ஒரு மூணு பேர் பேசிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளோட சிரிச்சு பேசுறவங்க தான் நம்ம அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா நம்மளை பத்தி புறம் பேசுவாங்கன்னு சொல்லலாம். இப்படி புறம் பேசும்போது கடைசியில மாட்ட போறது முதன்முதலா புறம் பேச ஆரம்பிச்சவங்க தான் அவதிப்படணும். நம்ம தான் காரணமா இருந்தோம், நம்மளை நாமே பாதுகாக்கணும். புறம் பேசும்போது எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க, எப்ப வேணாலும் நம்ம பலியாட ஆகலாம்னு. நம்ம யார்கிட்டயாவது போயிட்டு மற்றவங்களை பத்தி புறம் பேசுறது நம்ம மேல அவங்க வச்சிருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடும். அதுதான் நமக்கு விழுற முதல் அடி. மற்றவங்க வாயை தோண்டி இன்னொருத்தவங்களை பற்றி அவங்கள பற்றிய கதைகளை கேட்கும்போது அவங்களோட முடிஞ்சு போயிடும், அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. நம்மள்டே மற்றவங்க கதையை கேட்கும்போது நம்மளை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுமே. எப்பயுமே ஒரு உறவு முறைக்கு ஆணிவேராக இருக்கிறது நம்பிக்கை தான். அதை எப்பயுமே இழந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்றைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களுமே கலந்துக்கிட்டீங்க. சில நேயர்கள்னால கால் பண்ணீங்க, அந்த நேரத்தில் என்னால் எடுக்கவே முடியல. நாளைக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீடல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நீந்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. நம்ம கடல் ஓசை FM 90.4 ரெண்டு முறை உலக சாம்பியனான அதிரடி குத்துச்சண்டை வீராங்கனை நிகாத் ஐரின் பத்தி நான் சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி நித்திலா மாநில குத்துச்சண்டை போட்டியில வெண்கல பதக்கம் வாங்கி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. நம்ம ஊர்லயும் விளையாட்டுகள்ல ஆர்வமுள்ள திறமையுள்ள பெண் குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்கள வெளியே போய் விளையாட விடாம அவங்களோட திறமைகளை வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிடறோம். பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலைகள், வீர விளையாட்டுகள் தெரிஞ்சா போதும்னு சண்டை விளையாட்டுகள்லாம் கத்துக்கிறதுக்கு ஆசை இருந்தாலுமே

ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடுத்து நிறுத்திடுறோம். ஆனா நித்திலா 2024-25 மாநில அளவிலான குடியரசு தின பாரதியார் தின குத்துச்சண்டை போட்டி சென்னை மயிலாடுதுறையில நடந்திருக்கு. இந்த போட்டியில 1000+ மாணவர்கள் கலந்திருக்காங்க. டைகர் பாக்ஸிங் இன்ஸ்டிடியூட்ல பயிற்சி பெற்ற நித்திலா 14 உட்பட்ட பிரிவுல கலந்துகிட்டு 3வது பரிசும் வாங்கியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், 1000 கலந்துகிட்ட போட்டியில 3வது பரிசுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் இல்ல. இப்படி 3ம் பரிசு வாங்கி தன்னோட இன்ஸ்டிடியூட்டுக்கும் கோச்சுக்கும் தன்னோட ஸ்கூலுக்கும் அவங்களோட பெற்றோருக்கும் இது எல்லாத்துக்கும் மேல ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை வாங்கி தந்திருக்காங்க. சென்னையில நடந்த பாராட்டு விழாவில் கலந்துகிட்டு பாராட்டு சான்றிதழும் வாங்கியிருக்காங்க. மாணவி நித்திலா இன்னும் நிறைய விருதுகளையும் சான்றிதழ்களையும் வாங்கணும்னு கடல் ஓசை FM 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இவங்களை பார்த்து இன்னும் நிறைய பெண் குழந்தைகள் ஆர்வமா குத்துச்சண்டை கத்துக்கணும். உங்களோட குழந்தைங்களும் குத்துச்சண்டை கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருங்க. சமூகத்துல நடக்கிற நிறைய கொடுமைகள்ல இருந்து பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்றதற்கு இந்த குத்துச்சண்டை விளையாட்டும் உதவியா இருக்கும். இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா வணக்கம், என் பேர் ரவிதா, வயசு 68. நான் பாம்பன் போய் பார்த்தது பாம்பள செட்டில் 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அப்போ பாய் ஓட்டில் பள்ளிவட்டம் கடலுக்கு போகும்போது மழையும் காற்று பொய்யல், கடல்லாம் குந்தளிக்கும், தெற்கு சைடு மல்லிவட்டம் தெற்கு சைடு தான் போவோம், கடல் குந்தளிக்கும், அது அந்த மழையும் காற்றுக்கும் இடியும் ஒரு வளத்தில் உளுந்துட்டு, அது எங்கள் மதனி வளத்தில் எங்கள் மச்சா மேலே தான் அந்த இடியும் உளுந்தது. 6-7 நாள் சென்று தான் அவங்களும் கரையை வந்தாங்க, இடி உளுந்து. இது வருஷம் வந்து எனக்கு வயசு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். புயலில் வந்து 7 நாளும் எங்களுக்கு எந்த ஒரு திசையுமே தெரியல. 7 நாளுமே கடலில் வந்து அந்த மழை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே கிடந்த, மழை பெஞ்சு அந்த கடல் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கிட்டு போடுறதுலுமே எங்களுக்கு 7 நாளும் தெரியல. அப்போ நைட்டில் அப்போ கா லைட்லாம் கிடையாதுல, சின்ன காண்டா லைட்டுக்காக பொறுத்து காண்டா பொறுத்துவோம், இந்த காற்று கூட கொஞ்சம்னா அது எரியும், அது மூந்துடும். எங்களோட தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் பாய் அடித்து ஓடி சுலோனுக்கு போனவங்க போய் அட்ரஸ்லாம் இல்லை, இதுவரை அவங்க என்ன ஆனாலுமே தெரில. நாங்கள் எங்கேயுமே அப்படி பாய் அடிக்கலை, கடல்லையே தான் கிடந்தோம் 7 நாள். எங்களை யாரும் தேடி வரலாம் கொள்ளலை. 7 நாள் சென்னை நாங்களாம் பாய் அடிச்சு 7 நாள் ஆச்சு, பசி தாகம் போல சித்துக்கத்து போகும் போல எல்லாருமே அப்படி ஐயா பாய் அடிச்சு ஓடணும், பாய் அடிச்சு ஓடினாயா 7 நாள் சென்று ஒரு கரையை வள்ளம் போகுது, அது எந்த கரையும் தெரியலையா, வேளாங்கண்ணியில கடல்ல குளிச்சுக்கிட்டு இருந்த ஆளுக்கு வளத்துல ஏறி பாயா இறக்கி எங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேளாங்கண்ணில எங்களை குளுக்கோஸ் பாட்டு எல்லாம் போட்டு 2-3-4 நாள் சென்று எங்களை வளத்துல ஏற்றி எங்களை நீங்க எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. 7 நாள் அண்ணந்தண்ணி இல்லாமல் சோறு கஞ்சி இல்லாமல் தான் கிடந்த கடலில், வேளாங்கண்ணியில் பிடிக்காம அவங்க எங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இறக்கி அவங்களே பாய் வரும்பலை பாய் மரத்தை சாச்சி பாய் கொடுத்தாங்க. எல்லாம் கடலில் வேளாங்கண்ணில் சாமி கும்பிட வந்தவங்க விளையாடி எங்களை கொண்டு போனாங்க. இதெல்லாம் சரியான சரித்திரம். ரெண்டியா
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்ட மாதிரி நம்ம உணவுகளை இப்ப சாப்பிடுறது இல்ல. அப்பெல்லாம் நவதானியங்கள்ல, அதாவது உளுந்து, பயிறு, கடலை, கொள்ளு, எள்ளு, துவரை, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, அப்புறம் கம்பு, இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு அவங்களோட உடலை ரொம்ப ஆரோக்கியமாவும் கட்டுக்கோப்பாவும் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற நம்ம மிஞ்சி மிஞ்சி போனா இதுல ஒரு 4 தானியங்களை சாப்பிட்டிருப்போம். இப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடுகள்ல இருந்து நமக்கு போதுமான அளவு சத்துக்கள் கிடைக்கிறதும் இல்ல. அதனாலதான் நம்மளோட உடம்புல அதிகப்படியான நோய்களும் வருது. இந்த நவதானியங்களை நம்ம வாங்கி சிறப்பான முறையில உணவு தயாரிச்சு விற்பனை பண்ணும் போது நமக்கும் ஒரு சிறு தொழில் செஞ்ச மாதிரி ஆச்சு, மக்களுக்கும் தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்தது மாதிரி ஆச்சு. இப்போ சென்னை, மதுரை, ராம்நாடு பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சாயங்கால நேரத்துல சின்ன தள்ளுவண்டியில பயிறு, கடலை, அவள், அப்புறம் சத்துமா உருண்டை, பட்டாணி, சோளம், இப்படி பஸ் ஸ்டாண்ட ஒட்டியும் அதை சுத்தி உள்ள பகுதிகளையும் கடை போட்டு விற்பனை பண்ணுவாங்க. நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது கஷ்டப்படுறாங்க, சுய தொழில் செய்யாம இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய், அக்கா நீங்க வந்து இந்த நவதானியங்களை வச்சு ஏதாவது சமைச்சு இப்படி விற்பனை பண்ணலாம்லக்கா, நல்லா போகுமே அப்படின்னு சொன்னா கூட அவங்க முதல்ல சொல்றது, எங்களுக்கு வீட்டுல இருந்து பண்றதுக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் சமைச்சு கொண்டு போய் அங்க விற்பனை செய்யறதுக்கு போதுமான வசதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கிறவங்க கூட இதை சமைச்சு விற்பனை பண்ணலாட்டியும் நவதானியங்களை வாங்கி அதை பேக் பண்ணி கூட நம்ம விற்பனையும் பண்ணலாம். இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்படி நவதானியங்களை வாங்கி விற்பனை செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா, முதல்ல நம்ம நவதானியங்களை தரமானதா பார்த்து வாங்கிக்கணும். அப்புறம் அதை சுத்தப்படுத்தி, காய வச்சு, நல்லா பதப்படுத்தி, சின்ன பைகள்ல அடைச்சி டைரக்டா வீடுகளுக்கோ இல்ல ஆன்லைன்லயோ நம்ம விற்பனை பண்ணலாம். இந்த நவதானியங்களை நம்ம நேரடியாவே விவசாயிகள் கிட்ட இருந்தோ இல்ல மொத்த வியாபாரிகள் கிட்ட இருந்தோ வாங்கிக்கலாம். இந்த தானியங்கள்ல இருக்கிற கல், தூசி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் எல்லா தானியங்களையும் வெயில போட்டு நல்லா உலர்த்தணும், இல்ல காய வைக்கிற மெஷின்ல போட்டு காய வைக்கணும். இப்போ காஞ்ச தானியங்களை காற்று புகாத பைகள்ல அடைச்சு வச்சு ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கு நம்ம நேரடியா போய் கூட கொடுக்கலாம். இல்ல வீட்லயே சின்னதா ஒரு கடை மாதிரி போட்டு அங்க வச்சு நம்ம விற்பனை பண்ணலாம். அதுவும் இல்லனா இணையதளம் மூலமாவும் நம்ம விற்பனை செய்யலாம். இப்பெல்லாம் நோய் அதிக அளவுல பரவுறதால மறுபடியும் மக்கள் வந்து பாரம்பரிய உணவுகளை நோக்கிதான் போக ஆரம்பிச்சிருக்காங்க. சோ பாரம்பரிய உணவுகளுக்கு இந்த நவதானியங்கள் ரொம்பவே முக்கியமா இருக்கிறதால இந்த தொழில் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். விருப்பம் உள்ளவங்க தாராளமா இந்த தொழிலை பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் தி சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான், மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். I wish Armstrong and his team very good luck, best wishes, God bless, thank you.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4
4: இணைந்திருப்பது கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோட அழகு அப்படிங்கிறது அவங்களோட முகத்துல இல்லங்க, அவங்க செய்யற செயல்கள்ல தான் இருக்கு. ஆனா அந்த அகத்தை விட முகத்துக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம். நம்ம காலையில எந்திரிச்சதுமே நம்மள ஆக்டிவா வச்சிருக்க ஒரு சில உடற்பயிற்சி செய்வோம், இல்லனா வாக்கிங் போவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா சூடா ஒரு கப் காஃபி குடிப்போம். காஃபிய குடிச்சாதான் அந்த நாள் நம்மளுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். அதே காப்பி தூளை வச்சும் நம்மளோட முகத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கலாம். இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில காப்பி பொடி வச்சு எப்படி நம்மளோட முக அழக கூட்டலாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு வயசாகும் போது நம்ம சருமத்துல இருக்கிற கொலாஜனோட லெவல் கம்மியாகும். இதனால முகத்துல சுருக்கம் வரும். அப்படி வர சுருக்கத்தை சரி செஞ்சு சருமத்தை தளராம வச்சு எப்பவுமே இளமையான முகத்தோற்றத்தோடவே சருமத்துல இருக்கிற இறந்த செல்களை நீக்கி புது பொலிவா வச்சுக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புவோம். உங்களோட முகம் அழகா இருக்குன்னா நீங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னா யாரு தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக என்ன பண்றோம்னா நிறைய விளம்பரங்களை பார்த்து கிரீம் சீரம் ஆயிலாம் வாங்கி ட்ரை பண்றோம். அப்படி விலையுயர்ந்த கிரீம் ஆயிலாம் வாங்கி யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே நம்மளோட முகத்தை நம்ம அழகுபடுத்திக்கலாம். முதல்ல கடலை மாவு கூட கொஞ்சம் காப்பித்தூள் சேர்த்து தண்ணி ஊத்தி கொஞ்சம் விழுதாக்கிக்கணும். இத முகத்துல தடவி காஞ்சதுக்கு அப்புறம் கழுவுனோம்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும். ரெண்டாவதா 2 ஸ்பூன் காப்பித்தூள் கூட 1 ஸ்பூன் தேனை கலந்து முகத்துல தடவிட்டு 10 நிமிஷம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவுனோம்னா நம்மளோட சருமம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். மூணாவதா காப்பி தூளை எலுமிச்சச்சாரோட கலந்து பேக் மாதிரி ஃபேஸ்ல போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவுனோம்னா முகம் ஜொலிக்கும். ஒருவேளை உங்களோட ஸ்கின்னுக்கு எலுமிச்சை பழம் ஒத்துக்கலைன்னா நீங்க ரோஸ் வாட்டர் ஊத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவதா கற்றாழை ஒரு 5 ஸ்பூன் எடுத்து அதை நல்லா மசிச்சு அது கூட காப்பித்தூள் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணிட்டு மிதமான சுடு தண்ணீர்ல நம்ம கழுவலாம். 5வதா 4 ஸ்பூன் காப்பித்தூளை 1 கப் பால் அப்புறம் 2 ஸ்பூன் தேனை கலந்துட்டு நம்மளோட முகம் கை கால் கழுத்துலாம் தடவி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கழுவிக்கலாம். 6வதா காப்பித்தூள் 1 கப்பு, ஏலக்காய் பொடி 2 ஸ்பூனு, தேங்காய் எண்ணெய் 1-3 ஸ்பூனு, அப்புறம் சர்க்கரை 1 கப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். குளிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட கை கால் முகத்திலையும் தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அப்புறம் மிதமான சுடுதண்ணில குளிக்கலாம். இப்படி காப்பித்தூளை பல விதங்கள்ல நம்ம பயன்படுத்தி நம்ம முகத்தை நம்ம பொலிவாக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்லருக்கு போய் அதிக அளவுல பணத்தை செலவு பண்ணி நம்ம முகத்தை அழகாக்கிட்டு வருவோம். ஆனா இந்த முறைகளை பயன்படுத்தி, அதாவது சாதாரண நம்ம வீட்டுல இருக்கிற காப்பித்தூளை பயன்படுத்தி உடனடியா நம்மளோட முகத்தை அழகுபடுத்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. பிறக்கும் போது பெண்ணா பிறந்து வளர்ந்து வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆணுடைய குணாதிசயங்கள் இருந்தாலோ, இல்ல பிறக்கும் போது ஒரு ஆணா பிறந்து அவங்களுக்குள்ள பெண்ணிற்குரிய பண்புகள் இருந்தாலோ, அது அவங்களோட தவறு கிடையாது. ஒரு பாலின அடையாளத்துல ஆண் இல்ல பெண்ணு சொல்ல முடியாதவங்களதான் நம்ம 3ஆம் பாலினத்தவர்னு சொல்றோம். ஒரு சமூகத்துல 3ஆம் பாலினத்தவர்கள் வெவ்வேறு நிலைகள்ல மதிக்கப்படுறாங்க. அதாவது ஒரு சில கலாச்சாரங்கள்ல நல்ல அந்தஸ்திலையும் மரியாதையோடும் நடத்தப்படுறாங்க. ஒரு சில இடங்கள்ல கவனிப்பாரற்று பல்வேறு பிரச்சனைகளையும் எதிர்த்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில 3ஆம் பாலினத்தவர் தங்களோட உரிமைகளுக்காகவும் அடையாளத்திற்காகவும் சட்ட ரீதியான போராட்டங்களை இப்போ வரைக்கும் நடத்திட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த 3ஆம் பாலினத்தவர்கள்ல திருநம்பிகள், திருநங்கைகள், இரு பாலினத்தவர், அப்புறம் பாலின அடையாளத்தை உறுதியாக வரையறுக்கப்படாதவங்களும் இருக்காங்க. 3ஆம் பாலினத்தவரோட நலன்கள்ல அக்கறை எடுக்கணும், அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு தான் அரசு பல வகையான நலத்திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காணணும், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும்,

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வெல்கேம். இப்போ கருவாட்டு வியாபாரம் பார்க்குறேன். சின்ன வயசில் 10 வயசுல சவுக்க காட்டில் குடை வச்சு தண்ணி அடி ஊற்றுனேன். அதுக்கு முன்னால் கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு கழிச்சமுக்கு போனேன். அது எவ்வளவு? 100 கல், 100 ரூபா. அந்த அதெல்லாம் அள்ளிச்சமைக்கு மணி நேரமாக சமைப்போம். 12 மணி 1 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க. அதுக்கு 4 மணிக்கு சமைப்போம். 100 கல் சமைக்க முடியாது எங்களுக்கு. நான்லாம் 60 கல், 70 கல் தான் சமைப்பேன். சவுக்க காடு போவேன். சவுக்க காடு போயின்னா 1 கட்டு 40 ரூபா. அதை விற்று சாப்பிட்டோம். அதை விற்று தின்னோம். விறகு உரிப்போம். விறகு உரித்து அடுக்கி கிடுக்கி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குத்து வச்சு கஞ்சியை தண்ணியை குடிப்போம். 80 ரூபா 100 ரூபாய்க்கு கூட விற்க முடியாது. 80 ரூபா நாங்கள் அதுக்காக 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்ருவோம். சாயா குடிப்போம். திரிய வெட்டிப்பு வாங்கிட்டு போவோம். கிடக்கிற காசு 50 ரூபாய் 40 ரூபாய் மிஞ்சுன்னா அம்மா மாட்டை கொண்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு ஆடி மாத்தைக்கு பாவாடை சட்டை எடுத்துவாங்க. அதெல்லாம் ஒரு கதை. ஒரு அம்மா மரத்தை சாக்கிரமும் மேலே விழுந்து செத்து போச்சு. அந்த அம்மா பெரிய வயசு, என்னோட மூத்த கலத்தா இருப்பாது. அப்படியே மரம் விழுந்து செத்து அங்கே தோலில் ஓட்டு கம்பு ஓட்டு தூக்கிட்டு வந்தோம். தொத்தி ஓட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி 10 பேர் சேர்ந்து தூக்கணும். தூக்கி தூக்கி வந்து அதை கொஞ்சம் கோயில், நம்ம சஞ்சயபுரம் கோயில் இருக்குல்ல பழைய கோயில், அதை தூக்கிட்டு வச்சுட்டு என் காலக்களை கூப்பிட விட்டு ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போய் இங்கேருந்து போகும்போது செத்துட்டாரு. அப்படி ஒரு விபத்து எங்களுக்கெல்லாம். அந்த விபத்து நடக்கணும், எல்லாத்துக்குமே நடக்கும். எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா சவுக்க கம்பு இப்படி இழுத்து அடிக்கும்போது இப்படி அடிச்சிட்டு இப்படி அடிச்சு மூக்கு வந்து இந்த மூக்கு வலிக்கும். அப்படி ஒரு கதையெல்லாம் நடந்து நாங்கள் வாழ்க்கை தந்துக்கிட்டு இருக்கோம். எந்த வாழ்க்கையை நடத்த எந்த வாழ்க்கையை சொல்ல. இப்போ ஒரு 10 வருஷம் இருக்குதுப்பா போய் சவுக்க கடைலாம் போய் போக முடியாது. மாதிரி கால் வழியாக அந்த கீழெல்லாம் விழுந்து அந்த கால் தள்ளாடுறதுல கீழெல்லாம் விழுந்து வந்து அதெல்லாம் சொல்லக்கூடியதாக கரையும். நன்றி ஐயா, நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அண்ணாமலை மற்றும் வள்ளி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட்

0: 15 அன்று 10ஆம் ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர், அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர், அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும், இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானே, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தான். நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் பெனு. எனக்கு வந்து வயசு வந்து 28 ஆகுது. நான் இங்கே மாமல்ல தான் இருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து ரொம்பவும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொன்னால் என்னோட வளகாப்பு, இன்னொன்று வந்து எனக்கு டெலிவரி நடந்தது. அதான் என்னோட மறக்க முடியாத தருணம். ஏன்னா கரெக்டாக வந்து எனக்கு 4 மந்த்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கு கரெக்டாக 7 மந்த் நடக்கும்போது வளகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நான் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் யார்கிட்டையும் நான் பேசிக்கிற மாட்டேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. என்னோடய எங்கள் அம்மா அப்பா வீட்டு சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு வளகா போடுறதுக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அப்போ யாரையுமே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா கேட்டு 7 மாத குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே என்னோடய வளகாப்புக்கு நான் போய் தங்கச்சி மடத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே நானே போய் சொல்லி என்னோடய வளகாப்பு வந்து நானே நடத்தினேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு 9 மந்த்ஸில் வந்து டெலிவரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வயிறுவலிச்சு போயிட்டோம். போனால் எங்கள் வீட்டுக்காரர் உங்கள் கடல் மேலே இருக்காங்க, உங்கள் ஃபாரினில் கடல் மேலே இருக்காங்க, டவர் கிடைக்கல உங்களுக்கு, வயிறுவலிச்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் டவர் கிடச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் நாங்கள் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:33 தான் என் மகன் பிறந்தான். அது வந்து என்னால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்து நேராக சொல்ல முடியாத சூழ்நிலை ஒன்று, இன்னொன்று வந்து குழந்தை எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் வாங்க முடியாத சூழ்நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணமே வீட்டுக்காரவங்க தான் குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்து வளகாப்பு நேரத்துலேயும் அவங்க இல்லை, டெலிவரி டைம்லேயும் கூட இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததே வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகன் பிறந்ததே நாங்கள் வந்து சொன்னோம். அதெல்லாம் வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. இன்னொன்று வந்து அவங்க வந்து என் மகனுக்கு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து கையில் வாங்கி தூக்குனாங்க. அப்போ அவங்கக்கிட்ட குழந்தைய கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கொடுக்க முடியாத குழந்தைய வந்து இப்போ கொடுக்குறேன், ஏதோ அவங்க மகன் அப்படின் சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது பிரைட் ஃபியூச்சர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ஒரு மதர் தெரசா, சுவாமி விவேகானந்தர், பெரிய பெரிய மகான்கள் அவங்க எல்லாம் வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அருவி மாதிரி பொங்கி வழிந்தவர்கள், கருணை அன்பு எல்லாம் பொங்கி வழிந்தவர்கள், உலகத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு. ஆனா சில பேருக்கு அப்படி இல்லை, போர்வெல் போட்டு மோட்டர் பம்ப் போட்டு அப்புறமா இறக்கம் வெளியே வரும். கல்லுக்குள் ஈரம் இருக்கு, ஈரம் இல்லாம இல்ல, தண்ணி இல்லாம இல்ல. என்ன வித்தியாசம் தெரியுங்களா? சில பேருக்கு 5 அடியில் அப்படியே தண்ணி கிடைக்குது, அந்த சில பேருக்கு 100 அடி ஆழம் போனாதான் அதுக்கப்புறம் அந்த இறக்கத்தை வெளியே கொண்டு. சில பேருக்கு 2 ஜென்மம் வெயிட் பண்ணணும். அதாவது அவன் மனுஷனா கழிச்சுவே தாயி, அவனுக்கு ஈவு இறக்கம் பண்பு இதெல்லாம் வர்றதுக்கு வரணும். நீங்க நம்புவீங்களா? ரீசெண்டா ஒரு பேப்பர்ல படிச்சீங்களா, ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போய் 13 நாள் வச்சிருக்கிறான் அந்த குழந்தைய. 13 நாள் வச்சதுக்கு அப்புறமா அப்படி இப்படி தேடி கீடி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமா வந்து இந்த குழந்தைய கேட்கறாங்க, குழந்தை இவனை விட்டு வரமாட்டேன்னுடுச்சு. அப்ப அவங்க அம்மாவை விட இவன் பெட்டரா பாத்துக்கிறான்னு அர்த்தம். நான் பெண்களை குறை சொல்றேன்னு அர்த்தம் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை அது அப்பான்னு வச்சுங்க, யாரா வேணா நீங்க வச்சுக்கோங்க, அதை பத்தி தப்பு இல்லை. அதாவது தன்னை பெற்று வளர்த்த ஒரு நபரை விட இவன் மேல அது 13 நாள் அன்பு காட்டியிருக்கு அப்படின்னா அவளை விட இவன் அதிக அன்பு காட்டியிருந்தா மட்டும்தானே அந்த பாசம் வர முடியும். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், யார் அங்க கடத்திட்டு போனான்? பணத்துக்காக தான் கடத்தினான். கடத்திட்டு போய் உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளவு பணம் கொடு எல்லாம் கேட்டான். ஆனா என்ன நடந்து போச்சு? அந்த குழந்தையோட அப்படியே அட்டாச்சுடு, இதை விட பெரிய கழுத்தை கட்டிக்கிட்டு வரமாட்டேன்னு அழு அழுது அழுது. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோம். அவன் சொல்றான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை பாக்குறேன், கண்டிப்பா வர்றேன், உன்னை பாக்குறதுக்கு நான் வீட்டுக்கு வர்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அன்பு என்பது பிறப்பினாலோ உறவினாலோ இரத்த சம்பந்தத்தாலோ ஏற்படுவதல்ல. அன்பு என்பது ஒரு மனிதன் மனிதனாய் இருக்கிற போது இயல்பாக ஏற்படுவது. தட் இஸ் த ட்ரூ பொசிஷன். ஒரு மனிதனுடைய உண்மை இடம் நிலை என்ன அப்படின்னு கேட்டா அன்பு தான். எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சது யூடியூப்ல மிருகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு மான் குட்டியே ஒரு சிறுத்தை வளர்க்குது, ஆனால் கடைசி வரைக்கும் வளர்க்குமாங்கிறது டவுட்டு தான். நான் அதை அந்த யூடியூப்ல கொஞ்சம் தானே கிடைக்கும், உங்களுக்கு ஃபுட்டேஜ் கொஞ்சம் தானே கிடைக்கும். அது என்ன பண்ணிடுச்சு, பிறந்த குட்டி அப்படி சேஸ் பண்ணி ஓடி வந்தது, அது அம்மா ஓடி போச்சு. இந்த குட்டியை எப்படி ஸ்மெல் பண்ணிச்சு பாருங்க, கொல்ல மனசு வரல, கடிச்சிட்டீங்க மனசு வரல அதுக்கு. இதை மோந்து மோந்து பார்க்குது, அப்புறம் இதை நக்கி கொடுக்குது, இது என்ன பண்றதுன்னு தெரியல, ஹவு டு டிஸ்போஸ் இட்னதுக்கு தெரியல. இதை திரும்ப அம்மாவோட அனுப்ப முடியாது, அது எங்கேயோ ஓடி போயிடுச்சு, அம்மா தள்ளி போய் நிக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, ஒரு குகையில வச்சுட்டு தான் போய் இற தேடிட்டு வருது. பட் இதுக்கு சாப்பிட தெரியாது, குட்டிக்கு பால் தானே குடிக்க தெரியும், போய் இறையெல்லாம் எடுத்துட்டு வருது, அந்த மானுக்கு சாப்பிட தெரியல. ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த குட்டி பலவீனமா அப்படியே ஆயிப்போகுது. அந்த தாய் மான் காத்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல. கடைசியில ஒரு முறை இறை தேடி அந்த சிறுத்தை வெளியே போகும்போது இந்த குட்டி நடக்க முடியாம நடந்து வெளியே வருது, தாய்மான் பார்த்து அதை அப்படியே கூட்டிட்டு போயிடுது. அந்த யூடியூப்ல அது வரைக்கும் எடுத்திருக்கிறான் அது கம்ப்ளீட்டா, நான் அப்படியே பார்த்து வியந்தேன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சிறுத்தை மானை உணவாக உண்ணுவது எப்படி, அதனால வந்து அதன் மேல அன்பு காட்டி கொல்லாம அதை அப்படியே காப்பாத்துது. அதுக்கு சயின்டிபிக்கா ஒரு ரீசன் இருக்கு, பயாலஜிக்கலா ஒரு ரீசன் இருக்கு. என்ன தெரியுங்களா, அந்த குட்டி அது பிறந்த உடனே மேல ஒரு ஸ்மெல் வரும், இந்த ஸ்மெல்லும் சிறுத்தை குட்டி போட்டிருக்கும் இல்ல அந்த குட்டியோட ஸ்மெல்லும் ஒன்னா இருக்கும். அது ஈன்ற போது ஏற்படுற அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மெல்லும் அந்த ஸ்மெல்லும் ஒன்னா இருக்கும். இதை மோந்து பார்த்த உடனே தன்னோட குட்டி அதுக்கு நினைவுக்கு வந்துடுறதால, இது தன் குட்டியோ அப்படிங்கிற ஒரு மயக்கமும் இருக்கிறதால அதை கொல்லாது. இதான் அதுக்கான சயின்டிபிக் ரீசன். ஆனாலும் எவ்வளவு பிரமிப்பா இருக்கு.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மேலும் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது பிரைட் ஃபியூச்சர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஆயுதம் இல்லாம யுத்தம் நடத்தினா என்ன வேணும்? இப்ப சொல்றேன், ஆயுதம் இல்லாமல் யுத்தம் நடத்துவதற்கு காகிதம் தான் கை கொடுக்கிறது. காந்தியோட பத்திரிகைகள், இன்னும் திலகருடைய பத்திரிகைகள், பாரதியின் சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகள், அந்த பத்திரிகை இந்திய மக்கள் மத்தியில் எழுப்பின ஒரு எழுச்சி இருக்கு இல்லையா, அந்த துப்பாக்கியோ பீரங்கியோ எழுப்ப முடியாது. ஒரு எழுத்தாளனுடைய சரியான அந்த எழுத்து, ஒரு பேச்சாளனுடைய மிகச்சரியான ஒரு பேச்சு, அது மக்கள் மத்தியில் போயிடுச்சுன்னு சொன்னா 10 துப்பாக்கி 15 பீரங்கி செய்ய முடியாததை இந்த சாதாரண காகிதம் செய்து விடுகிறது. புத்தகம் அதுதான் அறிவுடைய சமுதாயத்துக்கு அடையாளம். அறிவுடைய சமுதாயம் எழுத்த படிக்கணும் தெரிந்தோம். சரி, நான் இப்ப உங்களுக்கு ஹையஸ்ட் பிலாசபிய என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய என்ன சொல்லுவாங்க, உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்களே, அது மாதிரி நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். எல்லார்ட்டையும் எனக்கு ஒன்றும் நோய் இல்லை, ஆனா அந்த உலகம் இருக்கிற நிலை எனக்கு மகிழ்ச்சியா இல்லை. இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கருத்து சொல்றேன், இந்த கருத்து தப்புன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? அந்த கருத்து தப்புன்னா அவங்க அதனுடைய கருத்துக்கு இன்னொரு கருத்து சொல்லணும். சார் நீங்க சொல்றீங்க, ஆனா இது இல்லை. இப்போ உலகம் உருண்டை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், உலகம் தட்டேன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தான். அப்போ உருண்டைன்னு சொன்னவன் என்ன பண்ணிருக்கணும்? கூப்பிட்டு ஏப்ப நீ ஏன் உருண்டைன்னு சொல்ற இல்லைங்க, என்னோட கணக்குப்படி இந்த மாதிரிலாம் போட்டு உருண்டை அப்படின்னா. அப்படியா? தட்டேங்கிறவன் 4 புஸ்தகம் எழுதணும், அவன் 2 தியரி எழுதணும், 2 தீசிஸ் எழுதணும். ஏய், எவன் உருண்டைன்னு சொல்றான், உன இழுத்து போட்டு உதடான்னா. விலங்கா, காட்டு விலங்கா இவங்க. காடுகளில் வாழ்ற விலங்கு தான் தனக்கு எதிரான அபிப்பிராயம் உடையவங்கள க்ளோஸ் பண்ணும். இன்னைக்கு மனித குலத்தில் அதே தான் வந்துருச்சு. நான் எனக்கு எதிரான ஒரு கருத்து சொல்றவனை பார்த்தா பா ஓகே, ரெண்டு பேரும் பேசலாம், எனக்கு இப்படி தோணுது, உனக்கு இப்படி தோணுது, எதனால இப்படி, அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி இன்னும் அதை விட அதிகமான கருத்துக்களை படித்து தெளிவு பெற்று மனித குலத்துக்குரிய சிறந்த மனிதர்களாக உண்மையை கண்டுபிடிப்போம். லெட்டர்ஸ் ஃபைண்ட் த ட்ரூத், சேர்ந்து பிடிக்கலாம், அதான மனுஷனுக்கு மரியாதை. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்ல போறேன். ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவங்களுடைய ஃபேமிலிக்கு குவார்டர்ஸ் பக்கத்துல இருக்கும், பெரிய ஜங்ஷன் அது. அந்த குழந்தைங்கள்லாம் சாயங்காலத்துல ஒன்னா விளையாடும், எல்லாமே விளையாடிட்டு இருக்கும். அப்படி எல்லாமே விளையாடுற போது பாருங்க, ஒரு ட்ராக், ரயில் இப்படி ஒரு ட்ராக் இப்படி போகுது, இன்னொரு ட்ராக் இப்படி போகுது, இன்னொரு ட்ராக் இப்படி போகுது. இந்த குழந்தைங்கள்ல ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு ட்ராக்ல விளையாடுறான். அவன் என்ன கணக்கு பண்ணி விளையாடுறான்னா, ஆன் எனி அக்கௌண்ட் அந்த ட்ராக்ல ரயிலே வராது. ஏன் வராது? அவங்க அப்பா ரயில்வேல இருக்காரு, கேட்டிருக்கிறான், இதுல மட்டும் நாங்க விடமாட்டோம்டா, இது ஒரு 100 அடி போய் நின்றுடும், அதனால இதுல ரயிலே போவாது, நீ எப்பாவது விளையாடுறதா இருந்தா இது உனக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவன் சொல்றான், அந்த அந்த ட்ராக்ல வச்சு விளையாடி அவன் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறான். நல்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் போகக்கூடிய ட்ராக்ல 15 பசங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறான். இவன் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றான், டேய் இங்க வாங்கடா இங்க விளையாடலாம், 15 பேர் நாங்க விளையாடுறோம், உனக்கு திம்புறா, நீ ஒத்த ஆள் அங்க போய் உட்காந்து விளையாடிக்கிட்டு எங்களை கூப்பிடுறியா? முடியாது, போ நீ இங்க வா. அவன் சொல்ல நான் வரமாட்டேன். அச்சா, இந்த டயத்துல ட்ரெயின் வருது. ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருடைய டியூட்டி என்னன்னா அந்த லைன் மாத்தி விடணும். யூஸ்வலா எந்த ட்ராக்ல அவர் விடுவாரோ அந்த யூஸ்வலா விடுற ட்ராக்ல 15 குழந்தைங்க விளையாடு. இப்ப இன்னொரு லைன்ல மாத்தி விட்டா இந்த ஒரு பையனை அடிக்கும். சார், TNPSC மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்கறாங்க. கேட்டுட்டு என்ன கேட்கறாங்க, நீ ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தா 15 பேர் இருக்கிற அந்த பக்கம் ரயில விடுவியா, இந்த ஒத்த பையன் விளையாடுறானே இந்த பக்கம் ரயில விடுவியா? ஒண்ணு மாத்த முடியாது, ரயில் வந்துருச்சு, யாற்ற விடுவேன். 99.9% பேர், இப்ப நான் உங்களையே கூட கேட்கிறேன், உங்க மைண்ட்ல நான் எங்கிட்ட பதில் சொல்ல வேணாம், நீங்க முடிவு பண்ணிக்கங்க யாருக்குன்னு. நான் சொன்னதுக்கு அப்புறம் மாத்தாதீங்க, நீங்க முடிவு பண்ணிக்கங்க. 15 குழந்தைங்க விளையாடுது, ஒரு குழந்தை அங்க விளையாடுது. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ராக் மாத்தணும், விட்டா யூஸ்வலா போற ட்ராக்ல விட்டா 15 குழந்தைங்களை அடிச்சிடும், இந்த ட்ராக்ல விட்டா அந்த ஒரு பையனை அடிச்சிடும், எங்க விடணும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்தியால 99.9% ஆன்சர் என்ன தெரியுமா? என்ன? ஒரு குழந்தை. அதாவது எவன் நியாயமா இருக்கிறானோ அவனை கொண்ணுன்னும், எதெல்லாம் பிசாசோ அதையெல்லாம் காப்பாற்றணும். இந்த ஆங்கிள் நீங்க யோசிச்சிங்களா? அவன் தானே சார் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன், இதுல வராது அப்படிங்கிற அறிவோட தெளிவோட வாழ்றான். அப்ப அறிவோட தெளிவோட வாழற மனுஷனை கொன்னிட்டு அறிவும் தெளிவும் இல்லாத விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் என்பது எந்த வகையில நியாயம்?
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது பிரைட் ஃபியூச்சர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: நம்புவது என்பது நல்ல பழக்கம் அல்ல. உண்மையை கண்டறி, உண்மையை கண்டு அறி. நீ உண்மையை கண்டறியாம நம்புவதற்கு பழக்குவது முட்டாள்தனத்தினுடைய உச்சக்கட்டம். இப்ப ஒரு உள்ள கேன்சர் இருக்கு, அதான் இல்லன்னு நினைச்சுக்கோ, இல்லன்னு நினைச்சுக்கோ, இருக்க யோசிச்சு பாருங்க. அப்ப நம்பு அப்படின்னா சில இடத்துல நம்பிக்கை வேணும், கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கைகள் நம்மளை காப்பாற்றும். நான் இல்லைன்னு சொல்லலை, மனசில் ஒரு சில வேலைகள் நடக்கும், அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வெரி பவர்ஃபுல். உண்மை என்பது ரொம்ப வலிமையானது. சரி, லா என்ன சொல்லுது தெரியுங்களா? பெனிஃபிட் ஆஃப் த டவுட்னு இருக்கு. சந்தேகம், சந்தேகத்தினுடைய இடத்தை எப்போதும் ஒருவரை காப்பாற்ற மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய யாரையும்

0: தண்டிப்பதற்கு சந்தேகத்திற்கு இடமானதை தீர்ப்பா கொடுக்க கூடாது, வேற வழி கிடையாது. அன்டில் ப்ரூவ்டு, 100% ப்ரூவ் பண்ணணும் அவன் தான் குற்றவாளி. ஏன் தெரியுங்களா, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ன சொல்லுது தெரியுங்களா, ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படுவது அவசியம், ஆனால் எந்த காலத்திலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அதுக்கு அடுத்த வார்த்தை, குற்றத்தின் சந்தேகத்தை எப்போதும் நாம் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு தான் தர வேண்டுமே ஒழிய ப்ராசிக்யூஷனுக்கு கொடுக்க முடியாது. ஏன் தெரியுங்களா, ஒரு குற்றவாளி விடுதலையாவதை விட மோசம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது. நமக்கு எல்லாம் படிக்கல, ஏன்னா நம்ம எல்லாம் பேப்பர் படித்தோமே ஒழிய, நம்ம என்ன லா படித்தோமா? நான் படிச்சிடலாம், நான் லா படிச்சிருக்கேன், தனியாக சொல்கிறேன். ஸோ என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அந்த கேஸை புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நான் எங்கே வரேன் நீங்கள் கவனிக்கணும். படிப்பு என்பது புத்தகங்களை படிப்பது, படிப்பதன் மூலம் நீங்கள் சேகரித்துக் கொள்வது நாலெட்ஜ். பை நோயிங் யூ லேர்ன் நாலெட்ஜ், நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, அக்யூமுலேட்டட், அது நாலெட்ஜ். இப்போ அடுத்த விஷயம் சொல்கிறேன், ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சமாக தகவல் கிடைத்தவர்கள், நிறைய தகவல் பெற்றவர்கள், இதில் கொஞ்சமாக தகவலை பெற்றவர்களை விட நிறைய தகவல்களை பெற்றவர்கள் சரியான முடிவு எடுக்க முடியும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் பேப்பர் பார்க்குறார், பிளட் டெஸ்ட்டு கொண்டாங்க, சரி, ஸ்கேன் கொண்டாங்க, சரி, வேறு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் என்னென்ன இருக்குது கொண்டாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாரு, பேஷண்ட்டையும் இப்படி பார்க்குறார். ஐ திங்க் சர்ஜரி பண்ணுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். எவ்வளவு எவிடன்ஸ் எடுத்துக்கிறார், பிளட் ரிப்போர்ட்டில் எடுத்துக்கிட்டாரு, எக்ஸ்ரேல எடுத்துக்கிட்டாரு, சிடி ஸ்கேனில் எடுத்துக்கிட்டாரு, எம்ஆர்ஐ ஸ்கேனில் எடுத்துக்கிட்டாரு. நம்ம ரொம்ப குச்சமே இல்லாமல் சொல்கிறோம், அவர் வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் பில்லு போடுறதுக்காக எடுத்துக்கிட்டார். நாளைக்கு கோர்ட்டில் போய் கேள்வி கேட்டால், ஒய் யூ கேம் டு திஸ் கன்க்ளூஷன் ஜட்ஜு கேட்பார், நீ என்ன முடிவில் இந்த ஆப்ரேஷன் பண்ண, என்ன முடிவில் இந்த மருந்து கொடுத்த அப்படின்னா, சி பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், வேற டாக்டர்ஸ் ஒப்பீனியன், எங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ், நாங்கள் 10 பேர் உட்காந்தோம், தென் வி கேம் டு திஸ் கன்க்ளூஷன். நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, நிறைய தகவல்களை சேகரித்தவர்கள் அறிவில் முடுக்கிற முடிவை விட குறைவான தகவல் உடையவர்கள் முட்டாள்தனமான முடிவுகளையே எடுக்க முடியும். புரிஞ்சுதா, நிறைய தகவல் படித்தவர்கள், கூடுதலான அறிவு உடையவர்கள், கூடுதலான இன்ஃபர்மேஷன் கையில் வச்சிருக்கிறவங்க, தே வில் டேக் ஏ ப்ராப்பர் டெசிஷன். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒரு 25 வயது நபரும் 65 வயது நபரும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த கலந்து கொண்டதில் 20 நிமிடத்தில் 25 வயது பையன் ஓடி முடித்தார், அந்த 65 வயது பெரியவர் 40 நிமிடத்தில் ஓடி முடித்தார், இதில் யார் சிறந்த ஓட்ட வீரர்னு கேட்கிறான். நீங்க டக்குன்னு என்ன முடிவு போறீங்க, 20 நிமிஷத்துல ஓடி இருக்காங்க, அவர் 40 நிமிஷம் ஓடி இருக்கிறார். இதை மட்டும் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓ 40 நிமிஷம் ஓடுற டிஸ்டன்ஸ் இவன் 20 நிமிஷம் ஓடிட்டான்பா, அப்ப இவன் தான் சிறந்த ஓட்ட வீரர். அடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறோம், இவனுக்கு 25 வயசு, அவருக்கு 65 வயசு. ஓ அப்படியா, அதை முதல்ல சொல்ல வேணாமா, 65 வயசில் அது 40 நிமிஷத்தில் ஓடுறது பெரிய விஷயம்பா, அப்போ இவனை நாம் எப்படி பெருசாக சொல்ல முடியும்? இப்படி சொல்லலாம், நாளைக்கு வந்து அந்த 60 வயசுக்காரர் நம்ம குறை சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் வேணால் ஈக்குவல்னு கூட சொல்லலாம்ப்பா. 25 வயசுல இவ்வளோ ஓடுறான், அவர் 65 வயசுல இவ்வளோ ஓடுறாரு, ரெண்டு பேரும் நல்ல ஓட்ட வீரர்னு சொல்லலாம்ப்பா. இன்னொன்று தெரியுமா என்ன, அந்த 65 வயசுக்காரர் ஒரு குழந்தைய வேற தூக்கிக்கிட்டு ஓடினார்னு, இந்த 25 வயசு அப்படி யாரையும் ஒன்று அப்படி சுமந்துக்கிட்டு போலப்பா, 65 வயசுல ஒரு குழந்தையை தூக்கிட்டு 40 நிமிஷத்துல ஓடினாரா? நல்ல கவனிங்க, குழந்தையை தூக்கி கொண்டுங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்ச உடனே அவர் சிறந்த ஓட்டக்காரங்கிற முடிவுக்கு நீங்க மாறுறீங்களா இல்லையா? அப்ப சொல்றான், ஆனா இந்த 25 வயசு பையனுக்குப்பா காலில் முந்தானையத்தான் ஆப்ரேஷன் ஆச்சுன்னு, முந்தானத்தை ஆப்ரேஷன் ஆகி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறானா? சொச்சா, அப்ப இந்த 25 வயசு பையன் தான். நான் இந்த கதையை இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு சிந்துபாத் கதை மாதிரி நீட்டிக்கிட்டே போகணும். குறைந்த தகவல்களை சேகரித்தவர்கள் முட்டாள்தனமான முடிவுக்கு வருகிறார்கள், நிறைய தகவல்களை சேகரித்தவர்கள் தான் சரியான முடிவுக்கு வருவார்கள். சார், நான் 50 வருஷமா ஸ்டேஜில் இருக்கிறேன், மோர் தென் 50 இயர்ஸ், நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எவன் நாளைக்கு என்ன வந்து நின்னாலும் ஐ வில் ஹேவ் எவிடன்ஸ்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துரும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இதன் சிறப்பை தூக்கி பார்ப்பதே நம

0: yo. Ay, ya va. Ya va.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது பிரைட் ஃபியூச்சர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: சோ தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் இன் ஆல் ஸ்டோரிஸ், லிட்ரேச்சர், எவிடன்ஸ். கல்வெட்டு இருக்குது, கோயில் இருக்குது, புஸ்தகம் இருக்கு. நான் வந்து இப்ப என்ன நியாயப்படுத்துறதுக்காக இங்க பேசல. அதிக தகவல்களை படித்து வைத்திருக்கிறவர்கள் கூடுதலான அறிவு பெற்றிருப்பதால் தீர்க்கமான முடிவுக்கு வருகிறார்கள். அரைவேக்காட்டுத்தனமாக படிப்பவர்கள் தாங்கள் நினைப்பதை அழிச்சாட்டியம் செய்கிறார்களே ஒழிய அவர்கள் அறிவுபூர்வமான முடிவுக்கு வர விடுவதில்லை. திஸ் இஸ் நாட் குட். நாட்டுக்கு அது நல்லதில்லை. மனசுல வச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு செய்தி சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் என்ன சொன்ன, கல்லுக்குள் ஈரம்னு ஒரு தலைப்பு சொன்னேன்ல, இதுக்கு இப்ப புதுசா ஒரு வேர்டு வந்திருக்கு. அதுக்கு பேரு குவாண்டம் எம்பதி அப்படின்னு பேர். நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணு. சிம்பத்தி வேற, எம்பத்தி வேற இங்கிலீஷில். இந்த எம்பத்தியவே நம்ம ரொம்ப பெருமையாக சொல்வோம். சிம்பத்திங்கிறது ஒரு அகங்காரம், எம்பத்திங்கிறது தான் ஒன்று அவன் இடத்துல பொருத்தி பார்த்து முடிவை கண்டுபிடிக்கிறது. தட்ஸ் குட் அப்படிங்கிறோம். அதில் இன் டீப்பர் சென்ஸ் போய் என்ன கண்டுபிடிச்சிருக்கான், குவாண்டம் எம்பத்தி அப்படின்னு ஒரு வேர்டு உருவாயிருக்கு. அவன் என்ன சொல்ல வரான், நார்மலாக நம்ம வந்து எம்பத்தி அப்படின்னு வச்சுருக்கோமே, ட்ரெடிஷனல். அந்த ட்ரெடிஷனலாக நாம் வச்சுருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அவருக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். இப்போ திடீர்னு என்னுடைய என்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் அங்கேருந்து வராரு, அவர் ஒரு மாதிரி நிற்கிறாரு. வண்டி எடுங்க போகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் இப்படியும் அப்படிமா போறாரு. என்ன, ஏதாவது ப்ராப்ளமா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, பணம் ஏதாவது உங்களுக்கு வேணுமா, என்ன விஷயம் சொல்ல. இல்லை சார், திடீர்னு வந்து அந்த லோன் ஒன்று நகை வச்சது முழுக போகுது, கஷ்டமா. சரி சார், நீங்கள் பணம் வாங்கிக்கோங்க, அப்புறம் நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன், அது இன்டலெக்சுவல் எம்பத்தி எப்படி உண்டாகுது தெரியுங்களா, அண்டர்ஸ்டாண்டிங். இவர் நடையிலேருந்து, அவர் படுற வேதனையிலேருந்து இவர் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு எங்கிட்ட வேலை பார்க்குறவர் கேட்குறேன். தட் எம்பத்தி இஸ் கால்டு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். சில பேருக்கு அந்த அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை சார், அவங்களுடைய ஆள் மனதுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. திஸ் யூனிவர்ஸ் ஹேஸ் அன் எம்பத்தி, குவாண்டம் எம்பத்தி. அதுக்கு பேரு குவாண்டம் எம்பத்தி. அது என்ன சொல்றான், வெறும்னு வெளியிலேருந்து கணக்கு போட்டு போய் 2+2=4 மாதிரி ஒரு கணக்கு போட்டு அவன் கஷ்டத்தில் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. அது எப்படின்னு கேட்டால், அது இயல்பாக ஊற்றிடும். அதாவது அருவி கல்லுலேருந்து எப்படி அந்த உள்ளேருந்து அந்த நீர் பீச்சிக்கிட்டு வெளியே வருதோ, பெஞ்ச மழையினால வரல, உள்ளேந்து ஊத்தெடுத்து சில சமயத்தில் வரும் பார்த்தீங்களா அருவி, அது மாதிரி உள்ளேந்து ஊற்றெடுத்து வந்தால் தட் இஸ் கால்டு குவாண்டம் எம்பத்தி. மழையினால தண்ணி வர மாதிரி மேலேருந்து அருவி வழியுது இல்லை, தட் இஸ் கால்டு எம்பத்தி. இந்த குவாண்டம் எம்பத்திங்கிற வார்த்தை இன்னைக்கு சயின்ஸ்ல கண்டுபிடிச்சான். சயின்ஸே தெரியாது நம்பாலும் ஒருத்தர் பாடினாரு, அவருக்கு பேர் வள்ளலார்னு பேரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தினார் தெரியுமா, நான் தெய்வநிலை அடைந்து விட்டதாக பல பேர் என்னை வியக்கிறார்கள், ஒரே ஒரு காரணம் தான், தயவு. தயவுனா கருணை. தயவு மட்டுமே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிற்று. என்னது, தயவு மட்டுமே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிற்று. மற்றவங்களுடைய துன்பம், மற்றவங்களுடைய வருத்தம், மற்றவங்களுடைய கண்ணீர், மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுல. தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். காஸ்மிக் வெப், எல்லாரும் பின்னப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதன், இன்னொரு மனிதனோடு இன்னொரு மனிதன் பின்னப்பட்டிருக்கிறார். அதனால அந்த அந்த மேல இருக்கிற அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை, ஆள் மனதுல எந்த மனிதன் கஷ்டப்பட்டாலும் இவனுக்கு பழியது தெரியும். அந்த லெவலுக்கு டிராவல் பண்ணணும். அப்கோர்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பெரிய மகான்கள் மட்டும்தான் அந்த லெவலுக்கு டிராவல் பண்றாங்க.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னடா நீ நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் டயசு, ஊர் பாம்பன், வயசு 56. இப்போ விசாகப்பட்டினத்தில் மீன்பிடி கப்பல், 1990 மீன்பிடி கப்பலில் வேலை வந்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து கடலுக்கு தான் கடலுக்கு போயிருக்கோம், எல்லாம் வள்ளத்துக்கு போயிருக்கோம். அதே போல் விசாகப்பட்டினமும் மீன்பிடி தொழிலுக்காக நாங்கள் அதே மாதிரி தான் மீன்பிடித்தலாம்னா அங்கே என்னென்னா நிறைய மாற்றங்கள். இங்கே வந்து நம்ம போட்டில் 1 மடி இழுப்போம், அதே போல் 1 தடவையில் 4 மடி இழுக்கும் கப்பல். மீன் சொல்ல போனால் டெஸ்ட் இன்னொன்று ட்ரெயில் நெட் அப்படின்ட்டு அது ஒன்று, அதை 5 அதை சேர்த்து 5 மடின்னு சொல்லலாம். ஒரே டைமில் 4 மடியும் உள்ள வரும் வெளியே போகும், அந்த மாதிரி பாடுவாங்க 4 மடியும் ஒரே ட்ராவலிங். அதுக்கு வந்து அது 4 நெட் ட்ராவலிங். அது உண்மையிலே புதுவிதமாக இருந்துச்சு. அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே வெளியே விசாகப்பட்டினத்தில் அங்கே உள்ள அட்மாஸ்பியர், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மாடல் எப்படின்னா மாடல் ஃபிஷிங் கடலுக்கு போயிட்டு இங்கே இருந்து போனால் கடலுக்கு போனால் கரெக்டாக 45 நாள், குறைஞ்சது 50 நாள் கழிச்சு தான் கரைக்கு வருவோம். அதுவே பெரிய அனுபவம் தான். அங்கே உள்ள கடலுடைய அதே வந்து மாற்றம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நீவாடு அதாவது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வேகமாக போகும். அதே மாதிரி தொழில் ஒரு திடீர்னு புயல்லாம் வந்தால் உடனே வாணி கொடுத்தா ஓடுவோம். ஒரு நேரம் மடி வச்சுருப்போம், ஒரு நாள் கூட தொழில் பண்ணிக்க மாட்டோம். 3 நாள் கரையில் ஒன்று போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வாணி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப போவோம். சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயாலும் அப்படி சாப்பிட முடியாது, அந்த மாதிரி ஒரு வகையான சாப்பாடு கொடுப்பாங்க கப்பலில் மீன். ஆனால் நமக்கு சாப்பிட்றதுக்கான டைம் இருக்காது. ஒரு நாள் காலையில் இட்லி சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பொரோட்டா அப்படி கொடுப்பாங்க. அங்கே அதாவது 10 மணிக்கு ஜூஸு, 12 மணிக்கு சாப்பாடு, 5 மணிக்கு டீ, 6 மணிக்கு போஸ்ட்டு, 8 மணிக்கு சாப்பாடு. ஒரு மீன்பிடி தொழிலில் அது இருக்கிறதுல ரொம்ப மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வசதி. என்ன ஒரே ஒரு சூழ்நிலை அங்கே எப்படி இருக்கணும், குளிக்கிறது குறைவாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரே 3 நாள் தான் குளிக்கணும், 15 நாளைக்கு ஒரே பெட்ஷீட் மாற்றுவோம், 15 நாளைக்கு ஒரு பெட்டில் அவ்வளோ நீட்டாகும். கப்பலை உள்ளக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சமைக்கிறதுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க, நம்ம வேலை மீன்பிடிக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலைகளை அதை பார்க்குறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. சீசன் டைம்லலாம் பார்த்திங்களா 20 நாள் நனைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆச்சரியமான தொழில், ரொம்ப ஒரு அனுபவமான, நம்ம மீன்பிடிக்காரங்களுக்கு பிடிச்சமான தொழில், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ரொம்ப மிகையான ஒரு தொழிலான விசாகப்பட்டினம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
2: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள் வளரட்டும். அதனுடைய சேவை, இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்கிழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி என்று பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை இத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண் கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது பிரைட் ஃபியூச்சர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: சத்யநாராயண டெம்பிள்னு ஒரு டெம்பிள், அந்த டெம்பிளோட பவுண்டர் சின்ன பையனா படிக்கிற காலத்துல ஒரு குரு கிட்ட 7 வருஷம் படிச்சாரு. 7 வருஷம் படிச்சு முடிச்ச உடனே குரு கேக்குறாரு, உங்க யார் யாருக்கு என்னென்ன வரம் வேணும் கேளுங்க, உங்க யார் யாருக்கு என்னென்ன வரம் அப்படி. ஒரு பையன் எழுந்தான், எனக்கு பெரிய வீடு வேணும், எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல மனைவி மக்கள், நான் பெரிய அறிவாளி ஆகி ஊரே என்னை வியக்கணும், உலகமெல்லாம் கொண்டாடுற பண்டிதராக இருக்கணும். நான் சொன்ன இந்த ஃபவுண்டர் ஆஃப் சத்யநாராயண டெம்பிள் அவர் எழுந்தார், குருவை கும்பிட்டாரு, உலகத்தில் ஏன் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நான் பார்க்குற பல பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, ஏன் படுறேன், கர்ம வினைப்பா, ஒவ்வொருத்தர் பண்ண கர்மாவால் கஷ்டப்படுறேன். இவருக்கு திருப்பி கேட்டார், அப்போ யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கர்மாவை நான் வாங்கிட்டா அவங்க கஷ்டம் குறையுமா? குறையலாம். There are chances. இருக்கு, குறையும். அப்போ எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்களேன், என்ன, இந்த உலகத்தில் எவன் கஷ்டப்படுறதுக்கு என்னென்ன கர்மா இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க, அவ்வளோ கஷ்டம், நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவங்கெல்லாம் கஷ்டப்படாமல் நல்லா இருக்கட்டும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லலை, அவன் கஷ்டத்தை எல்லாம் நான் வாங்கிக்கிறேன், அவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படி. யார் பிறருக்காக கவலைப்படுறானோ அந்த நிலைக்கு டிராவல் பண்ணுறானோ அவன் எங்கே இருக்கிறான், பிரபஞ்சத்தினுடைய அந்த முழு வேர்ல போய் உட்காந்துக்கிறான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனும் கடவுளுக்கு நிகரான வழிபடுகிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு போறான். இல்லாட்டி நீங்க தெரசாவை எப்படி புனிதர்னு அறிவிப்பாங்களா? புனிதர்னா என்ன அர்த்தம்? போப் அறிவிக்கிறாரு. எதனால அறிவிக்கிறாரு? அந்த இறைநிலை என்னவோ அந்த இறைநிலையை அந்த அம்மா மனசால வாங்குறாங்க அப்படி. ஒவ்வொரு மனதுக்குள்ளேயும் அந்த ஈரம், அந்த இரக்கம், அன்பின் மூலம் மட்டும்தான் இந்த இடத்தை நீங்கள் அடைய முடியும், வேற எதன் மூலம் நீங்க அடைய முடியாது. கார்ல வரும்போது பார்த்தேன், குரங்கள்லாம் குத்த வச்சு உட்காந்துருக்கு. என்ன உட்காந்துருக்கு? இவன் பிஸ்கட் போடுவானோ, இவன் என்ன போடுவான், இவன் பிரெட் போடுவானோ, எல்லாம் கரெக்டாக. அது வேறு ஒவ்வொரு தூணுக்கும் ஒன்று ஒன்று உட்காந்துருக்கு, கரெக்டாக இடைவெளி விட்டு அப்படி கேஷ் பண்ணுறதுக்கு வசதியாக உட்காந்துருக்கு. இது நியாயம்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் பிஸ்கட் போடலைன்னா, பிரெட்டு போடலைன்னா என் கூட வரும் சொல்லலாம். ஏன்னா உனக்கு ஈவ இறக்கமே கிடையாதா? குரங்குக்கு வந்து பிஸ்கெட்லாம் நீ போட மாட்டியான்னு, உனக்கும் போட மாட்டேன், குரங்குக்கும் போட மாட்டேன். ஏன் போடக்கூடாது? குரங்குக்கு பிஸ்கட் போடக்கூடாது. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தபோது குண்டு குண்டா செழிப்பா இருந்த குரங்கெல்லாம் இப்ப வத்தலும் தொத்தலுமா இருக்கு. ஏன்? மரத்துல காட்டுல போய் கண்டதையும் தின்னுகிட்டு இருந்த போது நல்ல ஜம்முன்னு இருந்தது. நம்ம திங்கிற தவுட்டு பிஸ்கட் தின்னு தின்னு அதுங்களும் இப்ப தோல்ல அழகு இல்லை, மினுமினுப்பு இல்லை, நல்லா இல்லை, பலாப்பழம் திங்கிறது இல்லை, வாழைப்பழம் திங்கிறது இல்லை. நீங்க குரங்குக்கு இறக்கத்தோடு பிஸ்கட் போடதா நினைக்கிறீங்க? இல்லை, அதனுடைய நேச்சரை அழிக்கிறீங்க. அது போய் தானா மரத்துல போய் விளையாடும், பலாப்பழத்தை பறிக்கும், இன்னொரு பழத்தை பறிக்கும், தானா திங்கும், வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடும், நல்லா ஜம் ஜம்னு இருக்கும். காட்டுல தானா இருக்கிற குரங்குகளை போய் பாருங்க, அவ்வளவு வீரியமா இருக்கும். இப்ப எல்லாம் வத்தலும் தொத்தலுமா போச்சு. ஏன் அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், இரக்கம் என்பதுல எப்படி இரக்கம் காட்டணுங்கிற தெளிவு இருக்கணும். அது எப்ப சரியான செழிப்புல இருக்கு. இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டமா, தகுதியற்ற இரக்கம் என்பது எப்படி, தகுதியற்ற இரக்கம் என்பது நல்லது செய்வதை விட மோசமான. தகுதியற்ற இரக்கம்ங்கிறது இருக்கக்கூடாது. இதெல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து தான் நான் இந்த கருத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்ல விரும்புறேன். ரைட்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம். அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
3: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு சுகிசிவம் அவர்களின் பேச்சு. இது பிரைட் ஃபியூச்சர் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: சோ மனிதர்கள் யோசிக்கணும், நான் ஏன் இவ்வளவு பெரிய பீடியை போடுறது தெரியுங்களா? இந்த உலகம் எதனால இயங்குகிறது அப்படின்னு கேள்வி கேட்டா என்னுடைய கணிப்பு, இந்த உலகம் எதனால இயங்குதுன்னு கேட்டா, இந்த உலகம் இயங்குவது மழை வெயில் வேறு சூரிய வெளிச்சம் சந்திரன் இவையெல்லாம் நீங்கள் ஆயிரம் விஞ்ஞான ரீதியாக பௌதிக ரீதியாக பதில் சொல்லி கொண்டிருந்தாலும் இன்னமும் இந்த உலகம் உயிரோடு இருப்பதற்கு ஒரே காரணம் அன்பு என்னும் ஈரப்பசை மட்டுமே. அது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்ப உலகத்துல யுத்தங்கள் நடக்கிற போது பார்த்தா மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, சவுதியில ஒரு அரச குடும்பத்துல ஒரு பையன் பிறந்திருந்தான். அந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல கோமாக்கு போயிட்டான். ஆக்சிடென்ட்ல கோமால போன அந்த பையனை அவங்க அப்பாட்ட கேக்குறாங்க, சார் நம்ம சப்போர்ட் சிஸ்டத்தை பிடுங்கிட்டா அவன் கண்டிப்பா செத்துருவான். அவர் சொல்றாரு, எனக்கு மனசு வரல, நான் பெத்த புள்ள. உலகத்துல பெரும் பணக்காரரு, சவுதி ஃபேமிலி ராயல் ஃபேமிலின்னு கேட்கணுமா? இருக்கட்டுமே, ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு ரூம்ல அந்த குழந்தைய வச்சு டெய்லி போய் பார்த்துட்டு வருவார். நீங்க நம்ப முடியாது, 20 வருஷம் அந்த புள்ள வளர்ந்துருக்கிறான், நினைவே கிடையாது, சுய நினைவே கிடையாது, ஹாஸ்பிட்டலே வச்சு வளர்த்திருக்கிறார். கிட்டத்தட்ட எவ்வளவு கோடி செலவாயிருக்கணும் அப்படின்னு கேட்டா என்னுடைய கணிப்பு அந்த மாதிரி ஒருத்தனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு 500 கோடியிலிருந்து 1000 கோடி வரைக்கும் கூட செலவாயிருக்கலாம் அந்த பையனை காப்பாத்துறதுக்கு, 20-21 வருஷம் வளர்த்துட்டு வர்றதுக்கு. நல்லவ நீங்க 1000 கோடிக்கு மேல ஒரு அப்பா ஒரு பிள்ளை நினைவில்லாம போன கோமால இருக்கிற பிள்ளைய அவர் காப்பாத்திக்கிட்டே வர்றார். இது ஒரு பக்கம். நான் ஓரளவு ஜென்ரலாக நான் சொல்ல விரும்புகிறதை உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. உங்களுக்காக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருந்தால் மட்டும்தான் நல்லதை கற்றுக்க முடியும். ஒரு குரு, அந்த குருக்கிட்ட ஒரு சீடன் போய், நான் படிப்பு கற்றுக்க விரும்புகிறேன், எனக்கு படிப்பு, நான் இது முதல்ல சொல்லணும்னு நினச்சேன், டக்குனு என் மைண்டு ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுச்சு. பிள்ளைகளுக்காக சொல்கிறேன், அந்த குருக்கிட்ட போய் சொல்கிறான், எனக்கு கல்வி கற்றுக் கொடுங்க, கல்வி கற்றுக் கொடுங்க. குரு சொல்கிறார், கை நீட்டு கையை பார்த்துட்டு, என்னன்னா கல்விக்குன்னு ஒரு ரேகை இருக்கு, அது உனக்கு இல்லை. அந்த ரேகை இருந்தால் தான் உனக்கு படிப்பு வரும், அது உனக்கு இல்லை. அதனால் என்னால் சொல்லிக் கொடுத்தா கூட உன் மண்டையில் ஏறாது, உனக்கு கல்வி செலுத்த முடியாது. இவன் ரொம்ப பரிதாபமாக கேட்டான், அந்த ரேகை எங்கே இருக்கும், கொஞ்சம் என் கையில் கொஞ்சம் வரைஞ்சு காட்டுங்க. அவர் உடனே என்ன பண்ணார், ஒரு சின்ன ஏதோ ஒரு இது தூரிகை அந்த மாதிரி எடுத்து அந்த ரேகை எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு அந்த ரேகை எப்படி வரைஞ்சு காட்டினார். இதான் தான் கல்விக்கான ரேகை, அது உனக்கு இருந்தால் பாடம் வரும். டக்குன்னு கத்தி பக்கத்தில் இருந்து எடுத்தான், என்ன ரேகை போட்டாரோ அந்த ரேகையை அப்படியே ஆழமாக கோட்டால் அப்படியே கீறிட்டு குருக்கிட்ட காமிச்சான், இப்போ வந்துருச்சு இல்லை பாடத்த ஆரம்பிங்க. அவனுக்கு தான் சாணக்கியன்னு பேர் பிற்காலத்தில். அதாவது எவ்வளவு கல்வியில் ஆர்வம் பாருங்க, கல்விக்கான ரேகை உனக்கு இல்லைன்னா கத்தியால் அந்த இடத்த அப்படியே கீச்சிக்கிட்டு வந்துருச்சு இல்லை பாடத்த ஆரம்பிங்க அப்படின்னு. அப்போ கற்றுக்கொள்வதில் எவ்வளோ ஆர்வம் காட்டணும். ரைட், நான் இப்போ முடிச்சிடுறேன். புத்தகங்களை நேசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், புத்தகங்களை சுவாசியுங்கள். புத்தகங்கள் உங்களை அப்படியே மாற்றி போடக்கூடிய வலிமை உடையவர். அதிக தகவல்களை வைத்திருக்கிறவன் நியாயமான முடிவை எடுக்கிறார், குறைந்த தகவல்களை கையில் வைத்திருக்கிறவன் முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறார். எனவே நிறைய தகவல்களை பெற வேண்டும் என்றால் புத்தகங்களை வாசிக்க வேண்டும், அதற்கு கல்வியில் ஆர்வம் இருக்க வேண்டும். கல்வி ரேகை இருக்கிறதா என்று இல்லையா

0: கவலைப்படாதீர்கள். மனதில் அந்த உறுதியை ஏற்றுக்கொண்டு வாசிக்க பழகினால் உலகம் உங்களுக்கு வசப்படும். இந்த கல்வி மட்டும் பத்தாது, மனம் பாறாங்கல்லாக இருந்தாலும் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டக்கூடிய ஈர உணர்வு, இரக்க உணர்வு உனக்கு இருக்குமானால் நீ மனிதன் மட்டுமல்ல தெய்வ நிலைக்கு உயர முடியும். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம் ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4.
2: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
3: நான் ரோட்ல நடந்து போகும்போது 4 பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
4: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
5: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
6: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நான் பாமன் சின்னப்பாளம். என் பேர் கே முரியசன். இந்த மாதிரி வந்து கடத்தொழிலில் வந்து நாங்கள் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். இந்த பகுதியில் நாங்கள் வந்து கடலுக்கு போகும்போது புயல், காத்துகள், உரங்கள் இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டிருக்கோம். போவையில் வந்து இங்கேருந்து சந்தோஷமாக தான் தொழிலுக்கு போகிறோம். அங்கே தொழில் முடிஞ்சு வரையில் வந்து வேதனையாக தான் வரோம். ஒரு 2 மாதத்துக்கு இடையில் நாங்கள் வடக்க தொழிலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இயற்கையான காற்று வந்து புயல் கூறு ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற கரை தெரியலை, பக்கத்தில் இருக்கிற கரை தெரியல. 2 மணி நேரமும் வந்து நாங்கள் வந்து அந்த போட்டுக்குள்ளே வந்து இருக்க முடியாது. பைப்பர் படகு இருக்க முடியாது. இன்ஜினே சால்வ் பண்ணி போட்டுட்டு தான் அந்த மாதிரி மாற்றி ஏன்னா மலைகளில் வந்து கண்ணு முழிக்க முடியல. மலைக்கு கண்ணு முழிக்க முடியல. அதாரி பார் வந்துருமோ இல்லை கரை வந்துருமோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டு தான் வந்து மாற்றி இன்ஜினை பிடிச்சிக்கிட்டு அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் இருந்தோம். முழு மலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை கடல் மேலே வந்து அன்னைக்கு ஒரு அபயமான ஒரு அது ஒரு சம்பவம். ஆமாம், அன்னைக்குன்னு ஒரு போட்டும் தாண்டிருச்சு அந்த காற்று மலைக்கு. அன்னைக்குன்னு ஒரு போட்டும் தாண்டிருச்சு. அது அந்த மலை வெறிச்ச உடனே தான் பார்க்குறோம் அத்தாடி நம்மளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அன்னைக்கு இழுத்துட்டு வந்திருக்கேன் கட்டி. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு தான் நாங்கள் கரையை வந்தோம். அந்த மாதிரி இயற்கை எங்களுக்கு மீனவர்களுக்கு வந்து துன்பமாகவே இருக்குது. காரணம் என்ன, இயற்கையிலும் காற்று கடலோட சூழ்நிலைமையிலும் எங்களுக்கு மாறி வர்றதுனால நாங்கள் மீனவர்களை கஷ்டப்படுறோம். இப்போதைக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரமும் இதுகளும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மதுரை ராம்நாத் தெங்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பதினொன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒலிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாமநேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறம்
3: நான் ஜான் ஹோரேப்.
2: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து விளையாட்டு தகவல், அது வந்து நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லுவாங்க.
3: ம், ஓகேக்கா. வழக்கம் போல TNPL அப்படின்னு ஒன்று போயிட்டு இருக்கு, அதாவது தமிழ்நாடு பிரீமியர் லீக். நேற்று ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் நேற்று 2 மேட்ச் நடந்திருக்கு. அதாவது சேலம் விசஸ் நெல்லை, அவங்களுக்கு முதல்ல போட்டி. இதில் யார் ஜெயிச்சது அப்படின்னா நெல்லை ராயல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அது எப்படி அப்படின்னா, முதல்ல டாஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய சேலம் சர்பன்ஸ் தான் முதல்ல வின் பண்ணாங்க. வின் பண்ணி நாங்கள் முதல்ல பேட்டிங் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 20 ஓவருக்கு 140 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் அடித்து 7 விக்கெட் விட்டுட்டாங்க. அதுவே எங்கிட்ட நெல்லை ராயல் கிங்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தோக்கடிச்சிட்டாங்க. அதாவது 16 ஓவர்லேயே 146, அதாவது கடைசி பால்ல ஒரு 6 வேற, அதோட மேட்ச் முடிஞ்சு அவங்க 5 விக்கெட் வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா, மதுரை பேந்தர்ஸ் விசஸ் திருப்பூர் தமிழன்ஸ். இவங்களில் யார் டாஸ் வின் பண்ணது அப்படின்னா நம்மளுடைய திருப்பூர் தமிழன்ஸ் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணி நாங்கள் பவுலிங் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் போட்டிருக்காங்க. இங்கிட்டு மதுரை பேந்தர்ஸ் நல்லா தான், ஒரு நல்ல ஹிட்டு தான் கொடுத்தாங்க. பவர் பிளேன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஹிட்டு. அதுக்கப்புறம் 19 ஓவருக்கு இவங்க 157 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சேஸ் பண்ண வந்த நம்மளுடைய திருப்பூர் தமிழன்ஸ் அவங்களும் ஈஸியாக, அதாவது 17.4 ஓவர்லேயே 160 அப்படிங்கிற ஸ்கோர் எடுத்து இவங்க வின் பண்ணிட்டாங்கக்கா.
2: சரி, ஓகே. எப்படியோ அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் இன்னைக்கு என்ன டே அப்படின்னு தெரியுமா?
3: இன்னைக்கு என்ன டே? உசைன் போல்ட் பர்த்டே.
2: ஆமாம், கரெக்டு தான். அவங்க பிறந்த நாள் தான் August 21st 1986 வந்து அவங்க பிறந்திருக்காங்க. உலகத்திலேயே மிக வேகமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் சொல்கிறாங்க. 8 முறை வந்து ஒலிம்பிக் தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. சாதனையுமே அவங்க வந்து படைச்சிருக்காங்களாம். அதாவது 100 மீட்டர் உலக சாதனையில் வந்து 9.58 வினாடியிலையும் 200 மீட்டர் உலக சாதனையில் 19.19 வினாடியிலையும் அவங்க வந்து சாதனை படைச்சிருக்காங்களா. இவங்களை வந்து இதனாலேயே மின்னல் போல்ட், அதாவது லைட்னிங் போல்ட் அப்படின்னுமே புனைப்பெயர் வச்சு அழைப்பாங்களாம். தொடர்ந்து இவங்க வந்து 3 ஒலிம்பிக் போட்டிகளில் 2008, 2012, 2016 100 மீட்டர் அப்புறம் வந்து 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் வந்து தங்கம் வச்சுப்பட்டு ட்ரிபிள் ட்ரிபிள்ன்ற சாதனையுமே அவங்க வந்து படைச்சிருக்காங்க. சரி, ஓகே. அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து பிறந்த நாள். அடுத்ததான் வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேம் விளையாடுவோம்ல ஜாபி சான்கோரேவ்.
3: ஆமாக்கா, அந்த என்ன கேம்னு நீங்கள் சொல்லுங்கக்கா.
2: சரி, ஓகே. அதாவது நாங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குகிற ஒரு 5 படங்கள் பெயர் வந்து, இல்லைனா அதுக்கு மேலே யார் சொல்கிறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். சரி, இந்த வாட்டி ஃபஸ்டே கா அப்படின்னு சொல்லாமல் வேற ஏதாவது ஒரு எழுத்து சொல்லலாம்ல, நீங்களே சொல்லிடுறீங்களா?
3: சா
2: சா. சரி, ஓகே. சால ஒரு 5 படம் பெயர்கள் இல்லைனா அதுக்கு மேலே உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்க 7094 439 9999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ, இல்லைனா நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, அடுத்ததான் வந்து மதராசி படத்துலேருந்து பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் வினி. நாங்கள் வந்து சின்னாளாக இருக்கும்போது 5 வரைக்கும் ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் தான் படித்தோம். அதோட எங்கள் அண்ணன் ஒரு ஆள் கொண்டுட்டு போய் தூத்துக்குடி மாவட்டத்தில் அலாசியஸ்னு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தாப்பில், 86-87 அந்த வருஷம் அங்கே கொண்டுக்கிட்டு போய் எங்களை 2 கிளாஸில் தான் சேர்த்தாப்பில். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக என்னால் படிக்க முடியாது, எழுதவும் தெரியாது. அதிலே இருந்து வளர்ந்து வந்து ஒரு 9th வரை அங்கே தான் படித்தேன். அப்படி பிள்ளைகளோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் தான் ஒரு சிஸ்டர் மூலியமாக தான் எனக்கு வந்து எழுத்துக்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சிஸ்டர் என்னை என்ன செய்வாங்கன்னா, ஸ்கூல் விட்ட உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிக்கிட்டு போய் ஒரு அறையில் வச்சு இந்த கையை வந்து அப்படியே உரசித்தான் ஆனாவனா இதுகள்லாம் சொல்லி கொடுத்தாப்புல. அவங்கள்ட்ட இருந்து தான் நான் எழுத்து கற்றுக்கிட்டேன். எழுத்து கற்றுக்கிட்டதுக்கு பின்னால் 5 கிளாஸில் இருந்து நல்லா வாசிக்க ஆரம்பித்தேன். ஸ்கூல்லையே வந்து பைபிள் வாசிக்கணுங்கன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளோட சேர்ந்து இருக்க பழக 9th வரை படித்தேன், இருந்தேன். அது மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை. 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க குளிக்கிறதுக்கு, ஓடி ஒளியுவோம், ஓடி ஒளிஞ்சு ஒரு இடத்துல போய் படுத்துக்கிடுவோம். 5 மணிக்கெலாம் கோயிலுக்குள்ளே போயிடணும், கோயிலுக்குள்ளே போய் லைனில் உட்காந்துருக்கணும். தூங்குனா சிஸ்டர் அப்பவுமே வந்து மண்டையிலே அடிப்பாப்புல. அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த வாழ்க்கை நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்காதுங்கிறது ஒரு ஏக்கங்கள் இருக்கு. திருவிழா காலங்கள்லாம் வந்துட்டுன்னு சொன்னால் அப்படி போவோம் மாதா கோயிலுக்கு. 10 பூசை இருக்கும், 10 சிஸ்டர் கண்ணை தப்பி ஓடியே போயிடுவோம். ஹார்பார்க் ஓடிடுவோம், அங்கேருந்து ஓடி வந்து அடி வாங்குவோம். அதுகளையெல்லாம் மறக்க முடியாது. இந்த கையை நீட்டி நீட்டி முட்டு போட்டு அடிப்பாப்புல, அப்படிலாம் அடி வாங்கின காலங்கள்லாம் உண்டு. இன்றைக்கே அந்த கொடி ஏற்றின உடனே அந்த நினைவுகள் எங்களுக்கு ஓடும். மாதா கோயிலில் கொடி ஏற்றினா நம்ம இங்கேருந்து அங்கே ஓடுவோம், அங்கேருந்து இங்கே ஓடுவோம், கடலுக்குள்ளே குதிப்போம், நேருஜி பூங்காவுக்கு போவோம், எல்லா பூங்காவுக்குமே போவோம். அங்கே கடந்து ஒளிஞ்சு கிடந்துட்டு பையன் வீட்டுக்கு வருவோம், ஹாஸ்டலுக்கு வருவோம். அதிலெல்லாம் சிஸ்டர்கிட்ட வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடி கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
5: நாஜான் ஹோரே.
4: கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4. அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து ரகசிய தோட்டங்கள் அந்த புக்கை நாங்கள்லாம் முடிச்சிட்டோம்ல, அதனால இன்னையிலேருந்து நாங்கள் வந்து ஒரு புது புக்கை வந்து ரீட் பண்ண போகிறோம். என்ன புக்னு சொல்லிடுங்க.
5: சொல்லிடுறேங்க்கா. நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் அந்த கார்ட்டூனை பார்த்துருப்போம். அதாவது ஹைடி அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் பார்த்துருக்கீங்களா?
4: ஆ, பார்த்துருக்கேன்.
5: ஓகே, அந்த புக்கை தான் நம்ம அதை கார்ட்டூனாக பார்த்துருப்போம். அதில் நடந்த அந்த விஷயங்களை இப்போ நான் கதையாக வாசிக்க போகிறேன். இதை யார் எழுதுனா அப்படின்னா ஜொஹானா ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு நியூசிலாண்ட் அந்த எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை தமிழில் மொழி பெயர்ப்பிச்சவங்க யார் அப்படின்னா
4: சுகுமாரன். அவங்க தான்
5: கரெக்ட். அவங்க நான் போனோட வாசித்த அந்த புக்கோட தமிழ் மொழியும் பேர் வச்சவங்க இவங்க தானே. ஓகே, மொத தலைப்பு ஆல்ஃபன்ஸ் மலை தாத்தா. சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள பனி படர்ந்த ஆல்ஃபன்ஸ் மலை சரிவு புல்வெளியில் விளையாடி கொண்டிருந்த சிறுமி ஹைடியை அவளுடைய சித்தி கூப்பிட்டாள். ஒரு தெரு வழியாக அவளின் கையை பிடித்து வேகமாக அழைத்து சென்றாள். தெருவிலிருந்து அனைவரும் இக்காட்சியை வேடிக்கை பார்த்தார்கள். சிறுமி தெரு ஓரத்தில் கல்லின் மேல் அமர்ந்தார். அவள் சிறிது நேரம் ஓய்வெடுத்தாள். களைப்பாக இருக்கிறதா ஹைடி? இல்லை, எனக்கு வெக்கையாக இருக்கிறது. நாம் மலை உச்சிக்கு செல்ல வேண்டும். நீ வேகமாக நடந்தால்தான் முடியும் என்றாள் சித்திக்காரி சித்தி. அவர்கள் இருவரும் நடந்தனர். அப்போது தெரு ஓரத்தில் வீட்டிலிருந்து ஒரு வயதான பெண்மணி குரல் கொடுத்தாள். குழந்தையே, எங்கு அழைத்து செல்கிறாய்? நானும் வருகிறேன் என்று கூறி அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள். இது இறந்து போன உன் அக்காவின் மகள்தானே? 5 இருக்குமோ என்று கேட்டாள் அந்த பெண்மணி பார்பெல். ஆமாம் என்றாள் தித்தி. அவளை அவளுடைய தாத்தாவிடம் விடப்போகிறேன். அங்குதான் இனிமேல் இவள் இருக்க வேண்டும். அல்பன்ஸ் அங்கேயிடா என்று கேட்டாள். உனக்கு அறிவு கேட்டு போச்சு தித்தி. அந்த கிழவனிடம் வேண்டாம், உன் முடிவை மாற்றிக்கொள் என்றார் பார்பெல். ஏன், இவளுக்கு அவர் தாத்தா தானே? எவ்வளவு நாள் இவளை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது என்றார்.
4: சரி, ஓகே. இதுக்கடுத்து வந்து நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து அடுத்த பகுதியில் என்ன வாசிக்கிறாங்க, அடுத்த பகுதியிலே இதையே வந்து வாசிக்க கண்டினியூ பண்ணுவாங்க. அடுத்ததான் வந்து நம்ம வந்து ஒரு கேமுமே விளாண்டுட்டுருக்கோம். அதாவது நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குகிற படங்கள் 5 இல்லைன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் சொல்லலாம். அப்படி பிஸியாக இருக்கிறவங்க வந்து மெசேஜ் மூலியமாகவும் பதில் சொல்லலாம். 7094 4399999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி மெசேஜ் மூலியமாகவோ இல்லைனா நான் சொன்ன மாதிரி பிஸியாக இருக்கிறவங்க வந்து மெசேஜ் மூலியமாகவோ கால் மூலியமாகவும் வந்து உங்களோட பதில்களை சொல்லலாம். அது அந்த கேள்விக்கு வந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து சாதிக்கண்ணா வந்து பதிலுமே சொல்லியிருக்காங்க. சட்டம் சட்டம் என் கையில், சங்கிலி புங்கிலி, சதுரங்கம், சந்திப்புன்னு ஐந்து பதில்களை அவங்களுமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க மெய்யழகன் படத்துலேருந்து யாரோ இவன் யாரோ அந்த பாடலுமே கேட்டிருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்ததான் வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். நம்மளை சுற்றி வந்து அங்கே இங்கேன்னு ஏகப்பட்ட கீரைகள் இருக்குது. அதில் ஒரு வகையான கீரையை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அவுரி கீரையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: அவுல் கீரையா?
4: அவுரி கீரை.
5: அவுரி கீரையா?
4: ம்,
5: இதை கேள்விப்பட்டதே இல்லையாக்கா, நீங்கள் சொல்லுங்க.
4: சரி, நானே சொல்கிறேன். இதில் வந்து இரும்பு சத்து, கால்சியம், நார் சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சின்னு நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த கீரையை பல மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு பாரம்பரிய மூலிகை தாவரம்தான். இது உடம்பில் தேவையில்லாமல் சேர்கிற அந்த கழிவு பொருட்களை உடலோட இயற்கையான செயல்முறைகள் மூலமாக வெளியேற்ற உதவுது. அப்புறம் வந்து முடி கருமையாக வளர, பல நோய்களை குணப்படுத்துறதுக்காண்டியும் பயன்படுத்தப்படுது. நாட்டு மருந்துகளையும் சித்த மருத்துவத்திலையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த கீரை வந்து பயன்படுத்தப்படுது. தோல் நோய்கள், அதாவது சொரியாசிஸ், அரிக்கிற தோல் அலர்ஜி, சிரங்கு, இந்த மாதிரி தோல் பிரச்சனைகளையுமே இது வந்து குணமாக்குது. அப்புறம் மஞ்சள் காமால, கல்லீரல் நஞ்சுகளை வந்து நீக்க பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து இந்த கீரையை பயன்படுத்துகிறாங்க. மற்ற கீரையை மாதிரி இதை வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி கீரை இல்லை, இது வந்து மருந்து கீரை. கரெக்டான அளவு வந்து அந்தந்த நோய்க்கு ஏற்றபடி இந்த கீரையை வந்து நம்ம எடுத்துக்கணும். மஞ்சள் காமால, நச்சு நீங்க இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா மிளகு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் காய்ச்சி வந்து குடிக்கலாம். ஆனால் இது மே நம்ம வந்து மருத்துவர் ஆலோசனை படி தான் நம்ம வந்து அவங்க சொல்கிற அளவு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம ஒரு கேமுமே விளாண்டுட்ருக்கோம். நீங்கள் சொல்லிடுங்க ஜான்ஹோரே. இப்போ
5: ஓகேக்கா, நாங்கள் ஒரு வேர்டுன்னு சொல்லுவோம், அந்த
4: எழுத்து.
5: அந்த எழுத்து ஒன்று சொல்லுவோம். அந்த எழுத்தில் இருக்கிற ஒரு 5 இல்லைனா 5 மேலே வார்த்தைகள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான பாடல் கிடைக்கும்.
4: சரி, அடுத்ததான் நம்ம என்ன எழுத்து சொல்லலாம்? தா.
5: தா
4: குறில் எழுத்து. நீங்களும் உங்களுக்கும் இந்த பதில் தெரியும்னா கால் பண்ணுங்க. 7094 439 9999 கால் பண்ணியோ மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம சாதிக்கண்ணா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் தி சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மென் அப்படின்னா இதுதான், மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் இஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:32 ஆயிடுச்சு. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
5: நான் ஜான் ஹோரேப்.
4: சரி ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்துட்டு ஒரு கதையை, ஒரு புக்கு, ஹைடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே.
5: ம், ஓகேக்கா, இப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தாத்தாவிடம் ஹைடியை விட விரும்பினாள். குழந்தையை அவரிடம் விட வேண்டாம் என்று மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை செய்துவிட்டு பார்பெல் விடை பெற்றாள். எனக்கு எந்த விடைகளும் வேண்டாம் என்று கலற்றி போட்டுவிட்டு அங்கு மேய்ந்து கொண்டிருக்கும் மாடுகள் ஒன்றை பிடிக்க ஓடினாள் ஹைடி. எனக்கு
4: சரி ஓகே, நம்ம கூட பேச வந்து ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
6: என் பேர் பூபாலன், பாம்பலந்து பேசுறேன்.
4: சொல்லுங்க நான், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம். ரொம்பவே நல்லா போகுதுண்ணா.
6: நீங்க எதுக்கு நான் சொன்னேன், அது ஏதோ பால கேட்டீங்க.
4: ஆமா, நான் தா தா எழுத்துல தொடங்குற படங்கள் பெயர் ஒரு 5 சொல்லிருங்கண்ணா.
6: தாளையதானே
4: சொல்லணும்.
6: என்னதுனா
4: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: எனக்கா? ஹலோ
4: சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு என்ன பாடல்னா வேணும்?
6: எனக்கு மோனிகா பாட்.
4: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. சரி ஓகே, அடுத்ததா நீங்க வந்து அந்த கதையை சொல்லுங்க.
5: ஹைடி ஓடாத எண்ணில் என்றால் அவளது சித்தி. செய்தி ஹைடியை கையில் பிடித்து கொண்டு மலை ஏறினாள். சிறிது தூரம் சென்றதும் சித்தி கையை உதறிவிட்டு ஹைடி மீண்டும் ஓடினாள். தாத்தாவின் வீடு தெரிந்தது. வீட்டின் முன்னால் கிடந்த கட்டைகளை தாத்தா வெட்டி கொண்டிருந்தார். அவரின் அருகில் சென்ற ஹைடி கையை பிடித்து கொண்டு மாலை வணக்கம் என்றாள். என்ன, எதற்கு, என்ன அர்த்தம் என்று தனது முரட்டு குரலில் கேட்ட தாத்தா கையை உதறினாள். ஹைடி பின்வாங்கினாள். மூடி அடர்ந்த புருவங்களில் உயர்த்தி யார் நீ என்பது போல் பார்க்கும் தாத்தாவை பார்த்து பயந்தாள். இந்த நேரத்தில் சித்தி அங்கு வந்துவிட்டாள். வணக்கம் அங்கிள்.
4: சரி ஓகே, அடுத்ததான் நம்ம கூட பேச வந்து இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம் மேடம், ஆற்காட்டிலிருந்து என் சேஷாஜலம் பேசுகிறேன்.
4: சொல்லுங்க.
7: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்ண்ணா. நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க?
7: நானும் என் மனைவியும் சௌக்கியமா இருக்கிறோம்.
4: சரி ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களாண்ணா?
7: கேட்டுங்க மேடம்.
4: சரி ஓகேண்ணா. உங்களுக்கு வந்து தா தான்ணா, தா குரில் எழுத்துல தொடங்குற ஒரு அஞ்சு படங்கள் சொல்லிருங்கண்ணா.
7: ஓகே. தனிப்பிறவி.
4: தனிப்பிறவி.
7: தனிக்காட்டு ராஜா.
4: தனிக்காட்டு ராஜா.
7: தர்மத்தின் தலைவன்.
4: தர்மத்தின் தலைவன்.
7: தர்மம் எங்கே.
4: தர்மம் எங்கே.
7: என்ன
4: பாடல் வேணும்னா?
7: தனுஷ் நடித்த படத்தில், புதிய படத்தில் பாடல்களை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்ளு.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. இன்னைக்கு வந்து எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா.
7: நன்றி மேடம்.
4: நம்ம சேஷாச்சலம் அண்ணா வந்து கரெக்டா அஞ்சு பதில்கள் தாய் எழுத்துல வந்து சொல்லிட்டாங்க. சரி அடுத்ததான் வந்து இப்ப நீங்க சொல்லுங்க.
5: வணக்கம் அங்கிள் என்றார் அவனது சித்தி. இங்கு இவள் எதுக்கு வந்தாள் என்று கேட்டார் தாத்தா. உடனே நான் என் பிழைப்பை பார்க்க வேண்டும், குழந்தையை பார்க்க வேண்டிய கடமை உடையவர் நீங்கள்தான் என்றாள் சித்தி. சித்தியின் இந்த வார்த்தைகள் அவரை கோபமடைய வைத்தது. இங்கிருந்து போய்விடு, திரும்ப உன் முகத்தை காட்டிடாதே என்று தன் கையிலிருந்த கோடாரியை ஓங்கினாள். அதை பார்த்து பயந்து போன சித்தி ஹைடியை இழுத்து கொண்டு கீழே இறங்கினாள். சிறிது நேரம் சென்ற பிறகு ஹைடியின் துணி மூட்டையை அவளிடம் கொடுத்து, தாத்தாவிடம் போ, பயப்படாதே, அவருடைய ஒன்றும் செய்ய மாட்டார் என்று கூறினாள் சித்தி. ஹைடி அங்கே விட்டு விட்டு ஓடினாள். கடவுள் மன்னிப்பாரா என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள்.
4: சரி ஓகே, இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் நம்ம ஹைடி அந்த கதையை வந்து நம்ம ஜான்கோரை தம்பி வந்து வாசிப்பாங்க. அடுத்ததான் வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இப்போலாம் வந்து சின்ன குழந்தைங்கள இருந்து மொபைல் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதாவது சில பேர்லாம் மொபைல் ஃபோன்லேயே முழு ஈடுபாடோடு இருக்கிறனால சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் மொபைல் சாப்பிடும்போது வந்து பார்த்தா நிறைய பாதிப்புகள் ஏற்படும். மொபைல் ஃபோன் வந்து அதிகமாக பயன்படுத்தினா உடல் எடையும் அதிகமாக ஃபோன்லேயே வந்து கவனம் இருந்தால் வயிறு நிரம்பியதா அந்த மூளைனால வந்து உணர முடியாது. இதனால அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்டு உடல் பருமன் வந்து உண்டாகுமா. ஃபோனை பார்த்து சாப்பிட்றப்ப சிரிக்கிறனால, ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்றனால டக்குன்னு வந்து புறையேறும். டக்குன்னு வந்துட்டு புறையேறினா என்ன ஆகும், அடுத்து வந்துட்டு நம்மளால அப்படியே ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் எரியிற மாதிரி ஆயிரும். மூளையோட கவனம் வந்து ஸ்கிரீன்ல இருக்கிறனால கொஞ்ச நாள் அப்புறம் வந்து சாப்பாடு மேல ஒரு நாட்டமே இல்லாம உடம்புக்கு வந்து பல விதமான பிரச்சனைகள்லாம் வரலாம். அப்புறம் ஃபோனே இல்லாம வந்து நம்மளால சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு தாட்டுக்கு கூட வந்து அவங்க போயிடலாம். அதனால சாப்பிட்றப்ப ஒரு சின்ன ஃபேமிலி டைம் மாதிரி வச்சுக்கலாம். மொபைல வந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு ஃபேமிலியோட பேசிக்கிட்டு அவங்களோட உட்கார்ந்து அந்த சாப்பிட்ற பழக்கத்தை உருவாக்கிக்கணும். சரி ஜான்கோரே, நீங்க வந்து எப்படி சாப்பிடுவீங்க?
5: நாங்கள்லாம் ஃபோன் பார்த்துட்டுலாம் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபோன் பார்ப்பேன்.
4: சரி ஓகே, அப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து சாப்பிடும்போது வந்துட்டு அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்ததான் வந்து நம்ம பூபாலன் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசே எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம்
1: நான் ஜான்ஹரேப்.
0: சரி, அடுத்ததான் வந்துட்டு நீங்களுமே ஹைதி அப்படின்ற புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல.
1: ஓகேக்கா, ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இரண்டாவது தலைப்பு, தாத்தாவின் வீட்டில். ஹைதி துணி மூட்டையுடன் தாத்தாவை நோக்கி சென்றாள். ஆனால் அவர் வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டார்.
0: சரி ஓகே, அடுத்ததான் வந்து நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கோம். நான், நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய பொழுதுகள் எல்லாம்? இன்னைக்கு
0: நல்லா போய்கிட்டு இருக்கண்ணா. சரி, நான் இன்னைக்கு கேம் கேட்டீங்களாண்ணா? அதாவது நாங்க ஒரு எழுத்து சொல்லுவோம்னா, அந்த எழுத்துல தொடங்குற ஒரு 5 படங்கள் நீங்க சொல்லணும்னா.
2: சூப்பர் பா, சொல்ல.
0: இப்போ வந்து உங்களுக்கு தி குறில் எழுத்துனா
2: என்னப்பா?
0: தி
2: தி
0: குறில் எழுத்துனா
2: தில்லாலங்கடி.
0: தில்லாலங்கடி
2: தில்லாலங்கடி
0: தில்லாலங்கடி தானா?
2: ஆ, திருட்டு பயலே.
0: திருட்டு பயலே.
2: அப்புறமா வந்து திருமலை.
0: திருமலை.
2: திருப்பதி.
0: திருப்பதி.
2: அப்புறமா திருமதி பழனிச்சாமி.
0: என்னதுனா?
2: திருமதி பழனிச்சாமி.
0: சரி ஓகேண்ணா, நீங்களுமே கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
2: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி பா இருக்கு இன்னைக்கு கிளைமேட்லாம்?
0: எப்பயும் போல வெயில் தான்ண்ணா.
2: நம்ம
0: சந்திரசேகர் அண்ணாவுமே தீல இருந்து வந்து 5 படங்கள் கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீங்க வாசிங்க.
1: ஓகேக்கா. ஹைடி அங்கே நின்று கொண்டிருந்தாள். தாத்தா, தாத்தா என்று கதவை தட்டினாள். தாத்தா கதவை திறக்கவில்லை. தொடர்ந்து அவள் கூப்பிட்ட போதும் மனதை கல்லாக்கி கொண்டு உள்ளே நின்றார். ஹைடி ஜன்னல் வழியாக தாத்தாவை பார்க்க முயன்றாள். ஆனால் ஜன்னல் பெரிதாக இருந்ததால் அவளால் பார்க்க முடியவில்லை. சூரிய ஒளி மறைந்து இரவு வந்துவிட்டது. எந்த சத்தமும் கேட்கவில்லை என்றதும் ஹைடி போய்விட்டாளாக என்று பார்ப்பதற்காக தாத்தா ஜன்னல் வழியாக பார்த்தார். ஹைடி கையில் துணி மூட்டையுடன் ஆட்டுக்கோட்டைக்குள் போவதை பார்த்தார். எந்த இரக்க உணர்ச்சியும் அவருக்கு தோன்றவில்லை. ஊளை சத்தத்துடன் காற்று வீசுவதை ஹைடியால் கேட்க முடிந்தது. தரையில் சிறிது நேரம் புற்களின் மேல் 2 ஆடுகள் சுரண்டு படுத்து கிடந்தன. அந்த ஆட்டின் அருகில் சென்று அதை கட்டி பிடித்து கொண்டு படுத்தாள். மலை ஏறி களைப்பும் பசியும் அவளை தூங்க வைத்தது. தாத்தாவின் கையில் ஒரு வாளி இருந்தது. ஆட்டின் பாலை தாத்தா வாளியில் கறந்தார். கறந்து முடித்ததும் ஒரு கிண்ணத்தில் பாலை எடுத்து ஹைடிக்கு கொடுத்தார். பசியில் இருந்த ஹைடி அதை அவசர அவசரமாக குடித்தாள். நன்றி தாத்தா என்று கூறினாள். தாத்தா பதிலும் சொல்லாமல் வெளியே போவதை பார்த்தாள். அவளும் வெளியே வந்தாள். நன்றாக விடிந்திருந்தது. பகல் வெளிச்சத்தில் தாத்தா வீட்டின் சுற்றுப்புறங்களை பார்த்தாள். அந்த மலை சரிவில் ஒரு வீடு மட்டும்தான் இருந்தது. வீட்டின் ஒரு புறத்தில் நிறைய மரக்கட்டைகள் வெட்டி அடுக்கப்பட்டிருந்தன. அருகில் சிறு நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது. அதில் முகத்தை கழுவினால் சிறிது நேரம் சென்றதும் சிறுவன் ஆடுகளை ஓட்டி கொண்டு அங்கு வந்தான். அவனுடைய பெயர் பீட்டர். அவனுக்கு 10 வயதாக இருந்தது. தாத்தாவின் 2 ஆடுகளையும் மேய்க்க ஓட்டி கொண்டு போனான். வீட்டின் முன் தாத்தா உட்கார்ந்திருந்தார். ஒரு பலமான காற்று மரங்களை அசைத்து ஹைடி அசை விளையாடுவதை பார்த்தாள். ஹைடி சிறிது நேரம் அசையாது நின்று தாத்தாவை அவர் பார்த்தார். உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார். வீட்டுக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டாள்.
0: சரி ஓகே, இதை வந்து நாளைக்கு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஜான்ஹோரை தம்பி வந்து இந்த புக்கை ரீட் பண்ணுவாங்க. சரி, இந்த புக்கோட பேரு அப்புறம் எழுதினவங்க பேரும் சொல்லிடுங்க.
1: ஓகேக்கா. இந்த புக்கை எழுதினவங்க பேர் அப்படின்னா ஜொஹானா ஸ்பைரி அப்படிங்கிறது இவங்களுடைய பேரு.
0: இதை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தவங்களோட பேர் வந்து சுகுமாரன்.
1: ஓகேக்கா, கரெக்ட்.
0: சரி, ஓகே. அடுத்ததான் வந்து நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நான் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் அந்த கோர்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை தமிழில் வந்து சுற்றுச்சூழல் அறிவியல்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் மாசுபாடு, அப்புறம் உயிரியல் சுற்றுச்சூழல் தொடர்புகளை பற்றி படிக்கிற ஒரு அறிவியல் துறை தான். இதில் யூஜி கோர்ஸ், பிஜி கோர்ஸ்னு ரெண்டுமே இருக்குது. யூஜி முடிக்கவும் வழக்கம் போல் நம்ம வந்து பிஜி போகலாம். இதில் வந்து சொல்லித்தர முக்கியமான பாடங்கள்னு பார்த்தோன்னா சூழலியல், அப்புறம் சுற்றுச்சூழல் வேதியியல், உயிரியல், இயற்கை வள மேலாண்மை, மாசுபாடு, கட்டுப்பாடு முறைகள், காலநிலை மாற்றம்னு நிறைய அறிவியல் முறையில் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. இதை படிச்சுட்டு சுற்றுச்சூழல் ஆலோசகர், மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி, வனவிலங்கு, அப்புறம் வந்து இயற்கை பாதுகாப்பு நிபுணர், சுற்றுச்சூழல் மதிப்பீட்டாளர், அரசு அப்புறம் தனியார் ஆராய்ச்சி மையங்கள்னு பல துறையில் வந்து வேலை பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு துறையுமே இருக்குது. அந்த நம்ம இயற்கையை பற்றின துறையே வந்து நிறைய துறைகள் இருக்குது. அடுத்ததான் நம்ம வந்து என்ன கேம் விளாட்றோம் ஜான்ஹோரே?
1: இன்றைக்கி வந்துட்டு ஒரு எழுத்து சொல்லுவோம். அதிலிருந்து ஒரு அஞ்சு படங்களோ இல்லை அஞ்சுக்கு மேலே சொன்னாலோ நேயர்களுக்கான பாட்டு வழங்கப்படும்.
0: ஆமாம், நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம். அதில் வந்து ஐந்து படங்கள் இல்லைன்னா ஐந்துக்கு மேலே வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கேமோட வின்னர். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் வந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்வோசை எஃப்எம் 90.4
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: 6 மணிலிருந்து 7 மணிக்காக நான் ஜாபீர்.
0: சரி, இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாடுறோன்னு உங்களுக்கு தெரியுமா ஜாபீர்? சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு எழுத்து, அதாவது ஒரு எழுத்து நாங்கள் சொல்லுவோம், அந்த எழுத்துல உள்ள 5 படங்கள் பெயர் வந்து நீங்க சொல்லலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும்னாலும் நீங்க சொல்லலாம். கால் பண்ணுங்க 7094 4399 99 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, இல்லைனா நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, இப்போ வந்து உங்க சான்ஸ், நீங்க ஒரு எழுத்து சொல்லுங்க. சரி ஓகே, கா. அந்த எழுத்துல வந்து ஒரு 5 படங்கள் உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்க 7094 4399 99 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் மூலமா உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா நம்ம ஜாபிர் தம்பியுமே ஆணியின் உலகில் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல?
1: ஆமா,
0: அதை எழுதினவங்க பேரையும் சொல்லிருங்க.
1: ஆணையின் உலகில், இது சிறார் நாவல், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. இது வானம் பதிப்பகம் அங்கதான் இவங்க பதிச்சிருக்காங்க இந்த புக்கையுமே. சரிக்கா, நேத்து பார்த்ததுல ஆணியோட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கோம், அந்த ஒரு மண் புழுக்கம். சரி, இந்த மண் புழுக்கு இடையிலயும் ஆணைகள்லயும் நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க நினைஞ்சிருக்காங்க.
0: வணக்கம். அக்கா ரேடியோ பக்கத்துல இருந்தீங்கன்னா தள்ளி வந்துருங்க அக்கா. உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு
2: சொல்லிருங்கக்கா.
0: சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா?
2: நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன்.
0: சரிக்கா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமே.
2: ஒரு எழுத்து சொல்லுவீங்கண்ணா? இன்னைக்கு அம்மா லேட்டா, 5 ஆளுக்கு தான் திறந்தேன்.
0: சரி ஓகேக்கா, உங்களுக்கு வந்து நம்ம ஜாபிர் தம்பி ஈஸியான எழுத்து தான்க்கா சொல்லியிருக்காங்க.
2: குட்டி பையா, நல்லா இருக்கியா?
1: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். ஒரு ஊருக்குள்ளதான் இருக்கேன், யாரையும் தெரியல உங்களால. பாப்போம் ஒரு நாளைக்கு எப்போ உட்காந்து.
1: சரிக்கா.
2: சரிப்பா, காவாக்கு.
0: ஆமாக்கா.
2: காக்க காக்க
0: காக்க காக்க.
2: காவல்காரன்
0: காவல்காரன்.
2: காக்கி சட்டை
0: காக்கி சட்டை.
2: காதலிக்க நேரம் இல்லை
0: காதலிக்க நேரம் இல்லை. சரி ஓகேக்கா, நீங்க வந்து கரெக்டா 4 சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
2: விஜய் பாட்டுக்கு ஒரு புது பாட்டு போடுங்கக்கா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
2: நன்றி, வணக்கம்.
0: நம்ம தமிழரசி அக்காவுமே கரெக்டாக வந்து பதில்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்ததா இப்போ நீங்கள் வந்து வாசிக்கிறீங்களா?
1: வாசிக்கிறேங்கக்கா. சரிக்கா, அப்புறமா நேற்று வந்து ஆணிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி எங்களுக்கு ரசாயன உரங்கள்லாம் நிறையா போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம்ல. அதே மாதிரி அவங்க அம்மாட்டையும் பேசி அந்த ஆணி நம்மகிட்ட கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரசாயன இதெல்லாம் போடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா திரும்பி வெளியே வந்து பார்த்ததில் அந்த ஆணிக்கு வந்து அந்த ஆணிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுச்சான். ஏன் அப்படின்னா, அந்த மண்புழு இருக்குல்லக்கா, அது சொன்னச்சா, நான் ஒன்றும் உங்கள் அம்மா குறிப்பெல்லாம் சொல்லலை, நான் எல்லாரையுமே பொதுவாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சான். சரி, எங்கள் சொந்தக்காரங்க கூட கேரளாவில் இருக்காங்க, அவங்களுமே ஒரு புத்தகம் எடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை பற்றியான முழுமையான தகவல்கள் உனக்கு தெரியும். சரி, நான் அப்பாட்ட வரும்போது உனக்கு வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆணியும் சந்தோஷமாக சொன்னாங்களாங்க்கா. அப்புறமா அவங்க அம்மா கூப்பிட்டாங்களாம், ஏ ஆணி வா அப்படின்னு கூப்பிட்டாங்களாங்க்கா. அப்படி கூப்பிட்டக்கப்புறமா ஐயோ அம்மா கூப்பிட்றாங்களே, சரி டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்று அப்படின்னா, அந்த மண்புழு திரும்பி வீட்டுக்கே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி ஆணி என்ன வந்துட்டா அப்படின்னா, அவங்க அம்மா கூப்பிட்ற இடத்துக்கு உடனே வந்துட்டாங்களாங்க்கா. அப்புறமா ஆணியும் அப்பா வந்தக்கப்புறமா, அப்பா எனக்கு புத்தகம் வாங்கிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி ஒரு மெல்லிசான குரலில் கேட்டாங்களாங்க்கா. அதோட அந்த புத்தகம் நீ கேட்டது இல்லைம்மா, இருந்தாலும் நீ சரிக்கு வாங்கிட்டு வந்த உரம் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாங்க்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: தொடர்ந்து வந்து நம்ம அடுத்த பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். அடுத்ததான் வந்து நான் ஒரு கேம் சொல்லுவேன்ல உங்களுக்கு வந்து, பச்சை குதிரை, அந்த கேம் பத்தி தெரியுமா?
1: தெரியும். ஒரு 7 பேர் குனிஞ்சிருப்போம், அப்புறம் 7 பேர் காவாங்க.
0: 7 பேர் குனிஞ்சிருப்பீங்களா?
1: எங்க இதுல பொறுத்த வரைக்கும் 7 தான்.
0: சரி ஓகே. இது வந்து விளையாட ஒரு எந்த ஒரு கருவியுமே தேவையில்லை. நிறைய குழந்தைங்க வந்து சேர்ந்து விளையாடுற ஒரு விளையாட்டு தான். இந்த விளையாட்டு வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முதல்ல வந்து எப்படி விளையாடுவாங்கன்னா, யார் குனிஞ்சு இல்லைன்னா உட்கார்ந்து இருக்கிறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு தரையில் கால்களை வந்து நீட்டி குறுக்காக வந்து உட்கார்ந்துருக்கணும். மற்ற குழந்தைங்க வந்து அவங்க காலில் படாமல் தாண்டி வந்து குதிக்கணும். எல்லாருமே ஃபஸ்ட்டு ரவுண்ட் முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் உயரமாக முதுகை வந்து குனிஞ்சு நிற்பாங்களாம். தாண்டவங்க அவங்க முதுகு மேலே வந்து கைகளை ஊனி கால்களை வந்து அகலமாக விரித்து அங்கிட்டிருந்து தாண்டி குதிக்கணும். யார் முதுகலைனா யார் உட்கார்ந்துருக்காங்கள அவங்க முதுகலை வந்து கையை ஊனி தாண்டணும். அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு நிலையாக மாறும். கால் மேலே கால், கை மேலே கால், கால் மேலே கை, கை மேலே கைன்னு குனிஞ்சிருக்கிறவங்க வந்து தன்னோட உயரத்தை வந்து கூட்டிகிட்டே இருப்பாங்க. உயரமான நிலைகளை வந்து தாண்ட முடியாமல் கால் இல்லைனா கை பற்றுச்சுன்னா யார் தாண்டாங்களோ அவங்க வந்து தோத்ததாக அர்த்தம். அடுத்து வந்து தோத்தவங்க கீழே குனியணும். இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க குனியறது தாண்டது தான் இந்த கேமோட சிறப்பே. இதை வந்து நாங்கள் வந்து ஆவியமணி அப்படிலாம் சொல்லி விளையாடுவோம். நீங்கள் எப்படிலாம் விளையாடுவீங்க?
1: அது ஆவியமணிங்கிறது வேற கேம்க்கா.
0: இல்லை, இப்படி சொல்லி இதில் வந்து ஒரு ஒரு இதெல்லாம் சொல்லி விளையாடுவோம்
1: அப்படின்னு நீங்கள் விளையாடுவீங்க போல. நாங்கள் அப்படிலாம் விளையாட மாட்டோம். ஆவியமணி வந்து வேற கேம் மாதிரி விளையாடுவோம். பச்சை குதிரை வந்து வேற கேம்க்கா.
0: சரி சரி ஓகே. நாங்கள் இந்த தாண்டது தான் அப்படி ஏதோ நிறைய சொல்லுவாள்க அந்த மாதிரி சொல்லி விளையாடுவோம். சரி ஓகே. அடுத்ததாக வந்து பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னுடைய பெயர் மரியா லிண்டன். நான் வந்து பாமன் காமராஜரை சார்ந்தவன். எங்களுடைய வரலாறு வந்து அந்தனியா ஸ்கூலில் தொடங்கி யாப்பா ஸ்கூலில் தொடங்கி வேர்கோடு பள்ளியில் வந்து 12 வருஷம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் ஒரு வருடம் மீன் பிடிக்க பாமனில் போனேன். பாமனில் போனதும் ஒரு தான், நல்ல வேலை வாக்கு தெரிஞ்சால் தான் பாமன்லையுமே ஏற்றுவாங்க. ஏன்னா காற்றுக்கடல் உரமான ஒரு பகுதி இது. முத நாள் கடலாக்கு வந்து ஒரு 17-18 வயசில் போனேன். 12 வருஷம் முடிச்சுட்டு போனது வந்து நீங்கள் கொஞ்ச தூரம் வந்து உடம்பு தாங்கும், கொஞ்சம் அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே உள்ள போக போக அலை வர்றது, அந்த காற்றின் வரம், அந்த போட்டில் வர ஸ்மெல், இன்ஜின் ஸ்மெல்லு, டீசல் ஸ்மெல்லு வந்து உங்களை குடலை பிறட்டி அதை சொல்ல வாயால் வார்த்தையை சொல்ல முடியாது, அவ்வளோ வாந்தி வரும். குடல் பித்தம் கித்தம் ரத்தம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. வரும்போது டெட் பாடி தான் இறங்குவீங்க. வாந்தி வர்றது வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையே வந்து அது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கும். அதை வந்து தொடர்ந்து ஒரு மாதம் 2 மாதம் சில பேருக்கு 6 மாதம் கூட வரும். அதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் நம்ம மீன் பிடிக்கவே முதல்ல பழக முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலை மற்ற விஷயங்களை கற்றுக்கிற முடியும். இது எல்லாம் போக இன்ஜின் சவுண்டு டப்ப டப்புன்னு அடிச்சுட்டே இருக்கும். வலை விட்டு குழப்பம், 4 மணி நேரம் வலையை வாங்கணும். அது வாங்கிட்டு அந்த இன்ஜின் சவுண்ட்லேயே நாங்கள் இப்போ தூங்கிக்கிட்டு வருவோம். போயிட்டு வந்தப்ப இங்கே ஒரு சம்பரம் என்னென்னா, முறுக்கு மாலை, இந்த காசு மாலை இதெல்லாம் போட்டு வரவேற்று நல்லா சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க, கறி எடுத்து வச்சுருப்பாங்க. அது இந்த முதல் நாள் கடலுக்கு போயிட்டு இருந்தால் மட்டும் அந்த நிகழ்வு நடக்கும். இப்போலாம் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியலை. எங்கள் 90 கிட்ஸ் காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. அதோட முடிஞ்சு 90 கிட்ஸோட கற்றுக்கிட்டு நாங்கள் பாம்பனில் மீன் பிடிக்க போன டயத்தில் கடலில் ஒரு சில இழப்புகள் வரதான் செய்யும். வீட்டுகளில் பயந்தாங்க. காலேஜ் போனோம், கல்லூரிக்கு கஷ்டத்தில் கஷ்டமாக படித்தோம். இப்போ தாவரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
0: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
1: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani upstairs, Bharati Nagar bus stop, Ramanathapuram. For appointment 9150800065.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
5: ஜாபீர்.
4: சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம ஒரு கேமுமே விளையாண்டுட்ருக்கோம். அதாவது நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குற வந்து படங்கள் 5 இல்லைனா அதுக்கு மேலே வந்து நீங்கள் சொல்லணும். உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்கள், 7094 4399999. என்னடா எழுத்தே சொல்லாமல் கால் பண்ண சொல்லிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. அடுத்ததாக எழுத்து வந்து பா, குரில் எழுத்து. அதில் உள்ள 5 படங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம். நான் சொன்ன நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். 7094 4399999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக நம்ம ஜாபிர் தம்பியுமே வந்து ஆணியில் உலகில் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல?
5: ஆமாக்கா, ஆணியின் உலகில், இது சிறார் நாவல், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சுக்கா. அப்புறமா ஆணியுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லிப்பா, நான் வாங்கிட்டு வந்த உரங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு. அவங்க அப்பா அம்மா வாங்கிட்டு வந்ததுன்னு, அவட உனக்கு யார் இந்த உதங்கள்லாம் வாங்கிட்டு வர சொன்னா? என்னோட ஃப்ரெண்டு வைத்தான் தான் சொன்னிச்சு. யாரா அந்த வைத்தான் அப்படின்னு கேட்டப்ப, என் கூட படிக்கிற அதாம்பா வைத்தான் அப்படின்னு சொன்னோன்னு ஏன் ஆணி சிரிச்சுன்னே சொன்னாங்கண்ணா. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு மண்புழு பேசினது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். சரி, அடுத்து வந்து இந்த கதை முடிஞ்சிருச்சு, இருந்தாலுமே அடுத்த ஒரு கதை என்ன அப்படின்னா தட்டான்களின் கனவு. இதுவுமே ஆணி கதை தான். அது என்ன அப்படின்றத வந்து இப்போ சொல்லிடுறேங்க்கா. ஆணிக்கு கூட விளையாட யாருமே இல்லை. பக்கத்து வீட்டு ரிஷி அப்படின்றவங்களும் ஊருக்கு போயிட்டாங்களாம். ஆணி வீட்டு முன்பு இருந்த தோட்டத்தில் தான் அமைதியாக உட்காந்துருந்தாங்களாம். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நாளைக்கு பகுதிகளில் தெரிஞ்சுக்கலாம்.
4: சரி, ஓகே, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
4: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து நான் பேசுகிறீங்க?
6: நான் செக்கோலேஜ்லேருந்து பேசுகிறேன்.
4: சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கோம்டா.
4: நல்லா இருக்கோம்னா இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் கேட்டிங்களானா? நாங்க ஒரு எழுத்து சொல்லுவோம்னா அந்த எழுத்துல தொடங்குற படம் பெயர்கள் வந்து நீங்க சொல்லணும்னா. நாங்க வந்து பா எழுத்து கேட்டிருந்தோம்னா, பா குறில் எழுத்து. பல்லாங்குழி.
6: ஹலோ,
4: சொல்லுங்கண்ணா.
6: பல்லாங்குழி பறவை.
4: என்னதுண்ணா?
6: பல்லாங்குழி.
4: கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்கண்ணா, கேட்கலண்ணா.
6: பல்லாங்குழி.
4: ஆ,
6: பறவை.
4: அடுத்து
5: ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்
6: தங்கம்?
4: சரி ஓகே, நான் கண்டிப்பாக கொடுத்துடலாண்ணா. சரி, அடுத்ததான் வந்து நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். நம்மள நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்த ஒரு தடவையாவது பெற்றோட்ட சொல்லியிருப்போம், ஏன் எனக்கு இந்த பேர் வச்சிங்க, நல்ல பேர் வச்சிருக்கலாம்லன்னு நினச்சிருப்போம். சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு தோணும். அது தொடர்பான ஒரு உரிமையும் கூட இருக்குது. அதாவது சின்ன வயசில் நம்மளுக்கெல்லாம் பெயர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமை பெற்றோர்களுக்கு தான் இருக்குது. அப்படி இல்லைனா கார்டியன் யாரோ அவங்க வந்து பேர் வைப்பாங்க. அப்படி வந்து வைக்கக்கூடிய பெயர்களை வந்து கவனமோடு வந்துட்டு தேர்ந்தெடுக்கணுமா. அதாவது குழந்தைகளை அவமானப்படுத்துகிற மாதிரியான பெயர்களை வந்து வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அர்த்தமில்லா பெயர், அப்புறம் வந்துட்டு தவறான அர்த்தமுள்ள பெயர்களையுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை தவிர மதம், ஜாதி, அந்த வெறுப்பை தூண்டக்கூடிய அந்த பெயர்களையுமே வைக்கக்கூடாது. சில பேருக்கு வந்து வயசு அதிகமாக அதிகமாக அவங்களோட பெயர் வந்து பிடிச்சி போகலாம். அப்படி வந்து பிடிக்காதவங்களுக்கு வந்து அவங்களோட 18 வயசு முடிஞ்ச அப்புறம் பெயரை மாற்றிக்கலாம். அதை சட்டப்பூர்வமாக மாற்றுறதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் உடனே மாற்றிக்கணும்னா அதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான். அதனால் குழந்தைங்க பேரை வந்து வைக்கும்போது கரெக்டாக வைக்கிறது நல்லது. இல்லைனா சான்றிதழ்களில் கூட பிரச்சனை வரலாம். சரி ஓகே, அடுத்ததான் வந்து நம்மளுமே ஒரு கேம் விளாண்டுட்ருக்கோம்.
5: ஆமாக்கா, என்ன கேம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு லெட்டர் சொல்லுவோம், அந்த லெட்டர் உள்ள படங்கள் எல்லாமே சொல்லணும். இப்போதுக்கான லெட்டர் வந்து மெரு பா. அந்த பால உள்ள லெட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 7094439999 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்களும் வாய்ஸ் மெசேஜோ அல்லது கால் பண்ணி எங்களோட ஜாலியாக பேசிட்டு பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம்.
4: அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம் நம்ம சாதிக் தம்பியும் அடுத்ததான் வந்துட்டு வித்தைக்கார சிறுமி அந்த புக்கை வந்து ரீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாட்றோம்னா, நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குற வந்து படம் பெயர்களை வந்து நீங்கள் ஒரு 5 இல்லைனா அதுக்கு மேலேயும் உங்களுக்கு தெரியும்னா சொல்லலாம். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க, 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, அடுத்ததான் வந்து என்ன எழுத்து கொடுக்கலாம் சாதிக்க, நீங்க சொல்றீங்களா?
3: சொல்றேங்கா. எழுத்து கொடுக்கலாம்னா
2: நாவா?
3: ஆமாக்கா.
2: சரி ஓகே. நான் குறிலா நெடிலா?
3: குறி.
2: நான் குறியில் வந்து உங்களுக்கும் படங்கள் பெயர் தெரியும்னா கால் பண்ணுங்கள், 7099.

0: 4439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் வந்து நம்ம சாதிக் தம்பியுமே வந்து புக் ரீட் பண்ணுறீங்கல்ல, அந்த புக்கை எழுதுன உங்கள் பேரையும் சொல்லிடுங்க.
1: வித்தைக்கார சிறுமி, இது ஒரு சிறிய நாவல், உதயசங்கரர் அவர்களால் இயக்கப்பட்டிருக்கு. இது யாருக்காச்சும் இது வானம்
0: பதிப்பகம் அப்படிங்க அந்த பதிப்பகம் மூலியமாக தான் இது வந்து வெளியிடுறாங்க.
1: இது யாருக்காச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க 9477654991 அப்படின்ற நம்பரை கால் பண்ணி யார் யாருக்கு வேணுமோ அந்த வாங்கி சுவாரஸ்யமாக படிச்சுக்கோங்க. அக்கா வாசிக்கலாமாக்கா?
0: வாசிங்க.
1: உனக்கு ஏற்கனவே தொண்டை சரியில்லை, இந்த நேரத்தில் ஐஸ் சாப்பிடு கூடாது என்று மறந்துவிட்டார். உனக்கு ஐஸ் சாப்பிட வேணான்னு ஒரு மரத்தில் ஒரு பையன் உட்காந்துக்கிட்டே சொல்கிறான். ஒரு பையன்ட்ட, ஏய் உனக்கு தான் ஐஸ் சாப்பிடக்கூடாது, நீ உனக்கு தான் காய்ச்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னானே இவன் என்ன பண்ணிட்டான், மரத்தை வந்து ஐஸ்கிரீமை கீழே போட்டுருந்தான். கீழே போட்டோடனே இவன் என்ன பண்ணிட்டான், இன்னொன்று கீழே இருந்தவன் சொன்னான்ல உனக்கு காய்ச்சல்னு அவன் பிடிச்சி சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறமா அப்போ எனக்கு கொடுக்க என்று கொடுத்தியா அப்படின்னு கேட்க இவன் வந்து என்ன சொல்லியிருக்கான், எனக்கு நீ கொடுக்குற அப்படின்னு கேட்டால், ஆமாம் நீனே சாப்பிடு எனக்கு தான் காய்ச்சல் எனக்கு தான் தொண்டை வலின்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு நீனே சாப்பிடுன்னு சொன்னோன்னே அவனுக்கு கொடுக்கவும் அவன் சாப்பிடும் என்று சொல்லிவிட்டு கொடுத்தார். விக்னேஷ் முகத்திலே இதோட அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். கேட்டேன்னு இது கடலோசை எஃப்எம்.
0: நான் இன்னும் வந்து என்னோடய தகவலை சொல்லவே இல்லை. சரி ஓகே, என்னோடய தகவலையுமே தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது வந்து நானுமே வந்து ஒரு தகவல் சொல்லுவேனே, அதாவது குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து தண்ணி பாட்டில் கொண்டு போனால் மட்டும் பத்தாது, அவங்க டெய்லியுமே போதுமான அளவு வந்து தண்ணி குடிக்கணும். விளாண்டு முடித்த அப்புறம், படிக்கும்போது, வெளியே போகிற அப்பன்னு அடிக்கடி வந்து அந்த தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வந்து உருவாக்கிக்கணும். அதுவும் காலையில் எழுந்திரிச்சோனையே வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணிக்கு பதிலாக வந்து பேக்கெட் ஜூஸு, ஜூஸ் பாட்டில்லாம் வந்து குடிக்காமல் தண்ணி குடிக்கிறதே ரொம்ப நல்லது. சில குழந்தைங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க, தவிச்சாலுமே அப்புறம் இப்புறம்னு வந்துட்டு அப்படியே லேட்டாக தான் குடிப்பாங்க. 1-3 குழந்தைங்க டெய்லியுமே 1 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா, 4-8 வர குழந்தைங்க வந்து டெய்லியுமே 1.5 லிட்டர் அதாவது சுமார் 5 கப்புகள் வந்து குடிக்கணுமா. 9 மேலே உள்ளவங்கெல்லாம் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி, அது 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் தண்ணி வர குடிக்கிற பழக்கத்தை வந்து உருவாக்கிக்கணுமா. தண்ணி வந்து அதிகமாக குடித்தா அந்த தலைவலிலாம் வராதான், அதே மாதிரி முட்டுகளுக்கு அந்த ஈரப்பதம் கொடுத்து நல்லா இயங்க வந்து உதவுதான். இன்னுமே வந்து நிறைய நன்மைகள்லாம் இருக்கு, அதனால குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி நல்லா குடிக்கிற அந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்தணும். சரி சாதிக், நீங்கள்லாம் நல்லா தண்ணி குடிப்பீங்களா?
1: அக்கா தண்ணி குடிப்பேங்க்கா, நான் இது கோலையை நிறையா தண்ணி குடிப்பேன், ஏன்னா நான் கிளாஸில் குடிக்க மாட்டேங்க, ஏன்னா நான் அதிகமாக விளையாடுவேங்க்கா, அதனால நான் தண்ணியில் குடிக்க கிளாஸில் குடிக்க மாட்டேங்க, கோலையில் தாங்க்கா குடிப்பேன்.
0: சரி ஓகே, அதாவது நம்ம வந்து தண்ணியே குடிக்காமல் இருந்தோம்னா அது ஒரு மாதிரி வயிறுலாம் வறண்டு போய் தொண்டையெல்லாம் வறண்டு போன மாதிரி ஆயிரும். தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும், அதே காலையில் வந்து நம்ம தண்ணிலாம் குடிக்கும்போது குடிக்கவே முடியாது, ஒரு மாதிரி குமட்டுற மாதிரியே இருக்கும். ஆனால் நல்லா நம்ம பல்லு விளக்கிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சாது நம்ம தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கணும். ஏன்னா காலையில் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி குடிக்கணும், குடல்லாம் சுருங்கி போயிருக்கும், நம்ம வந்து நைட்டு சாப்பிடாமே இருந்திருப்போம். அதனால் காலைல தண்ணி குடிச்சிட்டு மற்ற ஏதாவது சாப்பிடும்போது நம்ம வயிறு வந்து அந்த குடல் சுருங்கினதெல்லாம் நல்லா இதாக இருக்கும். சரி ஓகே, நீங்களுமே வந்து அந்த ஸ்கூலில் கிளாஸ்லலாம் அதிகமாக தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வந்து உருவாக்கிக்கணும்.
1: அக்கா சரிக்கா, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேங்க்கா, என்னன்னா நம்ம ஊர்லேயே தண்ணி நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, ஏன்னா அடுத்த ஊர்லலாம் போர் நடந்த ஊர்லலாம் தண்ணியே இல்லாமல் அவங்க தவிக்கிறாங்க.
0: ஆமாம், கண்டிப்பாக வந்து தண்ணி வந்துட்டு நம்ம அதிகமாக வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, குடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமையுமே இருக்கணும். சரி ஓகே, அடுத்ததான் வந்து பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிரு.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
2: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர், அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 6:49 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறம்
6: முகமது சாதி ஜாபீர்.
5: அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பியுமே வந்து வித்தைக்கார சிறுமி அப்படின்னு வந்துட்டு ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாசிங்க, அதுக்கு முன்னாடி அதை எழுதுனவங்க பேரையும் சொல்லிடுங்க.
6: விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள். யாருக்காச்சும் கேட்கணும்னா, நான் யாருக்காச்சும் இந்த புக்கு வேணும்னா 9917764549.
5: இந்த புக்கு வந்து யாருக்காவது வேணும்னா 91 76 54 49 அந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து இந்த புக்கை வாங்கிக்கலாம். சரி, அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பியுமே வாசிப்பாங்க.
6: கொம்பு.
5: என்னது
6: கொம்பு?
5: கொம்பு
6: நான் சொல்லியிருப்பேன், பாதி உடனே தெரியலன்னு அதை சொல்கிறேன். ஐஸ்.
5: சாதிக் வாசிங்க.
6: ஐ ஐயா. எச்சில் பண்டே என்றார் சுரேஷ். பறவிலே சாப்பிடம் போனே இருக்கு. சூப்பர் சூப்பர் ஐடியா உனக்கு இருக்கு என்று சொல்லிவிட்டு ஐசை வாங்கி சிரித்து சிறிது நேரம் வெளியே வெயிலிலே காட்டினான் விக்னேஷ். ஐஸ் உருகி கீழே சிந்தியது.
5: சரி, ஓகே, இதை வந்து நாளைக்கு இந்த கதையை வந்து நம்ம சாதிக் தம்பி வந்து திரும்பியுமே இதை வந்து நாளைக்கு அடுத்தது வந்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, அடுத்ததான் வந்து நான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். அதனால் லாஸ்ட்டாக வந்து வானிலை தகவலையுமே தெரிஞ்சுட்டு போயிடுவோம். இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் 21 கிலோமீட்டரில் இருந்து 35 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு திசையில் வீசுமா. இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது வந்து மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா, அப்புறம்
6: ஜாபீர், முகமது சாதிக். அனைவருக்கும் டாட்டா.
5: இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்பூசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. உங்களோட வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த நேரத்துல உங்களுக்கு துணையா கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல்களையும் நல்ல பாடல்களையும் எடுத்துக்கிட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த நேரத்தை நம்ம சேர்ந்து ரசிக்கலாம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் இனிதா. நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட பயணம் நேரா நரி இருந்த ஊருக்கு போகுது. நரின்னு சொல்லவும் எல்லாருக்கும் பயம்தான். சில பேர் நம்ம ஊர்ல ஏதப்பா நரின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, இருக்கு, சொல்றேன். அதாவது ஓலைக்குடா கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற நரிக்குழி அப்படின்ற ஒரு ஊரை பத்தி தான் நாம பேச போறோம். ஓலைக்குடா கிராமத்துல முன்னாடி எல்லாம் பிரதான தொழில் அப்படின்னா மீன் குத்தி பிடிக்கிறது தான். அது கூட முத்தி எடுக்கிறது, சிப்பி, சங்கு, பாசி எடுக்கிறது எல்லாம் பிரதான தொழிலா இருந்துச்சு. அந்த காலத்துல ஓலைக்குடா கடற்கரை பக்கத்துல அதிகமா காடுகள் தான் இருக்குமா. இந்த பகுதிகளில் நரி அதிகமா இருக்குமா. இரவு நேரங்கள்ல ஆள் நடமாட்டம் இல்லாத நேரங்கள்ல நரிகள் நைட்டு ஃபுல்லா ஊளையிட்டுகிட்டே இருக்குமா. இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, நரி மட்டும்தான் இருக்கும். நரிக்குழி பகுதி ஃபுல்லா நரிகள் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா அதோட வாழ்விடமா அமைச்சிருக்கும். குழிகள் பறிச்சு கிடக்கும். இந்த இடத்துல நரிகளுக்கு வீடு அப்படின்னு சொன்னா குழி பறிக்கிறது தான். இதனாலதான் இந்த ஊரு நரிக்குழி அப்படின்னு பேர் வந்துச்சான். இந்த பகுதிக்கு போறவங்களை நரி அடிச்சு கொன்னுடும்னு பயப்படுவாங்க. ஓலைக்குடாக்கு பக்கத்துல இருக்கிற நரி குழிக்கு பக்கத்துல மாங்காடு, சம்ப கிராமங்கள்ல உள்ள மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஓலைக்குடாக்கு தொழில் விஷயமா வர ரொம்ப பயப்படுவாங்களாம். அப்படி வரணும்னா அந்த நரிக்குழி காட்டுப்பாதை வழியா வராம கடல்ல வல்லம் வத்த கட்டுமரம் வச்சுதான் வருவாங்களாம். அப்படித்தான் ஓலைக்குடா மக்களும் மாங்காடு சம்பைக்கு போகணும்னா கடல் வழியா தான் போவாங்களாம். பொதுவா நம்ம நாட்டுல உள்ள நரிகள் பாத்தீங்கன்னா 6 to 10 வருடம் வரை தான் உயிர் வாழும். இந்த நிலையில கொஞ்சம் கொஞ்சமா நரிகள் உயிரிழக்க ஆரம்பிச்சிச்சு. நரிக்குழி பகுதியில உப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதால பாசிகள் எடுக்க பெண்கள் அதிகமா போவாங்க. ஆனா கடல் வழியா தான் போவாங்க. நரிக்குழி பகுதியில நல்ல மீன்பிடிப்பு தொழில் இருந்துச்சு. சம்பை மாங்காடு கிராமங்கள்ல உள்ள மீனவர்கள் அங்க இருந்து நரிக்குழிக்கு தொழிலுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஓலைக்குடா மீனவர்களும் கடல் வழியா நரிக்குழிக்கு தொழிலுக்கு போவாங்க. ஒரு முக்கிய கடல் தொழிலா இருந்திருக்கு இந்த நரிக்குழி பகுதி. நரிக்குழி பகுதியில இப்பயும் மனிதர்கள் குடியிருக்கல. இருந்தும் அவ்வளவு தூரமா பெண்கள் நரிக்குழிக்கு சிப்பி எடுக்க, பாசி எடுக்க, அப்புறம் பாத்தீங்கன்னா பாசி போடுறதுக்கு, இந்த மாதிரி தொழில்கள் செய்யறதுக்கு பெண்கள் வந்து இன்னுமே அந்த நரிக்குழி பகுதிக்கு தான் போய் தொழில் செய்யறாங்க. அதுக்காக அரசாங்கத்துல இருந்து பாசி காய வைக்கிறதுக்கும் பாசி எடுத்து பெண்கள் வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கும் அரசு வந்து பாத்தீங்கன்னா கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்காங்க. இப்படித்தான் நரிக்குழி அப்படின்ற பெயர் காரணம் வந்துச்சு. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயமாரி. எனக்கு இப்போ 49 வயசாச்சு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு என் மக பிறந்து 10 நாள் இருக்கும். எங்கள் எல்லாம் கடலுக்கு கிளம்பிச்சு. கடலுக்கு கிளம்பியில் போயிட்டு 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. அப்போ அங்கே வலை புட்டு பிடிச்சி தான் வர முடியும். போனவெல்லாம் வரல. 1 நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, 3வது நாள் ஆயிடுச்சு. என் தம்பி அதில் போனான். என் குழந்தை 2 பேர், என் தம்பி 1 ஆள், இவங்க 1 ஆள், 4 பேர். அவனால சின்ன சின்ன பிள்ளைய தான். தண்ணியில் விழுந்தா கூட நீஞ்சி போக முடியுமா முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனாக அவனுக்கு கிடையாது. அப்போ இவங்க உதவியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. அப்போ இவங்களை தேடுறது தான் அவனால் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி 2வது நாள் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். 3வது நாள் எங்கள் அண்ணன் வரலாம், 2 அண்ணன் போச்சு. அது பின்னாடி 2 போட்டோ அனுப்புனாங்க. போட்டுக்கிறவங்களுக்கும் தெரியல. அப்படின்னு ராமேஸ்வரம் எங்கள் மாமா வீட்டுக்கு, அந்த மாமா வீட்டிலேருந்து 1 போட்டோ அனுப்புனாங்க. எங்கடா போச்சு போட்டு தக்காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தீவுக்குள்ளே இருந்தால் தெரியாதுல்ல, வெளியே கடல் பகுதியாக கிடந்தால் தெரியும், தீவுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு பின்னாடி அவங்களா தான் பாதி தூரம் ஓடி வந்து கொடி நட்டியிருக்காங்க. அந்த அவங்க சொல்லுவாங்கிறவங்க உதவி பண்ணி பாதித்தூர் ஓடி கொடி நட்டி தான் அப்புறம் வளர்ந்த கிடக்குன்னு சொல்லி தெரிஞ்சு 3 நாள் கழிச்சு, 4வது நாள் ஆயிட்டு, 4வது நாள் தான் கரையை கொண்டாங்க. வளர்த்தேன் கச்சதுகளை ஒதுங்கிட்டு வெள்ளம் போட்டுட்டு தூங்கும் போதே வெள்ளம் தாழ்ந்துட்டு டீசல் கேன் மட்டும் மிதப்பாக கிடந்துருக்கு. இப்போ சாப்பாடு கொண்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே போய் பழங்காய் எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அங்கே உள்ள படையில் உள்ள பழையங்க அதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும். எங்கே இருந்து ஏதே இருந்தேன்னு கேட்டோம். இப்படி நாங்கள் அங்கே போய் கிடந்துட்டோம். எங்களை ஸ்லோனுங்கிறத பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு வந்தாங்க, பண்ணு கொண்டு கொடுத்தாங்க, டீ போடுற சாமான் கொண்டு கொடுத்தாங்க. நான் எங்களை எதுவும் செய்யல, அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்படி கெழுவடியாலாம் இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறவா கடன் மேலே பார்த்து நீங்கள் கரையை போயிருங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் சொல்லிட்டு வளத்தை கிளப்பி தண்ணி ஊற்றி விட்டு அவள் வளத்தை விலங்கு எடுத்து விட்டு டீசில் ஊற்றி அனுப்பிவிட்டுருந்தாங்க. அவனெல்லாம் வரையில் வந்து இந்த சாப்பிடாமல் கடந்ததுக்கும் அப்போ அப்போ எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இவர ஒரு சூழ்நிலையில் கடன் மேலேயாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேச போறது நான் இனிதா. இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற மீன் என்னன்னா சூடை மீன் பத்தி தான். நம்ம ஊர்ல ராமேஸ்வரம் தீவுல அதிகமா பிடிக்கப்படுற ஒரு மீன் அப்படின்னா இந்த சூடை மீன் தான். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அதிகமா பிடிக்கிறாங்க. கன்னியாகுமரி தூத்துக்குடி பகுதிகளில் மத்தி மீன்னு பிடிக்கக்கூடிய மீன் இந்த சூடை மீன் தான். சூடை மீன் நம்ம கடலோர மக்களின் வாழ்க்கையோட நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு மீன். விலை குறைவா இருந்தாலும் இதுல சத்துக்கள் அதிகமா இருக்கு. ஏழைகளின் சீலா மீன் அப்படின்னு சூட மீன் சொல்றாங்க. இந்த சூட மீன் கூட்டமா வாழும். பொதுவா வெதுவெதுப்பான கடல் நீர்ல, குறிப்பா கடற்கரைக்கு அருகில்ல கூட்டமா வாழும். இந்தியால கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா இந்த கடற்கரை பகுதிகளில் அதிகமா கிடைக்குது. ஆனா மேற்கு கடற்கரையை ஒப்பிடும் போது சில வருஷங்கள்ல அளவு குறையலாம். சூட மீனோட வரத்து ஒவ்வொரு வருஷமும் மாறும். பொதுவா தென்மேற்கு பருவமழைக்கு பின்னாடி கடல்ல பிளாங்க்டன் அப்படின்ற ஒரு நுண்ணுயிரி அதிகரிக்கும். இந்த காலங்கள்ல இந்த சூட மீன் அதிகமா இருக்கும். ஏன் தெரியுமா, இந்த காலங்கள்ல இந்த பிளாங்க்டன் அப்படின்ற ஒரு நுண்ணுயிரி உற்பத்தி அதிகமா இருக்கிறதுனால இது அந்த சூட மீனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கக்கூடிய உணவா இருக்குது. கடல் நீரோட்ட வெப்பநிலை அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதால கடல்ல உள்ள நீரோட்டம், பருவக்காத்து இதெல்லாம் சூட மீன் கூட்டங்களை நம்ம பகுதிக்கு கொண்டு வருது. இந்த சூட மீனை இங்கிலீஷ்ல வந்து சார்டிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூட மீன்ல இந்திய எண்ணெய் சூட மீன் சொல்லக்கூடிய சாலை, இந்த சூட மீனை அறிவியல் பெயரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் சார்டிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நம்ம ஊர்ல சூடையில மட்டு சூட, கொளுத்த சூட, கரவள சூட இப்படின்னு பேச்சு வழக்குல நிறைய சூட சொல்லுவோம். திசைகளுக்கு தக்கன சூடைகளோட பெயரை மாத்தியும் சொல்லுவோம். என்ன அப்படின்னா வடக்கு சூட, தெற்கு சூட அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூட மீனோட இனப்பெருக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே இனப்பெருக்கம் செய்யும். அதனாலதான் அதிகமாகவும் கூட்டமாகவும் கடலுக்குள்ள சீக்கிரமா பெருகுது. பொதுவா 20 சென்டிமீட்டர்ல இருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஒரு சில மீன்கள் பாத்தீங்கன்னா 35ல இருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இவ்வளவுதான் இதோட வளர்ச்சி. இந்த சூட மீன்ல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமா இருக்குது. இதனால கண் பார்வை நல்லா தெரியும். உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு இதுல இருக்குது. சூட மீனை வாங்கி சாப்பிடுங்க. ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா சூட மீன் தான். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
6: சமு
2: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில வந்துட்டேன். நான் இனிதா கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம ராமநாதபுரத்துல மீன்பிடி தொழில் தொழில் மட்டும் இல்லங்க, அது தலைமுறை தலைமுறையா வந்த வாழ்க்கை முறை. இங்க நாட்டு படகு, விசைப்படகு, தூண்டில், அப்புறம் ஆழ்கடல் வலைன்னு நிறைய விதமான மீன்பிடிப்பு முறைகள் இன்னைக்கும் நடைமுறையில இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, ராமேஸ்வரம் தனுஷ்குடி கடற்கரை பகுதியில பாரம்பரிய மீனவர்கள் கரவலன்னு சொல்லப்படுற பழமையான மீன்பிடிப்பு முறைதான் இன்னைக்கும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. 100 வருஷத்துக்கு மேல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அதே முறைய பாதுகாத்து கடலோட இயற்கைய மதிச்சு கூட்டமா வலையிழுத்து மீன் பிடிக்கிறாங்க நம்ம மக்கள். தனுஷ்குடி அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா 1964 அந்த வருஷத்துல நடந்த அந்த புயல். இந்த அழிவை தாண்டி இன்னைக்கும் கடலை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற மீனவர்கள். பாரம்பரிய மீன்பிடிப்பு முறை சமூகத்தினர் தான். அங்க இருக்கிற மீனவர்களை கரவலக்காரவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரவல மீன்பிடிப்பு முறையில ஒரு அழகான விஷயம் என்னன்னா, ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் குடும்பத்தோட சேர்ந்து வலை இழுப்பாங்க. கரவலை எப்படி போடுவாங்கன்னு கேட்டா, முதல்ல இன்ஜின் இல்லாத படகுல கடலுக்கு போய் ஆங்கிலத்துல யூ வடிவத்துல வலையோட ரெண்டு பக்கத்துலயும் கயிறுகளை கட்டியிருப்பாங்க. அந்த கயிறுகளை கரையில நின்னு ரெண்டு குரூப்பா சேர்ந்து ஆண்களும் பெண்களும் இழுப்பாங்க. இழுக்கிறப்போ வளவா மேலவா வளவா மேலவான்னு எல்லாரும் சேர்ந்து அம்பா பாடுவாங்க. இது கேக்க

டேஸ்டா இருக்கும். வருஷத்துக்கு ஏத்த மாதிரி மீன் பிடிப்பாங்க. ஒரு 6 மாசம் வடக்கு கடல்ல கரவளை இழுப்பாங்க, அடுத்த 6 மாசம் தெற்கு கடல்ல கரவளை இழுப்பாங்க. 1964 பேரலைக்கு பின்னாடி தனுஷ்குடி அழிஞ்சாலும் இப்பவும் 300க்கு மேல பாரம்பரிய மீனவர்கள் வந்து அவங்களோட குடும்பங்கள் அங்கேயே ஓல குடிச போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடலை நம்பி வாழ்க்கையே நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம கரவள கரவங்க. 3 தலைமுறைகளா கரவள மீன் பிடிக்கிறாங்க. அவங்க தாத்தா தென்னநாறுல வலை செஞ்சு மீன் பிடிச்சிருக்காங்க. அவங்க அப்பா பருத்தி நூல் வலையில மீன் பிடிச்சிருக்காங்க. இப்ப நாங்க நைலான் வலையில மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு ஒரு மீனவ பெண்ணுமே சொல்லிருக்காங்க. அப்போலாம் கடல்ல நிறைய மீன் வந்துச்சு, இப்போ விலை இருக்கு, ஆனா மீன் குறைஞ்சிருச்சு. கரவள மீன் பிடிப்பு முறையினா அது 100 வருஷத்துக்கு மேல உயிரோட வாழ்ந்துகிட்டே இருக்குது, ஆனா இப்போ மறைஞ்சு வர தொழில் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு பாரம்பரிய கலாச்சாரமான இந்த கரவள மீன்பிடிப்ப பத்தி அழகான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கடல் ஓசை FM 90.4 அடுத்ததா பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருக்கு.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. அந்த
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா. நண்பர்களே, நண்டுன்னு சொன்னாலே நமக்கு கடற்கரையில ஓடுற நண்டு தான் ஞாபகம் வரும். ஆனா உலகத்துல ஒரு நண்டு இருக்குங்க, அத பார்த்தா இதுக்கு கை கால்கள் எல்லாம் வெள்ள நிற ஸ்வட்டர் போட்டிருக்காங்களான்னு தோணும். அதுதான் எட்டி நண்டு. இங்கிலீஷ்ல எட்டி கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எட்டி நண்டு சாதாரணமா கடல்ல, அது சுமார் 2000 இருந்து 2500 மீட்டர் ஆழத்துல வாழுது. இந்த ஆழத்துக்கு சூரிய வெளிச்சமே போகாது, அங்க பயங்கரமான இருட்டா இருக்கும், அதிக அழுத்தமாவும் இருக்கும். ஆனாலும் அதுலயும் இந்த நண்டு ஜாலியா வாழுது. இதோட பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இதோட கைப்பகுதி முழுக்க வெள்ளை நிற மாதிரி முடி இருக்கும். இது உண்மையான முடி இல்ல, சின்ன சின்ன இலைகள். இந்த இலைகள்ல நல்ல பாக்டீரியாக்கள் வளரும். அந்த பாக்டீரியாக்கள் தான் இந்த நண்டுக்கு உணவா இருக்குது. சில நேரங்கள்ல விஷமான ரசாயனங்கள்ல இருந்து பாதுகாக்கவும் உதவுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த நண்டு கடலுக்கடியில இருக்கிற வெப்ப நீர் ஊற்றுக்கள் பக்கத்துலதான் அதிகமா வாழும். வெப்ப நீர் ஊற்றுக்கள் அப்படின்னா ஒரு பக்கம் தண்ணி கொதிக்கும், இன்னொரு பக்கம் தண்ணி குளிர்ச்சியா இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவுலதான் இந்த எட்டி நண்டு வாழ்க்கையை நடத்துது. இந்த எட்டி நண்டு பாத்தீங்கன்னா 2005 விஞ்ஞானிகளால கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த உயிரினம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இத பத்தி ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. மக்களே, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆழ்கடல்லயே இவ்வளவு அதிசயங்கள் இருக்கு. அதனாலதான் விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, விண்வெளியை விட ஆழ்கடல்ல இன்னும் கண்டுபிடிக்காத ரகசியங்கள் அதிகம்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் ஸ்வீட்சர். இப்போ ஐடியில் விளாக்குறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது கல் போனோம் தான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, படிச்சு என்ன பண்ண போறோம், கல் போனோமா ஏதாவது சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். கடலுக்குலாம் போகாத, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே கேட்கல. ஒரு நாள் கல்லுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு என் தோண்டாம மட்டும் தான் போவேன். அந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது அட ஒரு முதல் நாள் கடலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா வீட்டுலாம் போகிறேன். வருஷம் வந்து 2018. என் மாமா தான் போட்டு வர டிரைவரு. என்னை அதிகமாக வேலையை பார்க்க கூட மாட்டாங்க போட்டில். மோஸ்ட்லி எனக்கு தோணாம தான் இருந்துச்சு போவேன். அந்த மாதிரி போட்டில் போகும்போது அந்த போட் ரன்னிங்கில் இருக்கும்ல, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மோஷன் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த வாமிட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. போட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் வலை இழக்குவாங்க. மடி இழக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா, அந்த அலைக்கு இப்படி போட்டு இப்படி தூக்கி தூக்கி போடுமா, தூக்கி போடும்போது எனக்கு ஒரு மாதிரியா குடலில் போட்டுட்டு முறுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டது உடனே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து அதோடு நிற்குமான்னு பார்த்தா அங்கே காலையில் ஒரு 11 மணிக்கு வாந்தி எடுத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில் 4-3 மணி போகிற வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருக்கேன். வாந்தியே வரல, உள்ளேருந்து வாந்தியே வரல. இந்த பித்த வாந்தி சொல்லுவாங்க இல்லைமா, பச்சை கலரில் போதுமா, அந்த மாதிரிலாம் வாந்தி எடுத்து அப்படி கடந்தேன். அதோட இடையில இருந்துச்சு வேலையும் பார்த்தேன். நான் உள்ளே ஒரு கருப்பு கையில் ஒரு கைலி கட்டியிருந்தேன். கைலியை கட்டிட்டு வீலர்ஸ்னு சொல்லுவோம்ல, டிரைவர் உட்காந்துருப்பாங்களே, அதுக்குள்ளே போய் படுத்த வந்தான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச வந்தான், வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்க, வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்கன்னு கிடந்தேன். ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. நீ ஃபுல்லாக சாப்பிட்டா வாந்தி வந்துடுவான், வாந்தி வந்துடுவான் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ சாப்பிட்றா, சாப்பிட்டேன்னா வாந்தி வராரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடவே இல்லை, வாந்தி வந்துடும் வாந்தி வந்துடுவான் சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாமல் எடுத்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் போக என் மாமா போய் என் தாத்தாட்ட சொன்னேன், ஃபுல்லாக வாந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தாட்ட சொல்லிட்டு இருக்கோம். என் தாத்தா விட்டுட்டு போய் இந்த அவுச்சம் விட்டு இருக்கல, அவுச்சம் முட்டையாக உப்புக்கு வச்சு கொடுப்பா. முத நாள் கல்லு போயிட்டு வந்தவளுக்கு முட்டை ஜூஸ்லாம் குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் கரையை வந்தப்பில் எதுவுமே தெரியல, அவ்வளோவுக்கு பெருசாக இல்லை. கடல் மலை இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே போக போக ஒரு 2-3 கடல் 4-5 கடலுக்கு போனேன். போக வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன், கண்ணு வாந்தி எடுத்தேன். அப்புறம் போக போக தான் பழகிச்சு. அப்புறம் எனக்கு கடல் ஒத்துக்கலை, அதோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போய் படித்து இப்போ ஐடியில் விளாக்குறேன். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. மீன்பிடி படகுகளுக்கு டீசல் செலவு ரொம்ப அதிகமா இருக்கே, அதை கொஞ்சம் குறைக்க அரசு ஏதாவது உதவி பண்ணலாம்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு திட்டம் என்னன்னு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா. இது கடல் ஓசை FM 90.4. தமிழ்நாடு அரசோட வரி விலக்கு டீசல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. கடலுக்கு போற விசை படகுகளுக்கும் என்ஜின் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகளுக்கும் டீசல் செலவு ரொம்ப பெரிய செலவா இருக்கு. அதனால மீனவர்களோட சுமைகளை குறைக்க தமிழ்நாடு அரசு வரி விலக்கு டீசல் திட்டம் தந்திருக்காங்க. யாருக்கு இந்த திட்டம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகளுக்கு, அதாவது சின்ன அளவுல கடலுக்கு போற என்ஜின் படகுகளுக்கு வருஷத்துக்கு 1800 லிட்டர் டீசல் கொடுக்கறாங்க. அதையும் ஒரே நேரத்துல தரமாட்டாங்க, 10 மாசங்களுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா மாசம் ஒரு முறை 1800 லிட்டர் கொடுப்பாங்க. இது நாட்டு படகுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்கலாம். இல்லங்க, விசைப்படகுகளுக்கும் கொடுக்கறாங்க. பெரிய விசைப்படகுகளுக்கு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 4000 லிட்டர் கொடுக்கறாங்க. அதையும் மாசந்தோறும் 300 to 350 லிட்டர் வரைக்கும் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்துல மத்திய அரசு ஒரு பங்கு தர்றாங்க, அதாவது பாத்தீங்கன்னா 25% கொடுக்கறாங்க. மாநில அரசும் 75% கொடுக்கறாங்க. ரெண்டு சேர்ந்து சலுகைகளா நமக்கு கிடைக்குது. இந்த திட்டம் கிடைக்காதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, படகை ஃபர்ஸ்ட் அரசு கிட்ட பதிவு செஞ்சிருக்கணும். ஆவணங்கள் கொடுக்க வேண்டியது என்ன என்ன அப்படின்ட்டு நான் சொல்றேன். 20 மீட்டர், அதாவது OAL அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவர் லென்த், அதாவது அதோடைய அளவு, படகோட அளவு, அது வந்து பாத்தீங்கன்னா மொத்த நீளம் 20 மீட்டருக்கு குறைவா இருக்கணும். இந்த அளவு இருக்கிற படகுகளோட ஆவணங்கள் கொடுக்கணும். இதை விட அதிகமான அளவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வேற பிரிவுல வரும். REAL, அதாவது கிராப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து பதிவு செஞ்சு, இது ஒரு மத்திய அரசோட தேசிய தரவுதளம், அதாவது இணையதளம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தரவுதளத்துல பதிவு செஞ்ச சான்றிதழ் வச்சிருக்கணும். இந்த சான்றிதழ், படகோட பெயரு, பதிவு எண், உரிமையாளருடைய பெயரு, படகோட நீளம், என்ஜின் விவரங்கள், பதிஞ்ச துறைமுகம், இந்த தகவல்களை எல்லாத்தையும் இணைச்சு இது கூட மீனவர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் அளவு போட்டோ, இதை எல்லாத்தையும் இணைச்சு மீனவ ஆய்வாளர் ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க அலுவலகத்துல கொண்டு போய் கொடுக்கலாம். உதவி இயக்குனர் மீன்வளத்துறை அலுவலகம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா மீனவர் கூட்டுறவு சங்கம் அவங்க கிட்ட விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு இந்த விண்ணப்ப படிவம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது உதவி இயக்குனர் மீன்வளத்துறை அலுவலகம் இல்லைன்னா மீனவர் கூட்டுறவு சங்கம் அதாவது சொசைட்டி தலைவர்கள் கிட்ட இந்த விண்ணப்ப படிவம் கிடைக்கலாம். அதை வாங்கி நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த விண்ணப்ப படிவம் வேணும் அப்படின்னா மீனவர் கூட்டுறவு சங்கம் அவங்க கிட்ட இந்த விண்ணப்ப படிவம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த விண்ணப்ப படிவம் வாங்கி விண்ணப்பிச்சு பயன்பெறலாம். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையெழுத்து கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும், கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் நெய்தல் கைமணம் பகுதியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா. இன்னைக்கான சுவை சூடமீன்ல பண்ண போறோம். என்னன்னா, சூடமீன் சுட்டு பெனஞ்சு. சுட்டு பெனஞ்சு பெரும்பாலும் கிராமங்கள்ல செய்வாங்க. ஏதாச்சும் அவசரமா சாப்பாடு ரெடி பண்ணணும்னா சுட்டு பெனஞ்சு பண்ணி சாப்பிடுவாங்க. குறிப்பா கீழக்கரை ஏறுவாடி கிராமங்கள்ல இருந்து இந்த சூடமீன் சுட்டு பெனஞ்சு அதிகமா இஸ்லாமிய மக்கள் செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. இது பாரம்பரிய ஒரு உணவாவும் இருக்குது. இது சூட மீன்ல பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி தயார் செய்யலாம் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர்ல டெய்லி கிடைக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா இந்த சூட மீன் தான். சூட மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். புளிய நமக்கு தேவைக்கு தக்கன எடுத்து ஊற வச்சுக்கலாம். அதோட என்ன செய்யலாம் அப்படின்னா, காஞ்ச மிளகாய காரத்துக்கு தக்கன எடுத்து நல்லா தீக்கங்குல வாட்டணும். தீக்கங்கு இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு வடசட்டியில போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்த இந்த மிளகாய என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புளி தண்ணி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணிக்குள்ள போட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சு கொஞ்ச நேரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே ஊற வைக்கணும். இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயையும் என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா கேஸ் அடுப்புல தீயில நல்லா வாட்டணும். வாட்டி அந்த கத்திரிக்காயோட தோள்களை எல்லாத்தையும் உரிச்சிட்டு அந்த கத்திரிக்காயையும் இந்த புளி தண்ணியோட சேர்த்து கரைச்சுக்கணும். மறுபடியும் நல்லா பெனஞ்சுக்கணும். நம்ம சுட்டு போட்ட மிளகாவும் கத்திரிக்காயோட விதைகளும் மேல மிதக்கும். அப்படி மிதக்குறப்போ அத கையால எடுத்து வெளியே போடலாம். சில பேருக்கு இந்த விதையோட சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த விதை ஒரு சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸாவும் இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க விதைய வந்து தனியா எடுத்துக்கலாம், இல்லாதவங்க அதோட சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பிணைஞ்சு இந்த மிளகாயோட விதைகள் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டதுக்கு அப்புறம் தக்காளி பழத்தை நல்லா பிணைஞ்சு விடணும். இந்த தக்காளியை பிணையும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்பவே தெரிஞ்சிடும், ஆகா நம்ம ஏதோ ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு சாப்பிட போறோம் அப்படின்னு. அது கூட கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு சேர்த்து அப்படியே அடுப்புல கொதிக்க வைக்கணும். சில பேருக்கு வந்து தாளிப்பு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்ல வேண்டாம் அப்படின்னா சரி, நல்லா கொதிக்க வைக்கணும். அது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போதே புளிரசம் வைப்போம்ல, அந்த மனம் வீடு ஃபுல்லா வரும். அப்படி மனம் வந்ததுக்கு அப்புறம் சூட மீனை அள்ளி போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போது வர்ற வாசனை இருக்கே, இப்ப கூட பசி எடுக்குதுங்க. சூடான சோறு போட்டு இந்த சூட மீன் சுட்டு பிணைஞ்சு குழம்ப ஊத்தி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் மக்களே. நம்ம ஊர்ல அதுவும் கரவளை வளைக்கிறப்போ சூட மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த கரவளை சூட மீன் சுட்டு பிணைஞ்சு வச்சு பாருங்க. அப்புறம் சூட மீன் வாங்குற நேரம் சுட்டு பிணைஞ்சு குழம்பா தான் இருக்கும். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நான் இனிதான் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசுறதுக்கு வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம கடைக்கு போனதும் ஒரு பிளாஸ்டிக் கவர் வாங்குறோம், ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்ட்ராவை தூக்கி போடுறோம், தண்ணி பாட்டில ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிடுறோம். இதுல என்ன பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா இந்த ஒரு சின்ன பழக்கம் கூட காலநிலை மாற்றத்துக்கு காரணமா இருக்குது. தெரியுமா? அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிளாஸ்டிக் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அது பெரும்பாலும் பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, அப்புறம் புதைப்படிவ பொருட்கள்ல இருந்து தயாரிக்கப்படுது. அதை எடுத்து தொழிற்சாலைகள்ல பிளாஸ்டிக் தயாரிக்கிற போது நிறைய கார்பன் டை ஆக்சைடு, அதாவது CO2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது மாதிரியான பசுமை குடில் வாயுக்கள் வளிமண்டலத்துல வெளியேறும். இந்த வாயுக்கள் தான் பூமிய இன்னுமே அதிகமாக சூடாக்குது. சரி, பயன்படுத்திட்டோம், அப்புறம் என்ன ஆகுதுன்னு யோசிக்கலாம். பல நேரங்கள்ல இந்த பிளாஸ்டிக்கை எரிச்சுடுறோம், அப்படி எரிக்கும் போது மறுபடியும் மாசுபடுது, வாயுக்கள் வெளியேறுது, சில பிளாஸ்டிக் வந்து கடலுக்குள்ள போய் சேரும். கடல் ஆமைகள், மீன் பறவைகள் இதை உணவா நினைச்சு சாப்பிட்டுட்டு இறந்து போயிருது. அது மட்டும் இல்லைங்க, கடலுக்குள்ள போன பிளாஸ்டிக் சின்ன சின்ன துகள்களா உடைஞ்சு மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறிடுது. இத மீன்கள் சாப்பிடும் போது அந்த மீன்களை நம்ம சாப்பிடுறோம், அதாவது எங்க போனாலும் துணிப்பை எடுத்துக்கிட்டு போகலாம், தேவைப்படுறப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை பயன்படுத்துற பிளாஸ்டிக்க குறைக்கலாம், மறுசுழற்சி செய்யலாம். நினைவுல வச்சுக்கலாம் மக்களே, ஒரு பிளாஸ்டிக் கவரை மறக்கிறது ஒரு சின்ன விஷயமா தோணலாம், ஆனா அந்த சின்ன முடிவு நாளைய பூமிக்கு பெரிய மாற்றத்தை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மளை கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
5: கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா. இன்னைக்கான பயணம் ஒரு ஊர்ல தொடங்கி ஒரு உலகத்தையே பாதிக்கிற ஒரு விஷயம் வர போயிட்டு வந்துருச்சு. நரிக்குழி ஊரோட வரலாறும் அங்க வாழ்ற மக்களின் வாழ்க்கை முறையையும் தெரிஞ்சுகிட்டோம். கடலோட பிரிக்க முடியாத உறவா இருக்கிற சூட மீன் பத்தியும், அதை வச்சு டேஸ்டான சூட மீன் சுட்டு பெணஞ்சு குழம்போட பாரம்பரியத்தையும் ரசிச்சோம். எட்டி நண்டு மாதிரியான கடல் உயிரினங்களும் இந்த கடல் உலகத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுகிட்டோம். தமிழ்நாட்டின் அரசோட வரி விலக்கு, அதாவது டீசல் திட்டம், எப்படி டீசல் மானியம் வாங்குறது அப்படின்றதையும் புரிஞ்சுகிட்டோம். அதே நேரத்துல நம்ம சாதாரணமா பயன்படுத்துற ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட காலநிலை மாற்றத்துக்கு எப்படி காரணமா மாறுது, அது கடலையும் கடல் உயிரினங்களையும் மீனவர்களோட வாழ்க்கையையும் எப்படி பாக்குதுன்னு யோசிச்சோம். இந்த கரவல மீன்பிடிப்பு முறை வர்ற காலங்கள்ல மறைஞ்ச வர்ற தொழில்கள்ல ஒன்னாவும் இருக்குது அப்படின்னு நினைவுபடுத்திக்கிட்டு, இன்னைக்கான நிகழ்ச்சியில கேட்ட தகவல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மற்றொரு சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில பயனுள்ள நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் மகிழ்ச்சியா இருப்போம், புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருப்போம், கடலையும் இயற்கையையும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நான் உங்கள் இனிதா. அடுத்து பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: என்ன நேர்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோட சொல்றது நான் சுல்தானா. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க போற கதை பேரு இந்திராணி தங்கவேல் எழுதின உண்மையான அழகு எது. கதை கேக்குறதுக்கு அன்பான நேயர்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. அந்த கிராமத்து கல்யாண மண்டபம் ரொம்ப கோலாகலமா இருந்துச்சு. அங்க தோரணங்களும் ஜரிகைகளும் அழகா இருந்துச்சு. பாட்டு ஒரு பக்கம் படிச்சுட்டு இருந்துச்சு. கூட்டம் அல மோதினபடி இருந்துச்சு. கல்யாண மண்டபத்தோட பெரிய மேஜையில விதவிதமான வண்ண காகித பூக்கொடிகளும் பளபளப்பான அலங்கார பொருட்களும் ஜொலி ஜொலிக்கிற பட்டு புடவைகளும் அங்க பறந்து கிடந்துச்சு. அந்த கல்யாண மண்டபத்துல அன்னைக்கு ஒரு அழகி போட்டி நடக்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு கல்யாண கூட்டம் போலதான் இருந்துச்சு. நிறைய பொண்ணுங்க அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அது கிராமத்துல நடக்கிற அழகி போட்டியா இருந்தாலும் அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அங்க வந்து கலந்துகிட்டாங்க. அப்படித்தான் ஊர்லயே ரொம்ப வசதியான அழகான பொண்ணுன்னு பெயர் எடுத்த மேகலா நல்லா ஜொலி ஜொலிக்கிற ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நகை அப்புறம் மேக்கப்னு எல்லாத்தையும் சூப்பரா போட்டுக்கிட்டு அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த மண்டபத்துல இருந்த முகம் பாக்குற கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அவங்க காதுல இருந்து கழுத்து வரைக்கும் போட்டிருந்த எல்லா நகைகளையும் அழகா தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணோட பட்டு புடவையும் வைர நகைகளும் முகத்துல பண்ணிருந்த மேக்கப்பும் அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் திரும்பி பார்க்க வச்சுச்சு. கண்ணாடியில பூசப்பட்ட ரசத்தை தாண்டி அந்த பொண்ணோட முகத்துல ஏகப்பட்ட மேக்கப் சூப்பரா போடப்பட்டிருந்துச்சு. உதட்டுக்கு லிப்ஸ்டிக்கு, கண்ணுக்கு ஐலைனரு, அப்புறம் கண்ணத்துக்கு ரோஸ் பவுடர்னு அந்த பொண்ணை பாக்குறதுக்கே தேவதை போல இருந்தா. கண்ணாடியில தெரியற தன்னோட பிம்பத்தை பாத்துக்கிட்டு ரொம்ப பெருமிதப்பட்டு ஒரு மாதிரி கர்வத்தோட சிரிச்சா. மேகலாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பளபளன்னு வெள்ளையா இருக்கிறதும் கூர்மையான நாசையோடையும் மூக்கு மொழியும் லட்சணமா இருக்கிறதுதான் சிறந்த அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தா. அங்க இருந்தவங்கலயே மேகலா போட்டிருந்த நகை நட்டு அப்புறம் புடவைன்னு எல்லாமே ரொம்ப வெள்ளைய சொந்த மாதிரி இருந்துச்சு. மேகலாக்கும் அதே கர்வம் தான். தான் கிட்ட அழகு இருக்கு, அறிவு இருக்கு, நகை நட்டு இருக்கு, வெள்ளைய சொந்த புடவை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போட்டியில தான் தான் ஜெயிக்க போறேன்ற தற்பெருமையில அந்த பொண்ணு ரொம்ப விடாப்பிடியா இருந்தா. இப்படிப்பட்ட சூழல்ல கதையில அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து என்ன ஜெருங்க

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடி கொட்டுற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 crore ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, மாவட்டம் திருக்கோவிலூர் இருக்கா, பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 ரூபாய் 4 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு, எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
1: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: முன்னேற்றத்திற்கான
8: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
9: அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. அந்த கல்யாண மண்டபத்தோட ஒரு மூலையில உட்கார்ந்து மாசி மாச திருவிழாக்காக கலர் கலரா இருக்கிற அழகழகான பூக்களை பூவிழி தொடுத்துட்டு இருந்தா. அவளோட கூடையில கனகாமர பூ இருந்துச்சு, மல்லிகை பூ இருந்துச்சு, வாடாமல்லி பூ இருந்துச்சு. எக்கச்சக்கமான பூக்கள் கண்களை கவரக்கூடிய விதத்துல இருந்துச்சு. பூவிழியோட நிறம் அழகான கருமை நிறம். அவளோட கைகள்ல உழைப்போட தழும்புகள் அங்கங்க தெரிஞ்சபடி இருந்துச்சு. ஆனா அவளோட கண்கள் எப்பவுமே ஒரு நீர் பறவையோட கண்களை போல அமைதியாவும் தீர்க்கமாவும் இருந்துச்சு. தலைக்கணம், திமிருன்னு எந்த கெட்ட குணமும் இல்லாம அந்த பொண்ணு அமைதியா அவளோட வேலைகளை பார்த்துட்டு இருந்தா. அந்த மண்டபத்துக்குள்ள போட்டி கோலாகலமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வரிசையா சேர்ல போய் உட்கார்ந்தாச்சு. வெளியில போட்டியை வேடிக்கை பார்த்துக்கிட்டும் பூக்களை தொடுத்துக்கிட்டும் பூவிழி உட்கார்ந்துருந்தா. அந்த போட்டி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி எதிர்பாராத விதமா அந்த மண்டபத்தோட வாசல்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு. பட்டாசு வெடிச்சபடி அந்த இடத்துல ஒரு கூட்டமே கூடி போச்சு. ஏன் அங்க கூட்டம் கூடுச்சுன்னா, ஊர்ல இருக்கிற ஆசிரமத்தை சேர்ந்த சில முதியவர்கள் அந்த போட்டியை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. அப்படியே பக்கத்துல நடக்க போற திருவிழாவை பாக்குறதுக்காகவும் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒரு பாட்டி தன்னோட கண் பார்வை சரியா தெரியாம நிலத்தடு மாறி வாசல்ல இருந்த பந்தக்கால போய் உட்கார்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா பந்தல்ல மோதி கீழே கூட அந்த பாட்டி விழுந்திருப்பாங்க. மண்டபத்து கிட்ட தான் பாட்டி விழுந்தாங்க. ஆனா அத பார்த்து அந்த அழகி போட்டிக்கு வந்த முக்கவாசி பொண்ணுங்க அப்படியே தள்ளி போய் நின்னாங்களே ஒழிய பாட்டிக்கு வந்து யாருமே உதவ நினைக்கல. அப்படி அவங்க வராம இருந்ததுக்கான முக்கிய காரணமே தான் போட்டிருந்த டிரெஸ் களைஞ்சு போயிரும், மேக்கப் அழிஞ்சு போயிரும், அப்புறம் வேர்த்து கொட்டி எல்லாமே நாஸ்தியா போயிரும் நினைச்சிட்டு அங்க இருந்த முக்கவாசி பொண்ணுங்க தள்ளி போய் நின்னுட்டாங்க. வேடிக்கை பார்த்தபடியே நின்னுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க, மேகலை மட்டும் விதிவிலக்கா என்ன? தன்னோட புடவை சுருங்கிரும், நகை நட்டு ஏதாச்சும் தொலைஞ்சு போயிரும் சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியிலயே வரல, ஜன்னல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பேர் சொல்லி ஒவ்வொருத்தவங்களையா கூப்பிடும் போது ஃபர்ஸ்ட் 10 பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த 10 பேர் ஸ்டேஜுக்கு போகணும். அதனால மேகலா மேடை கிட்ட போகல, சேர்லயும் உட்கார்ல. அந்த பாட்டி அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜன்னல் கிட்டயே நின்னுட்டு இருந்தாங்க. அழகான பொண்ணுங்க எல்லாரும் பாட்டி கிட்ட போறதுக்கே தயக்கப்பட்டு இருக்கும் போது கையில பூச்சரத்தோட உட்கார்ந்திருந்த பூவிழி ஒரு நொடி கூட யோசிக்கல, கையில இருந்த பூக்கூடைய அப்படியே போட்டுட்டு பாட்டி கிட்ட ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கதையில என்னென்னவோ ஆயிப்போச்சு. உண்மையான அழகு எது அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மிசிலா மேரியம் பேரு, வயசு வந்து 52. ஊரு இருந்த ஊர் தான், பிரான்ச்னார் தான். நான் சின்ன வயசுல நடந்தது சொல்றேன். ஒரு 10 வயசு இருக்கையில இந்த காட்டு வேளாங்கண் இருக்குல்ல தெக்க, அங்கதான் போய் முன்னெல்லாம் அந்த பாரம்பரியம் அங்கதான் இருக்கும். குச்சி கட்டி இருப்பாங்க எல்லாரும், தெரியுதா? கல்லூரிலாம் இருக்காது, வெறும் குச்சு. நாம குச்சி கட்டி தண்ணி ஊத்து, தண்ணிக்கு வந்து ஊத்து தோண்டிதான் தண்ணி எல்லாம். நாம சிரட்டையில அள்ளி அள்ளி ஊத்துவோம் தண்ணி. ரொம்ப சிரமந்தான். இங்க இருந்து பார்த்துட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க, அவங்க இருக்கிற வீட்டுகளுக்கு போவாங்க, அங்க இருந்துட்டு வருவாங்க. இங்க வடக்க தெற்க இருந்துட்டு சாமான் தண்ணி விட்டு வாங்கிட்டு மறுபடி போவாங்க. நைட்லாம் விடிய விடிய கழிப்பாகையா, இந்த ரால் வேலை நைட்டே வந்துடும். கழிச்சு அந்த அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொல்ல எல்லாம் இது அப்படித்தான் கஷ்டப்படுங்க ரொம்ப. அதுலதான் அக்கா அந்த வலைய அண்ணங்காரன் என்ன செஞ்சான், என் தலையில வச்சு ஏற்றி விட்டு விட்டுட்டான். எல்லாம் செமந்தே தான் கொண்டு போகணும், ஆளுக்கு செமந்து செமந்து கொண்டு போவாங்க. என்னிட்ட எங்க அண்ணன் கொடுத்து விட்டுருச்சு. அப்புறம் அழுதுகிட்டு என்ன செய்யறோம், அந்த பாலத்துக்கிட்ட போட்டுக்கிட்டு அக்கா உட்காந்துருக்கேன். கடற்கரையில இருந்து தூக்கிட்டு வந்து நான் இருந்திருக்கேன் 8 மைல் தூரத்துல. எங்க அம்மாவை சொல்லி யார சொல்லி எங்க அம்மா வர்றாங்க. பாலத்துல வந்து கிடக்கேன் அக்கா போட்டுட்டு, எங்க அம்மா வர்றாங்க அழுதுகிட்டு, எங்க அம்மா வந்து தூக்கிட்டு போறாங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு சொல்றோம் நாங்க, தெரியுதா? ரொம்ப கஷ்டம்தான் அந்த தொழில்லாம். வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொல்ல இந்த ராளை புறக்க. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். பூக்குடைய அப்படியே போட்டுட்டு பாட்டி கிட்ட பூவிழி வேகமா போனாங்க. தன்னோட 2 கைகளாலையும் பாட்டிய தாங்கி பிடிச்சாங்க. உடனே அவங்களை கை தாங்களா கூட்டிட்டு வந்து பக்கத்துல இருந்த ஒரு சேர்லயும் உட்கார வச்சாங்க. பாட்டிக்கு கண்ணு மங்களா தெரியற காரணத்தினால அவங்களால சரியா நடக்க முடியாது. அப்படியே நடந்தாலும் கால் தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. விசேஷத்துக்கு வந்ததுனால அவங்க எப்படியோ தட்டு தடுமாறி வந்தாச்சு. பாட்டி கீழே விழுந்தது கூட கவனிக்காம அவங்க கூட வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. வேடிக்கை பார்த்தவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க, பாட்டி கூட வந்தவங்க அவங்கள விட்டு நகர்ந்து போக, அந்த அம்மா மட்டும் அழுதுகிட்டே உட்கார்ந்திருந்தாங்க. கீழே விழுந்ததுலயே பாட்டியோட கால்ல சரியான அடி, நல்லா சராச்சிருச்சு. ரத்தம் ஒரு பக்கம் வளைஞ்சிட்டு இருக்க பாட்டிமாவோட அழுகைய அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. அப்பதான் பூவிழி பாட்டி குடிக்கிறதுக்கு தண்ணிய கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாட்டி குணமாகி பூவிழியோட கண்ணுங்களை தடவி, நீ நல்லா இருப்பம்மா, யாருமே கண்டும் காணாமலும் போறப்போ நீ மட்டும்தாமா எனக்கு உதவி பண்ணிருக்க. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா, இவ்வளோ அழகான பொண்ணு நீ அப்படின்னு பூவிழியோட கண்ணத்தை தொட்டு பார்த்து மனசார வாழ்த்துனாங்க. பாட்டியால பூவிழிய சரியா பார்க்க முடியல, மங்களாதான் அவங்களோட உருவமே தெரிஞ்சிச்சு. ஆனா குணத்தளவுல பூவிழி பேரழகியா பாட்டிக்கு தெரிஞ்சாங்க. பாட்டிமாவோட கண்கள்ல வழியிற கண்ணீர் வழியா பூவிழியோட முகம் அழகா பிரதிபலிச்சிச்சு. பாட்டிமா, நீங்க எங்க போனோம், உங்க கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களே, எங்க போனோம்னு சொல்லுங்க, உங்களை கொண்டு போய் நான் விடுறேன். விசேஷத்துக்காக வந்தேம்மா, மாசி திருவிழாக்கு அந்த பக்கத்து போவோம். என் கூட வந்தவங்க வெடி வெடிச்சுக்கிட்டு நல்லா கூச்சல் போட்டுட்டு போனதுல என்ன கண்டுக்கல, எனக்கும் வழி தெரியலம்மா. அதான் படபடான்னு வந்துச்சா அப்படியே தடுமாறி விழுந்துட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா அந்த கட்டையில் அடிச்சிருக்கும் என்ன. ஆமா பாட்டி, அதான் நான் உங்களை காப்பாத்திட்டேன்ல, கவலைப்படாதீங்க. நீங்க எங்க போனோம்னு சொல்லுங்க, உங்களை நாங்க விட்டுறேன். திருவிழாக்கு தான் வந்தேன், அப்புறம் இங்க ஏதோ அழகி போட்டி நடக்குதாமே, ஒரு கல்யாண மண்டபத்துலதான் அது நடக்க போதுன்னு சொன்னாங்க. மங்களா எனக்கு கண்ணு தெரிஞ்சாலும் ஏதோ என் காதல ஏதாச்சும் கேக்கலமா, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அந்த மண்டபத்துக்கிட்டையாச்சும் என்ன விடுறியா? நீங்க அந்த மண்டபத்து வாசல்ல தான் இருக்கீங்க, உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கவா? சரிம்மா, நல்லதா போச்சு, திருவிழா முடிச்சுட்டு எங்க ஊர்க்காரவங்க வந்ததும் நேரம் இங்கதான் வருவாங்க. அவங்க வரும்போது மட்டும் எனக்கு சொல்லு, நான் அவங்க கூடயே போயிடுறேன். சரிங்க பாட்டி, நீங்க வாங்க, நான் உங்களை உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவிழி பாட்டிய கை தாங்களா உள்ள கூட்டிட்டு போனாங்க. நடக்கிற எல்லாத்தையும் அந்த போட்டியோட நடுவர் ஒன்னு விடாம கவனிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? சொல்றேன் சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒளிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: உண்மையான அழகு எது அப்படின்ற கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. நடந்த கூச்சல் குழப்பத்துக்கு அப்புறமா அந்த அழகி போட்டி நல்லபடியா ஆரம்பமாயிருச்சு. அங்கிருந்த ஒவ்வொரு பொண்ணுங்களும் அவங்களோட அழகு திறமையை வெளிப்படுத்துறதுக்காக மேடையில சூப்பரா அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அங்க வந்த ஒவ்வொரு பொண்ணுங்களும் அவங்களோட நடை, உடை, பாவனைன்னு எல்லாத்துலயுமே தன்னை சிறப்பா காமிச்சிட்டு இருந்தாங்க. 10-10 பிரிவுகளா அந்த போட்டி நல்லபடியா நடந்துட்டு இருந்துச்சு. பாட்டி கூட உட்கார்ந்த பூவிழியும் அந்த நிகழ்ச்சிய பாத்துட்டு இருந்தாங்க. போட்டியில கலந்துக்கிறதுக்காக மேகலாவோட நேரமும் வந்துச்சு. அங்கிருந்த எல்லா பொண்ணுங்களை விடவும் மேகலா கொஞ்சம் தனித்துவமா தெரிஞ்சாங்க. அது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் நகைனாலையான்னு தெரியல, ஆனா அவங்களுடைய நடை, உடை, பாவனைன்னு எல்லாமே ரொம்ப மேம்பட்டு இருந்துச்சு. அங்க உட்கார்ந்திருந்த பொண்ணுங்க கூட அரசல் பொருசலா பேசிக்கிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் போல, நல்லா பகுமானமா ட்ரெஸ் பண்ணிருக்கா, ஆளும் நல்லா அழகா இருக்கா, எப்படியும் இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஆமா ஆமா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. யாருக்கிட்டயுமே அந்த பொண்ணு பேசல. யார் எப்படி இருந்தா நமக்கு என்னடி, ரிசல்ட் சொல்லட்டும், யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம் அப்படின்னு அந்த போட்டிக்கு வந்திருந்த ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. மேகலாக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை, தான் தான் அந்த போட்டியில ஜெயிக்க போறோம்னு. எல்லாரும் அவங்களுடைய திறமைய நல்லபடியா வெளிப்படுத்தியாச்சு. கடைசியில போட்டிக்கான முடிவுகளை அறிவிக்கிற நேரமும் வந்துச்சு. அப்போ அந்த போட்டியோட ஜட்ஜ் மேடைக்கு வந்து நின்னாரு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான போட்டிக்கு நான் நடுவரா வந்திருக்கேன். யாருக்கு பரிசு தர்றதுன்னு எனக்கு துளி அளவு கூட குழப்பமே இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒளிய பிரதிபலிக்கிற இந்த சாதாரண கண்ணாடி காட்டுற அழகு, அப்புறம் வெளி தோற்றத்தை முகப்பூச்சால மேம்படுத்தி காட்டுற இந்த லிப்ஸ்டிக், ஐலைனர் இதெல்லாம் காட்டுற அழகு, அப்புறம் அடுத்தவங்க பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு போட்டியாளரும் போட்டிருந்த நகை, துணிமணின்னு இது எல்லாத்துலயும் இருக்கிற அழகுன்னு பார்த்தா இது எதுவுமே அழகுன்ற வரிசையிலேயே வராது, எல்லாமே மாயைதான் அப்படின்னு அந்த சார் சொல்லும் போது அந்த கல்யாண மண்டபத்துல திரும்பவும் கூச்சலும் குழப்பமும் அதிகமானுச்சு. என்ன இவர் பேசுறாரு, அழகி போட்டினாலே மேக்கப் பாப்பாங்க, ட்ரெஸ் பாப்பாங்க, நடை உடை பாவனைன்னு எல்லாத்தையும் பாப்பாங்க, இவர் என்னடானா இது எதுவுமே அழகுல வராதுன்றாரு, என்ன பேசுறாரு இவரு அப்படின்னு அந்த ஸ்டேஜ்க்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணு பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்கன்னு இல்ல, அந்த மண்டபத்துல இருந்த முக்கால்வாசி பேர் அந்த ஜட்ஜ் சொன்ன தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சி ஆகி போயிட்டாங்க. ஒரு பொண்ணால அதை பொறுத்துக்க முடியல, நேரா மைக்க பிடிச்சு அந்த சாரை பார்த்து நேராவே கேட்டுட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க, மேக்கப் போடாம நல்ல ட்ரெஸ் பண்ணாம எப்படி ஒருத்தவங்களுக்கு நீங்க பிரைஸ் கொடுக்கலாம்? நீங்க சொல்றத பாக்கும்போது இந்த போட்டிக்கு வந்திருந்த யாரும் நல்லாவே அவங்களோட திறமையை காட்டலன்னு நீங்க சொல்ற மாதிரில இருக்கு. அப்புறம் அவங்களோட அழகு, தோற்றம், நடை, உடை இதெல்லாம் வச்சு நீங்க மார்க் போடலன்னா வேற எதை வச்சு சார் மார்க் போடுவீங்க? அது எந்த வகையில நியாயம் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டாங்க. அதுக்கு அந்த சார் என்ன சொல்லிருப்பாங்க, அவங்களோட தீர்ப்பு என்னவா இருந்திருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான ரெண்டு பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: இன்னைக்கான அலை பாயுதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. நல்லா பேசுறீங்கம்மா, ஆனா உங்களுக்கு பொது நல்ல எண்ணம் இல்லன்னு நினைக்கிறேன். வெறும் வெளித்தோற்றம் மட்டும் அழகில்லம்மா, அடுத்தவங்களோட துயரத்தை பார்த்து துடிக்கக்கூடிய ஒரு மனுஷனோட குணம்தான் அழகு. அந்த அழகு தான் நிஜமானது. அதுதான் இந்த சுற்றுச்சூழலுக்கே பசுமை.

இருந்துச்சு. கை காலெல்லாம் அவங்களுக்கு புல் அரிச்சு போச்சு. உடனே மேகலா மேடைக்கு வேகமா போனாங்க. அவங்களோட கோபத்தை பார்த்து அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம், இங்க ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது, போச்சு இந்த பொண்ணு என்ன பேச போறாளோ அப்படின்னு அங்க உட்காந்துருந்த பொண்ணுங்க அவங்களுக்குள்ள அரசல் பொரசலா பேசிக்கிட்டாங்க. மேடைக்கு வேகமா போன மேகலா அவங்க போட்டிருந்த வைர நகைகள் எல்லாத்தையும் கழட்டி ஒரு பையிலையும் போட்டுக்கிட்டாங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இந்த ஜுவல்ஸ் எல்லாமே பல கோடி. இங்க பாருங்க, நான் போட்டிருக்கிற நகை, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ், நான் போட்டிருக்கிற செருப்புன்னு எல்லாமே விலைய சொந்தது. அதுக்கெல்லாம் நீங்க மார்க் போடாம அந்த பொண்ணுக்கு போய் மார்க் போட்டிருக்கீங்க. ஏன், எங்களோட முயற்சி எல்லாம் உங்களுக்கு பெருசாவே தெரியலையா? திறமைன்றது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக இந்த போட்டிய பாருங்க, அவங்க உதவி பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல மனசு இருக்குன்னு பாக்காதீங்க. இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அழகுதான் முக்கியம். அந்த வகையில எனக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு போய் கொடுக்குறீங்க. சபாஷ்மா, சூப்பரா பேசுறீங்க. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், அழகுன்றது முகத்தோற்றத்தை வச்சோ இல்ல அவங்க கிட்ட இருக்கிற துணிமணி நகைகளை வச்சோ இல்லம்மா. இந்த போட்டியை பொறுத்தளவு நான் தான் இதோட நடுவர். சோ என்னோட தீர்ப்பு தான் இங்க முதன்மையானது. நான் யாரையும் குறை சொல்லல. இந்த போட்டியுடைய தீர்ப்பா நான் குணத்தை மட்டும்தான் பாக்குறேனே தவிர அழக பாக்கல. நான் மார்க் போட்ட அழகு எதுனா, ஒருத்தவங்களுக்கு மனசரங்கி உதவி பண்ற ஒரு பொண்ணோட நல்ல உள்ளம். அந்த வகையில பூவெளிக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்க முடியும். இங்க இருக்கிற யாருக்குமே நான் மார்க் போட முடியாதுமா. அழகு, தனித்துவம், நடை, உடைன்னு பார்த்தா இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் பிரைஸ் கொடுத்துருவேன். ஆனா உங்களை மாதிரி சண்டை போடுறவங்க கிட்டயோ, இல்ல தனக்கு கிடைக்கல மத்தவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பொறாமப்பட்டுக்கிட்டு வர்றவங்க கிட்டயோ என்னால பேசி ஜெயிக்கவும் முடியாது, மார்க் போடவும் முடியாது. இன்னைக்கான போட்டியுடைய வின்னர் பூவெளிதான் அப்படின்னு அந்த சார் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. மேகலாவால அதை தாங்கிக்கவே முடியல. கொஞ்சம் கூட அவங்க யோசிக்காம அங்க இருந்து சட்டுன்னு போயிட்டாங்க. அழகுன்றது முகத்துல பூசுற வண்ணம் மட்டும் இல்ல, அது உள்ளத்துல, அதாவது அகத்துல சுரக்கிற அன்பு. அதுக்கு முன்னுதாரணமா பூவெளிதான் அன்னைக்கு நடந்த போட்டியில இருந்தாங்க. அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் பூவெளிக்கு கிரீடத்தை போட்டு விட்டு அவங்களுக்கு சிறந்த அழகின்ற பட்டத்தையும் கொடுத்தாங்க. அந்த நிமிஷம் பூவெளிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, மன நிறைவாவும் இருந்துச்சு. உண்மையான அழகு எதுன்னு அந்த மண்டபத்துல இருந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த போட்டியில கலந்துகிட்ட பல பொண்ணுங்களும் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசை எஃப்எம் 90.4
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீடல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா வணக்கம், என் பேர் ரவிதா, வயசு 68. நான் பாம்பன் போய் பார்த்தது பாம்பள செட்டில் 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அப்போ பாய் ஓட்டில் பள்ளிவட்டம் கடலுக்கு போகும்போது மழையும் காற்று பொய்யல், கடல்லாம் குந்தளிக்கும், தெற்கு சைடு மல்லிவட்டம் தெற்கு சைடு தான் போவோம், கடல் குந்தளிக்கும், அது அந்த மழையும் காற்றுக்கும் இடியும் ஒரு வளத்தில் விழுந்துட்டு, அது எங்கள் மதனி வளத்தில் எங்கள் மச்சா மேலே தான் அந்த இடியும் விழுந்தது. 6-7 நாள் சென்று தான் அவங்களும் கரையை வந்தாங்க, இடி விழுந்து. இது வருஷம் வந்து எனக்கு வயசு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். புயலில் வந்து 7 நாளும் எங்களுக்கு எந்த ஒரு திசையுமே தெரியல. 7 நாளுமே கடலில் வந்து அந்த மழை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே கிடந்தோம். மழை பெஞ்சு அந்த கடல் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். எங்கிட்டு போடுறதுலுமே எங்களுக்கு 7 நாளும் தெரியல. அப்போ நைட்டில் அப்போ கா லைட்லாம் கிடையாதுல, சின்ன காண்டா லைட்டு பொறுத்து காண்டா பொறுத்துவோம், இந்த காற்று கூட கொஞ்சம்னா அது எரியாது, மூந்துடும். எங்களோட தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் பாய் அடித்து ஓடி ஸ்லோனுக்கு போனவங்க போய் அட்ரஸ்லாம் இல்லை, இதுவரை அவங்க என்ன ஆனாலுமே தெரில. நாங்கள் எங்கேயுமே அப்படி பாய் அடிக்கலை, கடல்லையே தான் கடந்தோம் 7 நாள். எங்களை யாரும் தேடி வரலாம் கொள்ளலை. 7 நாள் சென்னை நாங்கள் தான் பாய் அடித்து 7 நாள் ஆச்சு. பசி தாகம் போல சித்துக்கிறது போகும் போல எல்லாருமே அப்படி ஐயா பாய் அடித்து ஓடணும், பாய் அடித்து ஓடினாயா 7 நாள் சென்று ஒரு கரையை வல்லம் போகுது, அது எந்த கரையும் தெரியலையா. வேளாங்கண்ணியில் கடலில் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் குளத்தில் ஏறி பாயா இறக்கி எங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேளாங்கண்ணியில் எங்களை குளுக்கோஸ் பாட்டு எல்லாம் போட்டு 2-3-4 நாள் சென்று எங்களை வளத்தில் ஏற்றி எங்களை நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. 7 நாள் அண்ணந்தண்ணி இல்லாமல் சோறு கஞ்சி இல்லாமல் தான் கிடந்த கடலில். வேளாங்கண்ணியில் பிடிக்காம அவங்க எங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இறக்கி அவங்களே பாய் வரும்பலை பாய் மரத்தை சாச்சி பாய் கொடுத்தாங்க. எல்லாம் கடலில் வேளாங்கண்ணியில் சாமி கும்பிட வந்தவங்க விளையாடி எங்களை கொண்டு போனாங்க. இதெல்லாம் சரியான சரித்திரம். ரெண்டியா
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்தில்

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான், மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் இஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த

0: காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
1: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசை எஃப்எம் 90.4.
3: அண்ணாமலை மற்றும் வள்ளி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வெல்கான். இப்போ கருவாட்டு வியாபாரம் பார்க்குறேன். சின்ன வயசில் 10 வயசுல சவுக்க காட்டில் குடை வச்சு தண்ணி அடி ஊற்றுனேன். அதுக்கு போனால கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு கழிச்சமுக்கு போனேன். அது எவ்வளவு? 100 கல், 100 ரூபா. அந்த அதெல்லாம் அள்ளி சமைப்போம், இந்நேரமும் சமைப்போம். 12 மணி 1 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க. 4 மணிக்கு சமைப்போம். 100 கல் சமைக்க முடியாது எங்களுக்கு. நாளில் 60 கல், 70 கல் தான் சமைப்பேன். சவுக்க காடு போவேன். சவுக்க காடு போவேன்னா 1 கட்டு 40 ரூபா. அதை விட்டு சாப்பிட்டோம், அதை விட்டு தின்னோம். விறகு உரிப்போம். விறகு உரித்து அடுக்கி கிடுக்கி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குத்து வச்சு கஞ்சி தண்ணியை குடிப்போம். 80 ரூபா 100 ரூபாய் கூட விற்க முடியாது. 80 ரூபா நாங்கள் அதுக்காக 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்ருவோம். சாயா குடிப்போம், செய்ய வெடிப்போம், வாங்கிட்டு போவோம். கிடக்கிற காசு 50 ரூபாய் 40 ரூபாய் மிஞ்சுனா அம்மா மாட்டை கொண்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு ஆடி மாத்தக்கி பாவாடை சட்டை எடுத்தவா. அதெல்லாம் ஒரு கதை. ஒரு அம்மா மரத்தை சாக்கிறவங்க மேலே விழுந்து செத்து போச்சு. அந்த அம்மா பெரிய வயசு, என்னோட மூத்த குளத்தா இருப்பாது. அப்படியே மரம் விழுந்து செத்து அங்கே தோலில் போட்டு கம்பு போட்டு தூக்கிட்டு வந்தோம். தொத்தி போட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி 10 பேர் சேர்ந்து தூக்கணும். தூக்கி தூக்கி வந்து அதுக்கு கொஞ்சம் கோயில், நம்ம சஞ்சயபுரம் கோயில் இருக்குல்லே பழைய கோயில், அதை தூக்கி கொண்டு வச்சுட்டு என் காலக்களை கூப்பிட விட்டு வரும். வண்டியில் ஏற்றிட்டு போய் இங்கேருந்து போகும்போது செத்துட்டாரு. அப்படி ஒரு விபத்து எங்களுக்கெல்லாம். அந்த விபத்து நடக்கும், எல்லாத்துக்குமே நடக்கும். எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா சவுக்க கம்பு இப்படி இழுத்து அடிக்கும்போது இப்படி அடிச்சிட்டு இப்படி அடிச்சு மூக்கு இழுத்து மூக்கு அடிக்கும். அப்படி ஒரு கதையெல்லாம் நடந்து நாங்கள் வாழ்க்கை சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த வாழ்க்கையை நடத்த எந்த வாழ்க்கையை சொல்ல. இப்போ ஒரு 10 வருஷம் போய் சவுக்க கடலாம் போய் போக முடியாது. மறுவா கால் வழியில் அந்த கீழெல்லாம் விழுந்து, அந்த கால் தள்ளாடுறதுல கீழெல்லாம் விழுந்து வந்து அதெல்லாம் சொல்லக்கூடியது கரிய. நன்றி ஐயா, நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10th ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு, மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தோசை எஃப்எம் 90.4.
1: இன்று அண்ணாமலை மற்றும் வள்ளி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்று அண்ணாமலை மற்றும் வள்ளி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: December 3rd, 1865.
3: December 7th, 1901.
4: Statue of Liberty.
5: January 2nd, 1920.
6: The first commercial radio.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்களே, எங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்களா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தான். நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஊசை எஃப்எம் 90.4
3: எளிய மக்களின் குரலாய் வளர்ச்சியின் வழிகாட்டியாய் இதமான இசையாய் நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் பனு. எனக்கு வந்து வயசு வந்து 28 ஆகுது. நான் இங்கே மாமல்ல தான் இருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து ரொம்பவும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொன்னால் என்னோட வளகாப்பு, இன்னொன்று வந்து எனக்கு டெலிவரி நடந்தது. அதான் என்னோட மறக்க முடியாத தருணம். ஏன்னா கரெக்டாக வந்து எனக்கு 4 மந்த்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கு கரெக்டாக 7 மந்த் நடக்கும்போது வளகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நான் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் யார்கிட்டையும் நான் பேசிக்கிற மாட்டேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. என்னோடய எங்கள் அம்மா அப்பா வீட்டு சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு வளகா போடுறதுக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அப்போ யாரையுமே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா கேட்டு 7 மாத குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே என்னோடய வளகாப்புக்கு நான் போய் தங்கச்சி மடத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாத்திலையுமே நானே போய் சொல்லி என்னோடய வளகாப்பு வந்து நானேவே நடத்தினேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு 9 மந்த்ஸில் வந்து டெலிவரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வயிறுபிடிச்சு போயிட்டோம். போனால் எங்கள் வீட்டுக்காரர் உங்கள் கடல் மேலே இருக்காங்க, உங்கள் ஃபாரினில் கடல் மேலே இருக்காங்க, டவர் கிடைக்கல உங்களுக்கு, வயிறு விழிச்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் டவர் கிடச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் நாங்கள் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:33 தான் என் மகன் பிறந்தான். அது வந்து என்னால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்து நேராக சொல்ல முடியாத சூழ்நிலை. ஒன்று இன்னொன்று வந்து குழந்தை எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் வாங்க முடியாத சூழ்நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணமே வீட்டுக்காரவங்க தான் குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்து வளகாப்பு நேரத்துலேயும் அவங்க இல்லை, டெலிவரி டைம்லேயும் கூட இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததே வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகன் பிறந்ததே நாங்கள் வந்து சொன்னோம். அதெல்லாம் வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. இன்னொன்று வந்து அவங்க வந்து என் மகனுக்கு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து கையில் வாங்கி தூக்குனாங்க. அப்போ அவங்ககிட்ட குழந்தைய கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கொடுக்க முடியாத குழந்தைய வந்து இப்போ கொடுக்குறேன், ஏதோ உங்கள் மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பி ஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முட்டாடுங்க, நான் ஒரு முட்டாடுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க, நான் ஒரு முட்டாடுங்க முட்டாடுங்க முட்டாடுங்க.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.

0: சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: Go ahead.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீடல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் டயசு, ஊர் பாம்பன், வயசு 56. இப்போ விசாகப்பட்டினத்தில் மீன்பிடி கப்பல் 1990 மீன்பிடி கப்பலில் வேலை வந்தான். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து கடலுக்கு போயிருக்கோம், எல்லாம் வல்லத்துக்கு போயிருக்கோம். அதே போல் விசாகப்பட்டினமும் மீன்பிடி தொழிலுக்காக நாங்கள் அதே மாதிரி தான் மீன்பிடி தொழில்னா அங்கே என்னென்னா நிறைய மாற்றங்கள். இங்கே வந்து நம்ம போட்டில் 1 மடி இழுப்போம், அதே போல் ஒரே தடவையில் 4 மடி இழுக்கும் கப்பல். மீன் சொல்ல போனால் டெஸ்ட் இன்னொன்று ட்ரெயில் நெட் அப்படின்ட்டு அது ஒன்று, அதை அஞ்சு அதை சேர்த்து 5 மடின்னு சொல்லலாம். ஒரே டைமில் 4 மடியும் உள்ள வர வெளியே போவோம், அந்த மாதிரி பாடுவாங்க 4 மடியும் ஒரே ட்ராவலிங். அதுக்கு வந்து அது 400 ட்ராவலிங். அது உண்மையிலே புதுவிதமாக இருந்துச்சு. அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே வெளியே விசாகப்பட்டினத்தில் அங்கே உள்ள அட்மாஸ்பியர், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மாடல் எப்படின்னா மாடலை ஃபிஷிங் கடலுக்கு போயிட்டு இங்கே இருந்து போனால் இப்போ கடலுக்கு போனால் கரெக்டாக 45 நாள், குறைஞ்சது 50 நாள் கழிச்சு தான் கரைக்கு வருவோம். அதுவே பெரிய அனுபவம் தான். அங்கே உள்ள கடலுடைய அதே வந்து மாற்றம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நீவாடு அதாவது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ வேகமாக போகும். அதே மாதிரி தொழில் ஒரு திடீர்னு புயல்லாம் வந்தால் உடனே வாணி கொடுத்தா ஓடுவோம். ஒரு பாடு ஒரு நேரம் வடி வச்சுருப்போம், ஒரு நாள் கூட தொழில் பண்ணிக்க மாட்டோம், 3 நாள் கரையில் ஒன்று போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வாணி முடிஞ்சக்கப்புறம் திரும்ப போவோம். சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேனாலும் அப்படி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு வகையான சாப்பாடு கொடுப்பாங்க கப்பலில் மீன். ஆனால் நமக்கு சாப்பிட்றக்கான டைம் இருக்காது. ஒரு நாள் காலையில் இட்லி சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பொரோட்டா அப்படி கொடுப்பாங்க. அங்கே அதாவது 10 மணிக்கு ஜூஸு, 12 மணிக்கு சாப்பாடு, 5 மணிக்கு டீ, 6 மணிக்கு போஸ்ட்டு, 8 மணிக்கு சாப்பாடு. ஒரு மீன்பிடி தொழிலில் அது இருக்கிறதுல ரொம்ப மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வசதி. என்ன ஒரே ஒரு சூழ்நிலை அங்கே எப்படி இருக்குன்னா குளிக்கிறது குறைவாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரே 3 நாள் தான் குளிக்கணும். 15 நாளைக்கு ஒரே பெட்ஷீட் மாற்றுவோம். 15 நாளைக்கு ஒரு பெட்டில் அவ்வளோ நீட்டாகும். கப்பலை உள்ளக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சமைக்கிறது தனி ஆள் இருப்பாங்க, நம்ம வேலை மீன்பிடிக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலைகளை அதை பார்க்குறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. சீசன் டைம்லலாம் பார்த்திங்களா 20 நாள் நனைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆச்சரியமான தொழில், ரொம்ப ஒரு அனுபவமான, நம்ம மீன்பிடிக்காரங்களுக்கு பிடிச்சமான தொழில், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ரொம்ப மிகையான ஒரு தொழிலான விசாகப்பட்டினம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
2: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன். தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம் ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4.
2: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
3: நான் ரோட்ல நடந்து போகும்போது 4 பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
4: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
5: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
6: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ.

உடைப்பதை உடைத்து வளர்ப்பதை வளர்த்தால் உலகம் உருப்படியாகும். உலகம்

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 21 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 37 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயமாரி. எனக்கு இப்போ 49 வயசாச்சு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழித்து என் மக பிறந்து 10 நாள் இருக்கும். எங்கள் வளம் கடலுக்கு கிளம்பிச்சு. கடலுக்கு கிளம்பியில் போயிட்டு 3 நாள் கழித்து 2 நாள் கழித்து தான் வருவாது. அப்போ அங்கே வலை புட்டு பிடிச்சி தான் வர முடியும். போன வரலாம் வரல. 1 நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, 3வது நாள் ஆயிடுச்சு. என் தம்பி அதில் போனான். என் குழந்த 2 பேர், என் தம்பி 1 ஆள், இவங்க 1 ஆள், 4 பேர். அவனால சின்ன சின்ன பிள்ளைய தான். தண்ணியில் விழுந்தா கூட நீஞ்சி போக முடியுமா முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனாக அவங்களுக்கு கிடையாது. அப்போ இவங்க உதவியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. அப்போ இவங்களை தேடுறது தான் அவனால் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி 2வது நாள் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். 3வது நாள் எங்கள் அண்ணன் வரலாம், இன்னும் 2 அண்ணன் போச்சு. அது பின்னாடி 2 போட்டோ அனுப்புனாங்க. போட்டுக்கிறவங்களுக்கும் தெரியல. அப்படின்னு ராமேஸ்வரம் எங்கள் மாமா வீட்டுக்கு, அந்த மாமா வீட்டிலேருந்து 1 போட்டோ அனுப்புனாங்க. எங்கடா போச்சு போட்டு தக்காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தீவுக்குள்ளே இருந்தால் தெரியாதுல்ல, வெளியே கடல் பகுதியாக கிடந்தால் தெரியும், தீவுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு பின்னாடி அவங்களா தான் பாதி தூரம் ஓடி வந்து கொடி நட்டியிருக்காங்க. அந்த அவங்க சொல்லுவாங்கிறவங்க உதவி பண்ணி பாதித்தூர் ஓடி கொடி நட்டி தான் அப்புறம் வளர்ந்த கிடக்குன்னு சொல்லி தெரிஞ்சு 3 நாள் கழிச்சு, 4வது நாள் ஆயிட்டு, 4வது நாள் தான் கரை கொண்டாங்க வளத்தை. கச்சதுகளை ஒதுங்கிட்டு வெள்ளம் போட்டுட்டு தூங்கும் போதே வெள்ளம் தாழ்ந்துட்டு டீசல் கேன் மட்டும் மிதப்பாக கிடந்துருக்கு. இப்போ சாப்பாடு கொண்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே போய் பனங்காய் எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அங்கே உள்ள படையில் உள்ள பனையாங்க. அதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும் எங்கே இருந்து எது இருந்தேன்னு கேட்டோம். இப்படி நாங்கள் அங்கே போய் கிடந்துட்டோம். எங்களை ஸ்லோனுங்கிறதும் பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு வந்தாங்க, பண்ணு கொண்டு கொடுத்தாங்க, டீ போடு சாமான் கொண்டு கொடுத்தாங்க. நான் எங்களை எதுவும் செய்யலாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்படி கெடுபடியாலாம் இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறவா கடன் மேலே பார்த்து நீங்கள் கரையை போயிருங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண முடிச்சுட்டு வளத்தை கிளப்பி தண்ணி ஊற்றி விட்டு அவள் வளத்தை விலங்கு எடுத்து விட்டு டீசலை ஊற்றி அனுப்பிவிட்டுருந்தாங்க. அவங்களெல்லாம் வரையில் வந்து இந்த சாப்பிடாமல் கடந்ததுக்கும் அப்போ அப்போ எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இவர ஒரு சூழ்நிலையில் கடன் மேலே ஏதாவது நம்ம வாழ்கிற அப்படின்னு சொல்லி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒலிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோன்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: ஏய், என்னாச்சு உனக்கு? இங்க பாரு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: என்னடா
2: நம்ம காவகார மாயாண்டனை பார்த்து இந்த ஊரே பயப்படுத. அந்த மாயாண்டனை பாட்டு படிச்சா எப்படி இருக்க?
1: மாயாண்டனுக்கு சிரிக்கவே தெரியாது, அவரு போய் பாட்டு படிக்கிறதா? சிரிக்க தெரியாத ஆளு பாட்டு படிச்சா அப்படி இருக்கான்?

0: படிக்கலையா?
1: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
0: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடுறேன். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும், உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு
1: பாப்போம்.
0: என்னடா பாட்டுது புண்ணாக்கு ஆமனுக்கு?
2: அதனே நீ எவனையும் மதிக்கிற இல்லையா? உன்னை பத்தி எவன் என்ன சொன்னாலும் நீ போயிட்டே இருக்கியா? அதான் நீ அவங்கள பாட்டு சொல்ற மாதிரி போட போட உன்னாக்குன்னு வாடி
0: இருக்கியா? தப்பு கணக்கு.
2: உன்னை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்க இல்ல, அதான் போடா தப்பு கணக்கு. என்ன செய்யுதுன்னு
0: சரி சரி பாடு.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 43 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் ஸ்வீத் சார். இப்போ ஐடியில் விளாக்குறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது கல் போனோம் தான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம், கல் போனோமா ஏதாவது சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். கடலுக்குலாம் போகாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே கேட்கல. ஒரு நாள் கல்லுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு என் தோணா மட்டும் தான் போவேன். அந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது அட ஒரு முத நாள் கடலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா ஓட்டலாம் போகிறேன். வருஷம் வந்து 2018. என் மாமா தான் போட்டோட டிரைவரு. என்னை அதிகமாக வேலையை பார்க்க கூட மாட்டாங்க தொட்டில். மோஸ்ட்லி எனக்கு தோணாமல் தான் இருந்துச்சு போவேன். அந்த மாதிரி போட்டில் போகும்போது அந்த போட் ரன்னிங்கில் இருக்கும்ல, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மோஷன் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த வாமிட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. போட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் வலை இழக்குவாங்க. மடி இழக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா, அந்த அலைக்கு இப்படி போட்டு இப்படி தூக்கி போடுமா, தூக்கி போடும்போது எனக்கு ஒரு மாதிரியா குடலில் போட்டுட்டு முறுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டது உடனே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து அதோடு நிற்குமான்னு பார்த்தா அங்கே காலையில் ஒரு 11 மணிக்கு வாந்தி எடுத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில் 4-3 மணி போகிற வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருக்கேன். வாந்தியே வரல, உள்ளேருந்து வாந்தியே வரல. இந்த பித்த வாந்தி சொல்லுவாங்க இல்லைமா, பச்சை கலரில் போதுமா, அந்த மாதிரிலாம் வாந்தி எடுத்து அப்படி கடந்தேன். அதோட இடையில இருந்துச்சு வேலையும் பார்த்தேன். நான் உள்ள ஒரு கருப்பு கையில் ஒரு கைலி கட்டியிருந்தேன். கைலியை கட்டிட்டு வீலர்ஸ்னு சொல்லுவோம்ல, டிரைவர் உட்காந்துருப்பாங்களே, அதுக்குள்ளே போய் படுத்த வந்தான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச வந்தான், வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்க, வாந்தி எடுக்க அதுக்குள்ள போய் படுக்கன்னு கிடந்தேன். ஒழுங்காக சாப்பிடவே இல்லை நீ ஃபுல்லாக. சாப்பிட்டா வாந்தி வந்துடுவான், வாந்தி வந்துடுவான் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ சாப்பிட்றா, சாப்பிட்டுனா வாந்தி வராரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடவே இல்லை, வாந்தி வந்துடுவோம் வாந்தி வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாமலே இருந்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் போவேன், என் மாமா போய் என் தாத்தாட்ட சொன்னேன், ஃபுல்லாக வாந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா சொல்லிட்டு இருக்கோம். என் தாத்தா விட்டுட்டு போய் இந்த அவுச்சம்ட்ட இருக்குல்ல, அவுச்சம்ட்டையாக உப்பு குளிச்சு கொடுப்பேன். முதல் நாள் கல்லு போயிட்டு வந்தவளுக்கு முட்டை ஜூஸ்லாம் குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் கரையை வந்தப்பெல்லாம் எதுவுமே தெரியல, அவ்வளோவுக்கு பெருசாக இல்லை. கடல் மேலே இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே போக போக ஒரு 2-3 கடல் 4-5 கடலுக்கு போனேன். போக வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். கண்ணு வாந்தி எடுத்தேன். அப்புறம் போக போக தான் பழகிச்சு. அப்புறம் எனக்கு கடல் ஒத்துக்கலை. அதோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போய் படித்து இப்போ ஐடியில் விளாக்குறேன். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன். தொடக்கிழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி என்று பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை இத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண் கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.